நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சகவருஷம் 1948, ஜேஷ்ட மாதம் 6 நாள், 2026 மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56:30. நேர்களே, இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்களோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்லே, இனி இந்த காழிப்பகுதியில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது
1: குரலோசை. தூது 69 அதிகாரம் 6வது குறட்பா.

கற்பன கற்றறிந்து அவரது கடும் பார்வைக்கு அஞ்சாமல் சொல்வதை அவர்கள் மனதிற்பதியும்படி சொல்லி காலத்தோடு பொருந்துவதை அறிபவனே தூதன்.

0: அனில் பாசா, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை மற்றும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். காலை 6:10 உலாவரும் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியேசர், காரைக்கால் சேகரிக்கு செல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது உலாவரும் வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம். காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அடராசக்க அடராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நீர் முழாவரும், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 தொழில் வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 முதல் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் மற்றும் அனில் பாசா வழங்கும் தொல்லி வரும் பாட்டு உலாவரும், 8:30 தொடங்கி மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தொல்லி வரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிற திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், அதனையடுத்து 9:35 பக்ரீத் திருநாள் சிறப்புரை வழங்குபவர் நாகூர் எம்எஸ் இம்தியாஸ் அகமது ஹாசன் அவர்கள். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். காலை 10:00 சிந்தனை அரங்கம் தியாக மனப்பான்மை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 அனில் பாசாவின் மனதில் நின்றவை, நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை நிகழ்ச்சி பரவசப்படுத்தும் பாடல்களோடு உலாவரும். பகல் 1:30 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் கலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பிற்பகல் 12:00 லஞ்ச் பிரேக், முதலில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி கரீமா முபீன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 முதல் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள் தொடரும். பிற்பகல் 3:00 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 முதல் காரைக்கால் பிசார் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4:00 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் தேனி நேரம் நீர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 4:30 முதல் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் தேனி நேரம் தொடரும். மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சத்யா ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 வி டி சாவர்கரின் பிறந்த தின உரை நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை, 6:00 பனிசை மாலை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்னும் சொல்லும் கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் டாக்டர் கே சேகலாவுதீன் அவர்கள். மாலை 6:45 இசைத்துறையை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi has emphasized the need for effective implementation of Swachh Bharat Mission 2.0 and underlined that the mission should move beyond infrastructure creation and ensure measurable outcomes through regular monitoring, citizen participation and convergence between various stakeholders. Chairing the 51st Pragati meeting in New Delhi, Mr. Modi asked states to expedite the completion of solid waste management related infrastructure, including waste processing plants and Gobardhan plants. During the meeting, the Prime Minister reviewed 7 critical infrastructure projects across

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 6:40. பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நேரிலே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்கமாளி.

0: என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திரன் வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்தான் போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்க மொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் காலை 6:15. பண்பலையில் இனி உலா வருவது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: நேரம் காலை 6:25.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பக்தி மாலை. மீண்டும் பண்பலையில் பக்தி பாடல்கள் உலாவரும் மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: நேரம் காலை 6:35. நேரில் இப்போது கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 14 நாள் வியாழக்கிழமை.
6: உழவர்களுக்கு

0: செல்வியக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: என்ன பூங்கொடி, சொன்னாதானே தெரியும்.
0: நம்ம சுபாக்கா இருக்காங்கல்ல?
1: ஆமா.
0: உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுக்க சொல்லி என்கிட்ட தந்துட்டு போனாங்க.
1: ஒரு பேப்பரா? அந்த பேப்பர்ல என்ன பூங்கொடி எழுதி இருக்கு?
0: அப்படியே நீங்களே படிச்சிருங்களேன். இந்தாங்க. சரிக்கா, படிக்கிறதும் படிக்கிறீங்க, வேகமா படிங்க.
1: பூங்கொடி, படிக்கிறேன், கேக்குறியா?
0: படிங்க படிங்கக்கா.
1: மாண்புமிகு மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவங்களோட தலைமையில வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் 2026 May 28-29, அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த தேதியில புதுதில்லி பூசா NASC வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா சுப்பிரமணிய அரங்கத்தில் 2026 கரிப் பருவத்திற்கான வேளாண்மை குறித்த தேசிய மாநாட்டு வேளாண்மை மாநாட்டை ஏற்பாடு செய்ய போறாங்களாம்.
0: அட, நம்ம சுபாக்கா ஒரு நல்ல தகவலை தான் நம்ம கிட்ட தந்திருக்காங்க.
2: சுபா, வீட்டுல ஃப்ரீயா தானே இருக்கிற? செத்த அப்படியே என் கூட வாயேன். நம்ம வீட்டு ஆடு மாடெல்லாம் பசியில கிடக்கு சுபா, பசந்தி உன கொடுக்க மாட்டியான்னு. அதான் நம்ம ராமண்ண வீட்டுக்கு.
3: அக்கா அக்கா, என்னால போய் புல்லுலாம் அறுத்துட்டு வர முடியாது.
2: அட, நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்ல விடு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி வளர்க்கணும்னு, அதான் வரியான்னு கேட்டேன்.
3: ஓ, அதுக்கேக்க ராமண்ண போய் இந்த நேரத்துல தொந்தரவு பண்றீங்க? இந்த சுபாவுக்கு பசந்தியமனத்தை பத்தி தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையே இத்தனை நாள் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க பாருங்க.
2: என்ன சுபா சொல்ற, உனக்கு தெரியுமா?
3: தெரியுங்கா. இப்ப உங்களை மாதிரி ஆளுங்களா ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு தீவனத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
2: ஆமா, பெரிய கஷ்டம்தான்.
3: அதுக்கு தீர்வு தான் இந்த பசந்தீவனம். பசந்தீவனத்திலேயே மொத்தம் 4 வகை இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு?
2: என்னென்ன?
3: தானிய வகை தீவனம்னு இருக்கு, இந்த மக்காசோளம், சோளம், கம்பு, ஓட்ஸ், இந்த மாதிரி இந்த தானிய வகையில சேரும்.
2: சரி,
3: இந்த மாதிரியான தீவனத்துல மாவு சத்து அதிகமா இருக்கும். இப்போ 2nd வகை பசந்தீவனம்னு பாத்தீங்கன்னா பயிறு வகை பசந்தீவனம். இந்த பசந்தீவனம் எல்லாம் புரத சத்தை அதிகமா வச்சிருக்கோம். அதோட வேருங்கள்ல நைட்ரஜனை சேமிக்கிற திறனையும் வச்சிருக்கோம்.
2: அது எது மாதிரின்னு சொல்ல சுபா?
3: இந்த வேலி மசாலு, முயல் மசாலு, இந்த தட்டைப்பயிறு, காராமணி, இதெல்லாம் இந்த வகையில சேர்ந்ததுக்கா? 3rd பசந்தீவன வகை இந்த புல்லு வகை தீவனம்.
2: இந்த நேப்பியர் புல்லு, கினியா புல்லுலாம் சொல்லுவாங்களே, அதுதானே சொல்ற?
3: கற்பூரம் காணிங்க. இந்த மாதிரியான புல்லுலாம்க்கா வருஷத்துக்கு பல தடவை அறுவடை பண்ணலாம். கிளைரிசீடியாவையும் முருங்கையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் தீவன மரவக பசந்தீவனம்.
2: உண்மையிலேயே கேக்க கேக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சுபா. இதுல இவ்வளவு பயன் இருக்குதா? இத தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் பயிடாம போயிட்டோம்னு
3: தெரிஞ்சுகிட்டீங்களக்கா? இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிங்க.
4: கேட்டது உழவர்களுக்கு.
5: நேயர்கள், இதுவரை ONGC காவிரி அசட் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
14: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேரம் காலை 6:40. நேர்லி பொது கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
15: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா.

0: ஃபார்மாவின் புதிய படைப்பு VGN ஆயில்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
0: VGN ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
3: பூமேக்ஸ்.
5: இன்சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
6: வணக்கம். விதியை பற்றி பேசாத இலக்கியங்களே இல்லை என்று கூறலாம். தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்பை, பதியின் பிழை என்று நம்மை பயந்தால், மதியின் பிழை என்று எல்லாம் விதி செய்த பிழை என்று ராமன் இலக்குனிடம், நாம் கானகம் வந்ததற்கு காரணம் தாயோ தந்தையோ அல்ல, விதிதான் என்று பேசியதாக ராமாயணம் காட்டுகிறது. மழை பெய்யாத காலத்தில் அதை பெய்யுமாறு செய்பவரும் இல்லை. மழை அதிகமாக பெய்கின்ற போது அதனை பெய்யாமல் தடுப்பவர் எவரும் இல்லை. அதுபோல தீமை செய்தவரை தேடி வரும் தீவினையையும், நன்மை செய்தவரை நாடி வரும் நல்வினையையும் சான்றுகளால் கூட தடுத்து நிறுத்த முடியாது என்கிறது நாலடியார் பாடல் ஒன்று. உறற்பால நீக்கல் உருவர்க்கும் ஆகா, பெறற்பால் அணையவும் அன்னவாம், மாதி வரப்பின் தருவாரும் இல்லை, அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல் என்பதே அப்பாடல். திருக்குறளில் ஊழியல் என்று தனியே ஒரு இயலை படைத்து, ஊழிற் பெருவழி யாவுளை என்ற வினாவை எழுப்பி, உழைவிட வலிமையானது எதுவும் இல்லை என்கிறார் வள்ளுவர். நன்மை பெறுவதற்கான ஊழ் செயல்படும் போது அது ஆகூழ் எனவும் நல்வினை எனவும் வழங்கப்பெறும். நன்மை இழப்பதற்கான ஊழ் அமையும் போது அது போகூழ் எனவும் தீவினை எனவும் வழங்கப்பெறும். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி என்பது வள்ளுவர் வாக்கு. பொருள் இழப்பதற்கு காரணமான ஊழானது அறிவை கெடுத்து பேதமையை உண்டாக்கும். பொருள் சேர்வதற்கு காரணமான ஊழ் அறிவை விரிவாக்கும் என்பதை, பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை என்னும் குறள் விளக்குகிறது. ஒருவன் பொருள் திரட்டும் நோக்கத்தோடு நுட்பமான பல நூல் கற்றாலும் அவனுக்கு ஊழால் உளதாகிய அறிவே முன்னிற்கும் என்பதனை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று விளக்குகிறது வள்ளுவம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது முதுமொழி. ஊழன்றியும் ஓர் அணுவும் அசைவதில்லை என்கிறது நாலடியார். சிறுகா புருகா முறைப்பிறந்து வாரா, உருகாலத்து ஊற்றாக ஆம்மிடத்தே ஆகும் எனவும், உறற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா எனவும், வேண்டினும் வேண்டாவிடினும் உறற்பால தீண்ட விடுதல் அரிது என்று ஊழியின் வலிமையை நாலடியார் விரித்துரைக்கின்றார். நீக்கல் உருவார்க்கும் ஆகா எனவும், வேண்டினும் வேண்டாவிடினும் உறற்பால தீண்ட விடுதல் அரிது என்று ஊழியின் வலிமையை நாலடியார் விரித்துரைக்கின்றது. இத்தகைய ஊழியின் வலிமையை நமது இடைவிடாத முயற்சிகளால் ஓரளவு உறுதியாக குறைத்து கொள்ள முடியும். அதன் வழி வாழ்க்கையை கொண்டு செலுத்துவோம். நன்றி.
5: இன்சொல் அமுது
2: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பர் சீதா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
0: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
0: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ்,
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் பூமேக்ஸ்.
7: தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லட்சிய

0: ஹாசன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும், மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில்

பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டுமென்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினாா்.

0: வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டுமென்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டுமென்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
6: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
2: நேர்லி பொது கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
8: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
2: பசும் தள்ளி நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர்.

0: லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
2: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: பாடல்களில் சிறியவர்கள் உலகம் பல பாடல்களில் எழுதியிருக்கார். அச்சமின்மையை ஊட்டி பாடல்கள், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே போன்ற பாடல்களில் சிறுவர்கள் எழுதும் கழுத்துகளும் வகையினும் வனத்தில் பதியும் வகையினும் அவர் பாடலை படித்தார். லல பழக்க வழக்கங்கள், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா போன்ற பாடல்கள் சிறுவர்கள் சிறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். லல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், திரள்கள், அன்பு செலுத்துதல் போன்றவற்றை பாடல்கள் மூலம் கற்றுக்கொடுத்தார். தேசபக்தி, ஆடுக்குள்ளே லல நாடு எங்க பாரத நாடு வகையான பாடல்கள் சிறு வயதிலிருந்தே தேசத்தின் மீதான பற்றியை அன்பையும் வளர்த்தன. நாட்டில் பெருமைகளையும் சுதந்திரத்தில் அவசியத்தையும் இந்த பாடல்கள் உணர்த்தின. சமூக நீதியும் சமத்துவமும் பாரதியார் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி, உயர்வு சொல்லல், பாவம் என்ற பாடல் மூலம் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை சிறுவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்தார். பெண் கல்விக்கு ஆதரவு, பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதை நாணத்தை வைத்தார். ஏட்டையும் தொடுவது தீமை என்றே இருந்தவர் மாய்ந்துவிட்டார் உள்ளிட்ட பாடல் வழிகள் மூலம் வலியுறுத்தினார்.
2: சூப்பர். பாரதியர் பத்தி சொன்னீங்களே, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
3: போலீஸ்.
2: போலீஸாக்கு என்ன பண்ண போறீங்க?
3: தப்பு செய்றவங்களுக்கு திருத்தி நல்ல வழியில நடக்கிறதுக்கு.
2: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: பசந்தளி நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேரம் காலை 7:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
9: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி. டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. 10 வகுப்பில் 400 மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு.
11: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி.

0: நல்லாடை மெயின் ரோட்
1: ஈச்சங்குடி செம்பனார் கோவில்.
2: வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கல்லுக்குள்ளே சிலை இருப்பது சிற்பிக்கு தெரியும், சொல்லுக்குள்ளே சுவை இருப்பது புலவருக்கு தெரியும், கல்லுக்குள்ளே கருணை இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி அற்புதமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கலக்க போற லக்கி நேர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா? வாழ்வில் நீங்கள் பெற்றவை உங்களுக்கு தகுதியானவை, மற்றவை உங்களிடம் இருக்க தகுதியற்றவை. கேட்டதை வைத்து சந்தோஷமா வாழ சொல்றாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் மருதூர் தெற்கை சேர்ந்த ராஜேந்திரன். ராஜேந்திரன் விவசாயம் பண்றாங்க, மனைவி வள்ளி இல்லத்தரசி, மகள் சௌந்தர்யா காலேஜ் படிக்கிறாங்க, அக்கா ஜெயபாரதி, கணவர் நாகராஜ், மகள் அகல்யா, இரண்டாவது அக்கா அஞ்சிதா, கணவர் மணிகண்டன், மகன் அஸ்வின், அழகான கூட்டு குடும்பத்துல இருக்காங்க ராஜேந்திரன். ராஜேந்திரனோட புல் டைம் வேலையே வயல்ல வேலை பார்க்கறது தானா? வீட்டுல இருக்கிற நேரத்தை விட வயல்ல தான் அதிக நேரம் இருப்பாரா? வயல்ல உள்ள நாத்து தான் அவரோட அடுத்த பசங்கன்னு சொல்றாரு. இதோ ராஜேந்திரன், நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லாடை மெயின் திருவிளையாட்டம்.
1: கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலை திறக்கும் முடக்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய்து வீதியை மதியால வெல்ல சொல்றாங்க. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் தென்கரை ஆலத்தூரை சேர்ந்த சிவசங்கரி. சிவசங்கரி மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கணவர் சக்திவே, மூத்த மகன் சர்வணராஜ், இளைய மகன் சபரிராஜ் ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. சிவசங்கரியோட மெஸ்ல எப்போதும் மோட்டிவேஷனான பாடல் தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. சக்திவேலும் சிவசங்கரியும் ஓயாம உழைச்சுட்டே இருப்பாங்களா. அவங்க மெஸ் பெரிய ஹோட்டலா மாத்தணும்னு ஆசையா இருக்கதா சொல்லிருக்காங்க. சிவசங்கரியோட முயற்சிக்கு பெரிய வாழ்த்துக்களோட சிவசங்கரி கேட்ட பாடலையும் ஒளிபரப்பு இல்லாம இதோ சிவசங்கரி நீங்கள் கேட்ட பாடல் வானலையில்.

0: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லடை மெயின் ரோட் திருவிளையாட்டம். திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லடை மெயின் ரோட் திருவிளையாட்டம்.
1: தோல்விகளை கைவிடுங்கள், நடக்கும் நம்பிக்கையை கையெடுங்கள், நாளைய வெற்றிகளை கைப்பற்றுங்கள். சொல்றது யாரு? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த பூங்குழலி. பூங்குழலி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க. கணவர் சுரேஷ்குமார் கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க. மகன் மதன்ராஜ் காலேஜ் படிக்கிறாங்க. பூங்குழலி வீட்டு வேலைகளை செய்யும் போது பாடல்கள் கேட்டுக்கிட்டே தான் செய்வாங்களாம். அதுவும் டிராவல்ல பாட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பூங்குழலி தன் மகன் மதன்ராஜுக்கு பிடித்த இசையமைப்பாளரோட பாடல் தான் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது, கேட்டு தெரிஞ்சு போமா? இதோ பூங்குழலி, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் மகனுக்காகவும்.

0: 0484-8767-35-18 சிற நேரங்களே நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.
1: ரஜினி முருகன் டீ ஸ்டார்.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள்

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவிளையாட்டம் வசந்தாமுருக பாலிடெக்னிக் கல்லூரி. அட்ரஸ் சக்க, அட்ரஸ் சக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி. டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசிஇ பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு.
3: வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மெயின் ரோட்,
2: ஈச்சங்குடி செம்பனார் கோவில். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷன். இணை தொடர்வது தமிழ் செய்திகள்
4: ஜனகந்து ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும்

0: வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டில் வலியுறுத்தினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 முழுநேர ஆசிரிய பணி அனுபவமும் 55 வயதிற்குட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும்

0: கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில், ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைய காலை பொழுதல் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட்.

0: The perfect concrete choice.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
5: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
9: நாகை நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
10: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
11: நேர்களை இப்போது கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
12: முகத்தில் பருவா சைபால்,
11: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
13: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
14: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: ஒரு காலத்துல பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்துல பிரஷ்யாங்கிற பேர்ல இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவரும் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவர்

0: ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்டே சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா.
1: நீங்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தகவல் நேர்மை நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம். காலை 7:30 நிமிடம் 30 நொடி.

0: பண்பலையில் இனி உலா வருவது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருச்சி சாரதாஸ்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியோ சுகரோ இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
7: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின்.

0: வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ உலாவரும் நீரம். படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும். ஜோசப் அடிசன் அவர்களுடைய இந்த சிந்தனை வரிகள் பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப கண்டிப்பாக ஒரு சரியான வரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, விடுமுறை அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. அடுத்து பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு புதுசாக பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு புதியதொரு அத்தியாயத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த படிப்பு அப்படிங்கிறது இருக்குது. படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும்.

இனிய காலை பொழுதில் உற்சாக பயணம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ உலாவரும் நீரும். நினைவிருக்கட்டும் நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும்

0: அன்றிரவு 8 மணிக்கு அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
1: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்ன சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
3: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: ஃப்ரீ ஃப்ரீ,
10: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
9: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
10: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
9: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
10: வாருங்கள், வரவேற்கிறது
9: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, மத்திய அரசின் PM சூரியகர் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி மின் இணைப்பு பெற்ற வீடுகளுக்கு கடந்த 13/2/2024 முதல் 31/3/2025 காலகட்டம் வரை மத்திய அரசின் மானியமாக 78,000 ரூபாய் பெற்றவர்களுக்கு மாநில அரசின் மானியமாக 10,000 ரூபாய், அதாவது கிலோவாட் ஒன்றிற்கு 10,000 ரூபாய் வழங்க இருப்பதால் நுகர்வோர்கள் தங்கள் சுய சான்று அளிக்கப்பட்ட ஆதார் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகலையும் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9095594424. அலைபேசி எண் மீண்டும் 9095594424.

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: DME, Triple E, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
8: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
7: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
9: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 7:49 பண்பலையில் இது காலை காம்போ உலாவரும் நேரம். ஊரங்கம் திருவிழாக்கள் களைக்கட்டிற்கு நிறைய நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடக்குது. எங்கெங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பண்பலை வழியை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சேவை செய்திகளுக்கான நேரம் இது. நாச்சியார் கோயில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோயில் திருவிழாவில் ஸ்ரீ சேஷ சயன அலங்காரம் இன்னைக்கு நடக்குது. காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி, ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் தேவஸ்தான, ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ செந்தில்குமாரர், ஸ்ரீ கனகதுர்கை நவகிரகங்கள், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் மாலை 5 ஐந்தாம் கால யாக பூஜை தொடங்குது. கோட்டிச்சேரி அருள்மிகு கோடீஸ்வரமுடையார் தேவஸ்தானத்தில் ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. கீழக்காசாக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. அம்பகரத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருத்தேரில் வீதி உள்ள நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் சகோபுர வீதி உள்ள நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. திருமாந்துரை ஸ்ரீ யோகநாயகி உடனாகிய ஸ்ரீ அக்ஷயநாத சுவாமி திருக்கோயிலில் திருவீதி உலா நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. நாகப்பட்டினம் தெற்கு பொய்கை நல்லூர் அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் 8:00 ஸ்ரீ சந்திரசேகர ரிஷப வாகனத்தில் புறப்பாடு நிகழ்வு நடக்குது.

0: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
6: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
5: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
7: திருவாரூரில் மல்லிகா தின விழா.
8: நான் April 25-26, 2 நாட்கள்.
7: ₹30,000 மேல் பொருட்கள் வாங்கினார்
8: தங்க நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர், பரங்கல் சாலை, திருவாரூர்.
9: நேர்களே, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விருப்பமுள்ள நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை கடிதம் மூலமாக நிலைய முகவரிக்கு எதிர்வரும் 31 தேதிக்குள் அனுப்பும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ உலாவரும் நீரும்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்லே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேர்களே பண்பலையில் இனி நாம் இணையலாம் சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக
5: நேர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தானம் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து ஒரு உயர்வான ஒரு பண்பு. நம்மளால என்ன தானம் முடியுமோ அதை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும். பொதுவா தானம் கொடுக்கும் பொழுது கொடுக்கறவங்க கை உயர்ந்திருக்கும், தானம் பெறவங்களுடைய கை தாழ்ந்திருக்கும். இது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்பர் வந்து கேக்குறாரு, நம்ம தானம் கொடுக்கும் போது கொடுக்கறவங்களுடைய கை உயர்ந்திருக்கு, வாங்குறவங்களுடைய கை தாழ்ந்திருக்கு. ஒருவேளை கொடுக்கறவங்களுடைய கை தாழ்ந்திருந்தோம், வாங்குறவங்களுடைய கை உயர்ந்திருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க, அமைச்சரவையில கூடி விவாதிக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, நீங்க ரெண்டு நாளுக்குள்ள எனக்கு அதுக்கான பதில சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, என்னென்னமோ தானங்கள் கொடுக்கும் போது பார்த்தா கூட, தானம் கொடுக்கும் போது அவங்க மேலதான் இருக்காங்க, வாங்குறவங்க கீழே தான் இருக்காங்க. இதை போய் என்ன பண்றது?

அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது சடனா பீர்பாலுக்கு ஒரு ஐடியா வந்தது. அரசே, நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த செஞ்சு காட்ட முற்படுறேன் அப்படின்றாரு. சார், என்ன செஞ்சு காட்ட அப்படின்றாரு. நீங்க கேக்குறீங்கன்னு செஞ்சு காட்ட நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையில இருந்து ஒரு மூக்குப்பிடி டப்பாவை எடுத்தாரு. எடுத்து அக்பர்ட்ட என்ன பண்றாரு, அந்த டப்பாவை கீழே காட்டுறாரு. அப்ப இதுல இருந்து பொடியை எடுத்துங்கன்னு சொல்றாரு. அப்ப வாங்குற அந்த அக்பருடைய கை அந்த மூக்குப்பிடி டப்பா உள்ள போகுது, பொடியை எடுக்கிறாரு. இப்ப சொல்றாரு, மூக்குப்பொடி கொடுத்தது நானு, வாங்கிக்கிட்டது நீங்க. குடுக்கும் போது என் கை மேல இல்ல, என் கை கீழே இருந்தது, எடுத்துக்கிட்ட உங்க கை மேல இருந்தது அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் வந்து அக்பருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. தானம் கொடுக்கும் போது நம்ம கை உயர்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, தாழ்ந்து இருந்தா கூட தானம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சோ நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச தானங்களை பண்ணணும். அதாவது முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடலாம், அன்னதானம். உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கலாம், அது வந்து ரத்த தானம். கல்வி கொடுக்கலாம், கல்வி தானம். இறந்த பின்பு கண்ணை கொடுக்கலாம், அது கண் தானம். இந்த மாதிரி நிறைய தானங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களுமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு தானத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாரும் பாராட்டுற மாதிரி, எல்லார் மனசுலையும் பதிகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்க முடியும். ஸோ தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கையில கொடுக்கறதுல இல்லை, மனசுல இருக்கு. மனசுக்குள்ள கொடுக்கணும்னு என்ன வந்துடுச்சு அப்படின்னா கை தானா பையுள்ள போய் இருக்கிறத எடுத்து கொடுக்க சொல்லும். பணம் காசு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நல்ல வார்த்தைகளை கொடுத்தா கூட அது கூட மிகப்பெரிய தானம் தான். சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு, அதை கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ரொம்ப அவருடைய சுயநினைவு எழுந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அவரோட தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அந்த பையன்கிட்ட பேசுறாரு. அவர் சில மணி நேரங்கள் பேசிட்டு வரும்போது அந்த பையனுக்கு சுயநினைவு திரும்பி வாத்தியாரை பார்க்கறாரு. பார்த்துட்டு அவர் வந்து சுயநினைவு போனதுலேருந்து நினைவுக்கு வந்துடுறாரு. இப்படி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளுடைய வார்த்தைகளாலும் தன்னுடைய செயல்களாலும் நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் தானமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்மளால முடிஞ்ச தானங்களை செஞ்சு வாழ்க்கையில மேன்புற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

0: திருடா.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: நேர்களே, இது மளிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அணில் பாஸ்தா வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: திருவாரூரில் மல்லிகா தின விழா
2: நான் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள். மனம் சொல்லுமே மல்லிகா
1: ஃப்ரீ
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோர்

0: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
0: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
10: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
11: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
12: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
11: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
12: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
13: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நேர்களே, கேட்டீங்களா அப்படின்னா
14: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
2: அதனால அதுக்காக
15: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
2: பாடலாம் மாட்டேங்க, நானா நீங்க கேட்க போற பாட்டை நிச்சயமா நான் கொடுக்க போறேன். ஆமாங்க, இன்னைக்கு வழக்கம் போலவே உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காரைக்கால் FM-ல துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெல்லாம் கேட்கணுன்ற ஆசையில் காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? நீங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் சொல்ல போற இந்த எண்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது 04638231 என்ற எண்ணிலோ, அல்லது 04368299480 இந்த எண்ணிலோ, அல்லது 04368299580 இந்த எண்ணுக்கு உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க.
16: திருச்சி சரதாஸ்.
17: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
1: ஏசி, LED டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
0: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
18: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
2: நீங்களே துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நிலை துளிவரும்பாடு நிகழ்ச்சிக்காக நான் நம்ம காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டர்ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். பார்த்துட்டீங்களா? ஓகே ஓகே, டைப் பண்ணியே அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுடைய விடைகளை பார்க்காதவங்க என்ன செய்யலாம்னா, காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் நீர்ப்பாதை எது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் நீர்ப்பாதை எது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் RJ MM கலியபெருமாள்.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஊர் அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. நீங்களே நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் என் சொல் அமது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இணையச் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.

0: லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நெகிழி துள்ளி துள்ளி வருது பாட்டு, அது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேச்சில வரக்கூடிய நேயர் பாட்டு யார் கேட்க போறா அப்படி நம்ம கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ காலை, வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நன்றிமா,
2: வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: இதில் தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. அபிபேரிச்சையின் நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது அபிபேரிச்சை, கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
4: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: பாட்டு கேட்க போற அடுத்தடுத்த நேயர்கள் யாருன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கிறோம். அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: மாடன் கொடை விழா படத்திலிருந்து மண்வெட்டி நுனி என்ற தொடங்கும் பாடல் சார்.
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: வங்க கடலோரமாய் அழகாய் எடுக்கிறது கடலலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம், இங்க போயிட்டீங்க? வணக்கம். சாப்பிட்டுட்டே இருந்தீங்களோ? சாப்பிட்டுட்டே இருந்தீங்களோ? டக்கு நான்
1: கூப்பிட்டோன்னே
0: சவுண்டே வெள்ளியா? சரி சொல்லுங்க, சிறுபுலி மோகனையா என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: படம் விடுதலை.
0: விடுதலை
1: பாடல் வந்து வழி நெடுகள் காட்டுமல்லி.
0: சரி,
1: கொடுத்தவங்களுக்கு நன்றி சார்.
0: நன்றி. பாட்டு வரும், பாட்டுக்கே வர்றதுக்கு முன்னாடி,
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
3: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றைய அணுகுவீர்.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நீங்களே நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் அனில் பாஸ்தா வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஒரு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில். இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோ ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
0: ஆகாஷ்வாணி, தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் போக்கும் நந்தபனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயிலாடுதுறை குளமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை குளமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
5: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
6: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்நிகழ்ச்சியில் பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
5: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
6: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
5: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபியமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களை அசைக்க முடியாத தூணு. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தொழில். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்க விருப்ப ஒரு காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இதனம் காரைக்கால் எஃப்எம் 100.3. துளி ஒரு மட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மேலக்கா சார். குடிதான் வடிவேலன் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க வடிவேலன்.
1: வாரிசு படத்துல இருந்து சீட்டு பாட்டு வந்துட்டே இருக்கு,
0: கேட்கலாம். நன்றி வடிவேலன். நன்றி.

நாளை நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் ஓரும் உறவும் நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
3: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமானக்கார கல்பன்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் யார் அடுத்த பாட்டை கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு இல்லையா? அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பாக்யராஜ். கத்திரி படத்துல இருந்து சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: மகாராஜா படத்துல இருந்து தாயே தாயே பாட்டு சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. பாட்டு வருது, கேட்கலாம்.

0: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நீங்களே துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி உரமாட்ட நிகழ்ச்சிக்காக பாட்டு நிறைய கேட்டுட்டே இருக்காங்க நிறைய நேர்கள் இல்லையா. அந்த வருஷத்துல அடுத்த நேயர் யாரா இருப்பாங்க கேட்டுலாம். வணக்கம்
4: உத்தமமான இனிய காலை வணக்கம் சித்ரா மணக்குடி.
3: சொல்லுங்கம்மா சித்ராமா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
4: படம் டிராகன், பாடல் வழிதுலையே அந்த பாடல் கொடுங்க.
3: சரிம்மா கேட்கலாம். நன்றி
4: நன்றி
3: நன்றி. அதுக்கு முன்னாடி நம்ம காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது என்னங்க கேள்வி அப்படின்றீங்களா? மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் நீர்ப்பாதை எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் அதுக்கு சரியான படை பதிலை கொடுத்துருக்குறாங்க. சுயஸ் கால்வாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சுயஸ் கால்வாய் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய்ங்க. இது செங்கடல் வழியாக மத்திய தரைக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் கூட இணைக்குதுங்க. செங்கடலுக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு நடுவில் இருந்த நிலப்பகுதியை வெட்டி இக்கால்வாயை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஆசியாவோட கடல் வாணிபம் செய்ய அட்லாண்டிக் கடல் வழியாக தான் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி வரவே முடியும். இந்தியாவிற்கு முதன்முறையாக வந்த வாஸ்கோட காமா உள்ளிட்டோர் அப்படித்தான் பயணம் செஞ்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதிகள் வரையில் தான் இதோடைய நிலைமை இருந்துச்சு. ஆனால் 1869 ஆண்டில் சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பிறகு இந்த கடல் பயணம் ரொம்பவே எளிதாக இருந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் வந்து மிச்சம் ஆயிட்டு இருக்கு. சுயஸ் கால்வாய் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எகிப்திய பகுதியுடைய போர்ட் சைடில்

வந்து தெற்கே இருக்கிற சுயஸ் நகரம் வரை 120 மைல் நீளத்திற்கு சுயஸ் கால்வாய் இருக்குங்க. இந்த கால்வாயுடைய எகிப்தின் பெரும்பகுதியை சினாய் தீபகற்பத்திலிருந்து அது பிரிக்குது. 10 ஆண்டுகள் நடந்த கட்டுமான பணிக்கு பிறகு இந்த கால்வாய் நவம்பர் 17, 1869 அன்று அது திறக்கப்பட்டுச்சு. தற்போது எகிப்திய அரசின் சுயஸ் கால்வாய் ஆணையத்திற்கு சொந்தமான இந்த கால்வாய் அனைத்திற்கும் அனைத்து நாடுகளுக்குமே கப்பல் போக்குவரத்துக்கும் அது பயன்பட்டு இருக்காது. இந்த விடையை தாங்க நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் சரியான விடைகள்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தப்பலம்புலியூர் வெங்கடேஷ், பாளையம் ஆனந்த முருகன், புவனகிரி சுமதி பாபு, அரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் ரமணி ராஜேஷ், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், சென்னையிலிருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், குவைத்திலிருந்து திருச்சேரி நிஷான் ஹலீம், அய்யாவாடி அசோக்ராஜ், மேல்வடுதுறை சீப்பு விஜயராகவன், அரியலூர் அப்படின்னு வெல் வீரதுரை சுயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, முள்ளக்காடு பாபு சொல்லியிருக்கிறாங்க, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ஆண்டிமடம் கார்த்திகேயன், அண்ணப்பன்பேட்டை ஜோதி, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அவரிக்காடு வித்யா வீரமணி, அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், கடலூர் துறைமுகம் சுரேஷ், இவர்களைப் போலவே பூவர் பூவம் குபீர், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், கலாவதி ராஜ்மோகன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதே போலவே மதுரை சோமசுந்தரம் சுயஸ் கால்வாய் அப்படின்னு காரைக்கால் மாசநகர்லேருந்து சீதரும் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து கும்பகோணம் சோமசுந்தரமும் சரியாக சொல்லியிருக்கிறாங்க, அமிர்தராயன்கோட்டை ஜெயகாந்தியும் சொல்லியிருக்கிறாங்க, பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, தானிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரனும் சொல்லியிருக்கிறாங்க, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, அக்கரவெட்டம் அமுதா குமரன், கோமல் சரவணன், வலங்கமான் ஆட்டோதுரை, நாகூர் ஜெகபர் சாதிக், அள்ளிநகரம் மகாதேவன், காரைக்கால் நளினி, நாகை பாபு, சிவபுரி சோமசுந்தரம், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், பேரளம் வெங்கடேஷ், காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்கிறாங்க, அது போலவே நளினி சங்கரும் சொல்லியிருக்கிறாங்க, மீண்டும் ஒரு நட நக்கம்பாடி சுதா. இந்த மாதிரி நேர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 46 நேர்கள் வந்து சரியான விடைகளை இந்த நேரம் வரைக்குமே சொல்லியிருக்கீங்க. முடிஞ்சா இதுக்கப்புறம் சொல்ல போகிற நேர்களையும் நம்ம பேரை படிக்கலாம். ஆமாங்க, மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிற நீர்ப்பாதை எதுன்னு நான் கேட்டிருந்தேன் காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில், அது சரியான விடையை நம்ம நேர்கள் சொன்னாங்க. சுயஸ் கால்வாய் என்பதுதான் சரியான விடையும்.

0: நேர்களை டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு நேர்களுக்கு உள்ளங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு ஒழுங்கணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
8: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
7: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
9: நீங்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
10: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
9: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
7: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
9: நேர்களே, துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு. அது யாரு கேட்டு கேட்கலாம். அவங்க கிட்டே வணக்கம்.
11: வணக்கம் சொல்லுங்க.
9: வணக்கங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. சங்கரி, தோப்புத்துறையில இருந்து. என்ன பாட்டு, என்ன படத்துல இருந்த?
12: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
7: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
8: வாருங்கள், வரவேற்கிறது
7: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
9: நீங்களே நானும் ஜெயராமன் சாரும் காத்துட்டு இருக்கிறோம். எதுக்குன்றீங்களா? இன்னைக்கு காலையில 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில. ஆமாங்க, ஆலங்கடி அடிக்கிற வெயில ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னா அப்படி இருக்கும். அடிக்கிற வெயில ஆலங்கட்டி மழை பெஞ்சுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். காரைக்கால் பண்பலையோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டரில் அந்த கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவு பண்ணுங்க. ஆமாங்க, இன்று காலை 9:05 அது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை குளமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனிங்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை குளமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்
1: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: டிஎம்இ IEEE, ECE, கம்ப்யூட்டர் சிவில் DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நீரம் காலை 9:30 நொடி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்கமாமா.
9: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
10: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BA இங்கிலீஷ் BBA
11: BCA BCOM BSc கெமிஸ்ட்ரி BSc மேக்ஸ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் BSc பயோடெக்னாலஜி
10: BSc விஷுவல் கம்யூனிகேஷன் BSc ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்
11: MA இங்கிலீஷ் MCOM மற்றும் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
10: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
11: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
12: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
13: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
14: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
13: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
15: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக

0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். நலமை வாழ நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: நலமை வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: அடுதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
7: மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடும். வெயிலில் விளையாடுறதுனால வேர்க்குரு, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி மழை காலத்தில் பார்த்தோன்னா ஈரத்தில் இருக்கிறதுனாலையும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இதுக்கு எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? இப்போ வந்து வேறு சில மருத்துவ முறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா டாக்டர்?
8: ஸ்கின் தான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஸ்கின் தான் ஃபஸ்ட்டு அதை தடுத்து நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் தடுக்க போகுது. ஸோ அந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணோம்னா குழந்தையோட எதிர்ப்பு சக்தி இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் ஹோமியோபதியில் வந்து நாங்கள் பொதுவாக வந்து ஆயின்மெண்ட்டை வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வேர்க்கூர் வருது அப்படின்னா எங்கேயோ அவங்க வேர்வையில் வந்து பிரச்சனை இருக்குது. பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலங்களில் வேர்க்கூருக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கூருக்காக உள்ள ஏதேனும் ஒரு பவுடர் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. அந்த பவுடரை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு அந்த பவுடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் இருக்கும், அந்த ஒரு மீத்தைல் சாலிசிலேட்னு சொல்லுவாங்க, மென்தால் கலந்ததாக இருக்கும். அந்த மென்தால் கலந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் இருக்கிறப்ப வேர்வை வராமல் தடுத்துரும். அது வந்து இப்போ வேர்த்துட்டுனா தான் அந்த வேர்க்கூர் இல்லாமல் போகும். நம்ம என்னென்னா ஆப்போசிட்டாக செய்கிறோம், வேர்க்கூர் வந்துச்சுன்னா வேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஓரளவு நல்லா வேர்த்துச்சுன்னா அந்த வேர்வை சுரப்பிகளோட துவாரங்கள்லாம் கிளியர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிரும். அதேமாதிரி பாக்கி ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா இதுக்கும் பார்த்தோம்னா அது என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்து அதற்கான மருந்துகள் கொடுக்குறப்ப இது சரியாகும். மேலும் இப்போ ஹோமியோபதியில் நாங்கள் ஜென்ரலாக அந்த ஏன் ஆயின்மெண்ட்ஸ் எக்ஸ்டர்னலாக பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு அலர்ஜி வருது, ஸ்கின் லெவலில் வருது, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை சரி பண்ணாமல் வெளியிலேருந்து அதை களிம்போ ஏதோ தடவி அதை சரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த அலர்ஜி என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம உள்ளுக்குள்ளே நுரையீரல் பகுதியில் உள்ள அலர்ஜியாக மாறும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உள்ளுக்கு மருந்து எடுத்து எதிர்ப்பு சக்தியை சரி பண்ணுறப்ப தான் இந்த இதுலேருந்து நம்ம சரி பண்ண முடியும், பிரச்சனையை சரி பண்ண முடியும்.
7: நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர், இப்போ வந்து முடி கொட்டுது அப்படின்னா நம்ம ஒரு ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதாவது வெளியில் இருக்கிற முடிக்கு தான் நம்ம தடவுறமே தவிர்த்து நம்ம உடலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு அது தீர்வாக இருக்க முடியாது இல்லையா? அப்படி குழந்தைகளுக்கும் வந்து இந்த ஹேர் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், அதுக்கெல்லாம் கூட ட்ரீட்மெண்ட் பண்ண
8: கண்டிப்பாக அது இருக்குது. இப்போ முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து
7: யூனிவர்சல் பிரச்சனைன்னு சொல்லி
8: நான் அது விளையாட்டாக சொல்கிறது உண்டு. எப்படின்னா ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் எடுத்துகிட்டு வந்து இது பயன்படுத்தினா முடி வளருமான்னு கேட்பாங்க. நான் கிண்டலாக அவங்கள்ட்ட சொல்லுவேன், முடி வளருதோ இல்லையோ அந்த ஹேர் ஆயில் கம்பெனி நல்லா வளரும் அப்படின்னு நான் கிண்டலாக சொல்கிறது உண்டு. ஹேர் ஆயில் பயன்படுத்துறதுனால மட்டும் முடி வளராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஆயிலில் வந்து நம்மளாவே சில பேர் தயாரிப்பாங்க, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, இன்னும் நிறைய மூலிகைகள் அதில் போட்டு வெயிலில் வச்சு இல்லை காய்ச்சி ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வந்து ஆகாரமாக நம்ம உட்கொள்ளலாம். அதில் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி கொட்டுறதை தடுக்கும். அது மெயினாக அந்த ஒரு சில சத்து குறைபாடு மெயின் காரணமாக இருக்கும். முடி கொட்டுறது காரணத்தை என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சத்து குறைவாக இருக்கலாம், இல்லாட்டி தலையில் ஏற்படுற ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், அது பொடுகு அந்த மாதிரி உள்ள ஸ்கின் அஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதற்கான மருந்து கொடுக்குறப்ப அதை முழுசாக சரி பண்ண முடியும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இனிய காலை பொழுது உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் காலை 9 மணி 8 நிமிடம் 40 நொடி.

0: நேர்லே பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: ஃப்ரீ ஃப்ரீ
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: வாருங்கள் வரவேற்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
3: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
9: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிறவே இல்லை ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக யதார்த்தமான தலைப்புகளோடு விளாடக்கூடிய இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது காலையில் 9 தொடங்கி மத்தியானம் அதாவது சாயங்காலம் 4 வரைக்கும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது.
13: ஆமாம்,
0: யாரும் வெளியில் போகாதீங்க அப்படின்னு பொதுவான அறிவுறுத்தல்கள் அரசாங்க தரப்பில் கொடுக்குறாங்க. குறிப்பாக காலையில் 9 4 மணி வரைக்கும் வெளியில் போகக்கூடிய பயணங்களை தவிர்த்துருங்க. அப்படி போக வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னா கையில் தண்ணி கொண்டு போங்க. அப்புறம் கிடைக்கக்கூடிய பழ வகைகள், ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துங்க. அதுதான் இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நமக்கு விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்முடைய பாரத பிரதமர் கூட இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
13: ஆமாம்,
0: ஆனால் நம்ம இப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெயில் நேரத்தில் அலையிறத குறைக்கிறதே இல்லை. அதை குறைக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி வெளியில் போனால் கண்டிப்பாக தண்ணியோட அதை கொண்டு போங்க. கண்டிப்பாக குடி தண்ணீர் அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துங்க. 4-5 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, அதையும் கேளுங்க. அதே சமயம் இப்போ ஒரு ஆலங்கட்டி

0: மழை பெஞ்சா எப்படி இருக்கும்,
1: எப்படி இருக்கும்?
0: ஆமா, வேர்வை அப்படிங்கிறது நம்மள நினைச்சிட்டு இருக்கு. அதுல இந்த ஆலங்கட்டி மழை வந்ததுன்னா கண்டிப்பா அதுல நனையிறது இன்னும் சுகமா இருக்கும். அப்பப்போ எப்பயோ கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கு. அது அந்த கோடை மழை அப்படிங்கிறது வரக்கூடிய தருணங்கள்ல அதை சந்தோஷமா நம்ம பாக்குறோம். மழைக்காலங்கள்ல வெள்ளம் வரக்கூடிய தருணங்கள்ல நம்ம பாக்குறத விட ஆலங்கட்டி மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்திகள்லயும் அதை ஆச்சரியமா பாக்குறோம், டிவியில போட்டா உடனே ஆச்சரியமா பாக்குறோம்.
1: அதை பொறுக்கி வச்சிருந்தா சின்ன வயசுல சொல்லுவாங்க, அதை பொறுக்கி ஒரு பாட்டில் போட்டிருந்தோம்னா தேல் கொட்டுச்சுன்னா அதில் வைக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சின்ன வயசுல சொன்ன ஞாபகம் கூட எனக்கு வருது சார்.
0: தேல் கொட்டினா பொதுவாகவே என்ன செய்வாங்க, ஐஸ் கட்டி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதை அந்த காலத்திலேயே அந்த வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு.
1: ஆனால் ஃப்ரிட்ஜ் கண்டி கண்டுபிடிக்காத முன்னாடி இயற்கை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க, ஐஸ் கட்டியா
0: கண்டிப்பாக இயற்கை தந்திருக்கக்கூடிய மிக நல்ல விஷயம் இது. அதுவும் இப்போ அடிக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆலங்கட்டி மழை பெஞ்சு சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் கூட சந்தோஷம் என்ன, அது பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு பண்ணுங்க, நம்ம அதை பார்க்கலாம். திருப்பி
1: தொடக்கமாக பேரலம் சந்தோஷ்குமார் சொல்லியிருக்காரு, எங்கள் ஊரில் ஆலங்கட்டி மழை பெய்தது சார்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன எப்போ அப்படின்னு சொல்லல, கீமுவா கீப்பியான்னு சொல்லலை.
0: அண்மையில் தாங்க பெஞ்சிருக்கோம், ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? அடுத்து பாருங்கள், சொல்ல முடியாத ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெகபூர் சாதிக் நாகூர்லேருந்து.
1: அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராஜன் கோட்டை பாரிவள்ளல் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, ஏங்க எப்படி கேட்டுவிட்டீங்க, ஒரே ஜாலி தான், சும்மா அதிர விட்டுருவோம்ல அப்படின்னு இருக்காரு.
0: ஏங்கொண்ட பக்கம்லாம் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஆலங்கட்டி மழை பெஞ்சுதாங்க எனக்கு தெரியல. சில நாட்களுக்கு முன்பு அடிக்கிற வெயில் அக்னி வெயிலில் மழை விட்டு விட்டு அங்கங்கே பெஞ்சுது, நான் நனைஞ்சிட்டே அலுவலகம் வந்தேன், ரொம்ப இதமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெற்குலன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மேட்டுப்பாளைய நாகராஜன் சொல்லியிருக்காங்க, அக்னி வெயில் ஆரம்பிக்கிற நேரத்தில் நல்லா மழை பெஞ்சுதுங்க, அதனால வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால அக்னி முடிஞ்ச உடனே வெயில் ஆரம்பிச்சிச்சு பாருங்க, வதக்கி எடுத்துருச்சு அப்படின்றாரு. வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருப்பாரு போல இருக்கு.
0: ஆமா. அடுத்த செய்தி செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் குமோணத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய செய்தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
1: இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆலங்கட்டியாக தான் இருக்கும். ஆமாம் சார், அதுவும் தானே உண்மையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து
0: நேர்களோட கமெண்ட் வந்துட்டே இருக்கு. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பிட்டாங்க, குழந்தைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், மொட்டை மாடிலையும் தெருவிலையும் பனிக்கட்டிகளை ஓடி ஓடி பொறுக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு பெருத்த குதூகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யதார்த்தமான உண்மை தான். அந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சது அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்கறதோட இல்லை, அது குதூகலத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவருடைய கருத்து அப்படிங்கிறது யதார்த்தம்.
1: அடுத்து புவனகிரி சுமதி பாபு, நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய், எந்தன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, என் மனதில் இந்த பாட்டு தான் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கவிதை வரிகளை செய்தியாக்கி அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் அவர்களோட மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, அடிக்கிற வெயிலுக்கு ஆலங்கட்டி மழை என்ன, ஐஸ்கட்டி மழையே பெஞ்சாலும் என்ன சொல்லியிருக்காங்க, ஐஸ்கட்டி மழையே பெஞ்சாலும் தொடருங்க அந்த செய்தியை, உடம்பு தாங்கிக் கொள்ளும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் செய்திகள் தாமதமாக வருது, அவங்களையும் தொடர்ந்து.
1: அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்கள்கிட்ட ஒரு நேரத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி மழை பெஞ்ச நேரத்தில் ஒருத்தர் மழையில் நினைஞ்சிட்டு போனாரா, அவர் தலை வீங்கிருச்சான் சார், ஏன் தெரியுமா?
0: தலையில் ஐஸ் கட்டி வச்சுட்டாங்க, தலையில் ஐஸ் வச்சுட்டாங்க, வானம்
1: இல்லை, அவர் குற்ற மழையில் நினைஞ்சிட்டு போனாரா?
0: அதனால பரவாயில்லையே, தலையில் கொட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சுகமான அனுபவம். அதாவது பள்ளிக்கூட நாட்களில் பசங்கள்கிட்ட தான் குட்டை சொல்லுவாங்க வாத்தியார், அவனை ரெண்டு குட்டு குட்டு
1: அப்படின்னா
0: தலையில எண்ணெயில நிறைய வச்சுட்டு போற பிள்ளைகளும் உண்டு. அவன் குட்டும் போது அவனை வந்து இயக்கத்தோட அப்பா கொஞ்சம் பார்த்து குட்டு அப்படின்னு நண்பனை பார்க்கறாம உண்டு.
1: ஆமா,
0: உனக்கு இதான் நேரம்னு சொல்லிட்டு அவன் வேகமா குட்டுறதும் உண்டு, அந்த அனுபவத்தையும் சொல்லியிருக்காங்க.
1: இல்ல, பசங்க சின்ன வயசா நாம இருக்கும்போது கொட்டு வாங்குறதுலாம் சந்தோஷமான விஷயம் தான், அப்பா அம்மா கிட்டையும் சேர்த்துதான். ஆனா கல்யாண ஆனதுக்கு அப்புறம் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, இயற்கை தரும் கொடை ஆலங்கட்டி மழை, அதை பார்க்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகமும் ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டிமடத்துல.
1: அடுத்து காட்டுமன்னார் கோயில் குழந்தை பண்ணும் சொல்லியிருக்காங்க, நம்ம நினைக்கிறதுலாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காதுங்க, எதையும் எதிர்பார்த்து தான், எதிர்பார்த்து கிடைக்கும் போது தான் சந்தோஷம். நீங்க சொல்றது போலவே ஆலங்கட்டி மழை பொழிஞ்சா சந்தோஷமா தான் இருக்கும், பெய்யணும்னு இல்லை அப்படின்னா ஒன்று செய்யலாம், வெயில சமாளிக்க வாய்ப்பு கிடைச்சா நீர்வீழ்ச்சி இருக்கும் இடத்திற்கு செல்லலாம், எதுவுமே முடியலையா நம்ம விட்டு ஷவரை திறந்து ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு டிப்ஸ் கொடுத்துருக்காரு.
0: ரமணி ராஜேஷ் இருவருக்கும் இனிய காலை வணக்கம், நல்லா தான் இருக்குங்க, ஆனா ஆலங்கட்டி தலையில விழாம இருக்கணுமே, நாம நம்ம பகுதிகளில் வாய்ப்பு மிக குறைவு, சூரியனோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு, ஆலங்கட்டி உருகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிதம்பரத்துல இருந்து ரமணி ராஜேஷ்.
1: ஓகே,
0: அடுத்த அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆலங்கட்டி மழை பெய்தால் ஆட்டம்
1: ஆலங்கட்டி மழை பெய்யுது
0: மழை பெஞ்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து காட்டூர் சிவகுமார் சொல்லியிருக்காரு, வெரி வெரி ஹாப்பி ஆல் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.

0: காட்டுமன்னார் கோயில் தீமடப்புறம் வெயில் முருகன் சின்ன சொல்லியிருக்காருன்னா, அடிக்கிற வெயில் ஆலங்கட்டி மழை பெஞ்சா அற்புதமான மனநிலை வந்துருங்க, எந்த மனச்சுமை இருந்தாலும் மனம் மகிழ்ச்சி அடையும், ரெண்டு பேருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பரவாயில்ல, நேயர்களும் கூட கண்டிப்பா
2: மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
3: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: நேரம் நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான சார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் மற்றும் மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர் உலாவரம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம். நாளை இரவு 7:30 ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் உலாபரம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஆலங்கட்டி மழையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடிக்கிற வெயில் ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நேர்களும் மகிழ்ச்சியாக தங்களோட கருத்துக்கள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கருத்து யாருடையது அப்படின்னு பார்க்கலாம்.
8: அது வந்து அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்காங்க. ஆலங்கட்டி மழை பெஞ்சது அப்படின்னா அந்த ஐஸ்கட்டியை நான் எடுத்து வச்சுக்குவேன், எடுத்து வைத்து கொள்வேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கோமல் சரவணனும் சொல்லியிருக்காரு, அருமையாக தாங்க இருக்கும், என்ன கேள்வி இது அப்படின்னு யோசிச்சு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அடுத்து
0: பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் குளத்திலேருந்து பழனிவேல் அனுப்பியிருக்காங்க, உடலும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
8: மேமாத்தூர் அமுதாசேகர் சொல்லியிருக்காங்க, ஆலங்கட்டி மழை ஆவலாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், 2 வருடங்களுக்கு முன்னாடி பெஞ்சது, இப்போ ஆலங்கட்டி மழை வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பிள்ளை திருவாசலேருந்து ஆரோக்கியதா செல்வம் மாதிரி அனுப்பியிருக்காங்க, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியாக இருக்கும்
8: அப்படின்னு சொல்லி.
0: மேலும் மழை பெய்யும் காலங்களில் தண்ணீரை சேமித்து வச்சோம்னா நம்மளுடைய சந்ததிகள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும், வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கடலூரில் நேற்று வந்து 102 டிகிரி வெயில் அடிச்சதுங்க, ஆலங்கட்டி மழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சாருங்க, எங்கள் ஊரில் கடல் இருக்கிறதுனால தப்பிச்சிக்கிறேன் சார், அடிக்கிற வெயிலுக்கு ஆலங்கட்டி இல்லை சார், உடம்பெல்லாம் கட்டி கட்டி ஆகிடும் போல இருக்கு அடிக்கிற வெயில் அப்படின்னு இருக்காரு.
0: கணேசன் தங்கவேல் கதிராமங்கலத்தில் தான் இருக்காங்க, கோடைக்காலம் வெயில் அடிக்கும் இந்த நேரத்தில் ஆலங்கட்டி மழை மட்டுமல்ல இப்பொழுது சூறாவளி மழை பெய்தாலும் தாங்கும், அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது மிகுந்த கஷ்டத்தை தரக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து விஜயராகவன் சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுறையிலே தான் அனுப்பியிருக்காங்க, இன்று தான் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி நிறைவு நாள் அன்று மிகச்சரியான கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
8: அதை வெள்ளக்கா பேப்பரை வச்சு ஒரு புள்ளி வச்சோன்னா என்ன தெரியுதுன்னா புள்ளியை மட்டும் சொல்லுவாங்களாம், இது சரியாக ஒருவேளை இவர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார் போல.
0: உடனே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சேப்பு விஜயராகவன், ஆலங்கட்டி மழை பெய்தால் மிகவும் சந்தோஷமான குளியல் போடுவேன், மகிழ்ச்சியாகவும் குளிப்பது எனது வழக்கம், அது ஒரு தனி அல்லாது அது ஒரு மலர் நினைவுகள் என்றும் என்னால் மறக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேப்பு விஜயராகவன் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கேன்.
8: நம்ம அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, வெயில் தாக்கம் அதிகமாக தான் சார் இருக்கு, சாதாரணமாக மழை இல்லைங்க, சாதாரணமாகவே மழை இல்லைங்க, இதில் ஆலங்கட்டி மழை எங்கெங்கே பெய்ய போகுது, பெய்தால் சந்தோஷம் தாங்க அப்படின்னு இருக்காங்க. நம்புங்க, நம்மளாதாங்க வாழ்க்கை.
0: ஆமாம், காரைக்கால் நளினி அனுப்பியிருக்காங்க, சாதாரண மழை பெய்தாலே எங்கள் ஆட்டம் தாங்காது, ஆலங்கட்டி மழை பெஞ்சால் சொல்லவா வேணும், ஆட்டம் போடுவோம் அப்படின்னு மழையை ரசிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
8: அடுத்து மேலே கூட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஆலங்கட்டி மழை பார்க்கணும்னு ஆசானா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்கன்னு. உண்மையிலேயே தான், நானே சின்ன வயசில் பார்த்தது தான், ஆனால் அதுக்கப்புறம் பெஞ்சதுன்னு சொன்னாங்க, அன்னைய நேரத்தில் நான் ஊரில் ஆள் இல்லாமல் போயிட்டேன். அடுத்து
0: நல்லமல் ஷேக் அலாவுதீன் அனுப்பியிருக்காங்க, ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து கனக சுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, ஆலங்கட்டி மழை வந்தால் அப்படியே சில சிலுன்னு இருக்கும், நனைஞ்சு மகிழலாம், என்ன கொஞ்சம் சொல்லுன்னு அடிக்கும் பொறுத்துக்கணும், அடிக்கிற வயலுக்கு மழை வேண்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
8: அதோட நக்கம்படி சுதா சொல்லியிருக்காங்க, சொல்ல முடியாத ஆனந்தமாக இருக்குமே அப்படின்னு இருக்காங்க. அடுத்து போலவே தோர்நாட்டு கருப்பூர் பிரபாகரன் ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காரு, ஆலங்கட்டி மழை பெஞ்சால் தரையில் வெறும் தண்ணியாக தான் சார் இருக்கும், டக்குன்னு விழுந்து உறைஞ்சிரும் அப்படின்னு இருக்கார் போல இருக்கு.
9: சார் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
12: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
11: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
12: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
11: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும், நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
12: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
13: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
14: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில்

0: இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மேலும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
11: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
13: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: ஃப்ரீ ஃப்ரீ,
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
6: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
7: வாருங்கள், வரவேற்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
1: கலைபெருமாள், விரைவாக எந்தெந்த நேயர்கள் என்னென்ன அடுத்தடுத்த செய்திகள் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு?
14: ஆமாங்க, நிறைய நேர்களை அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் எனக்கே பயந்துட்டேன், அவங்க ஊரில் வந்து 2022 ஆலங்கட்டி மழை பெஞ்சது. நிறைய நான் ஊரில் 2000 அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு சர்வராஜன் பட்டி தீனா ரமேஷ், 2022 செந்தமிழ் செல்வி தெத்தியில இருந்து. அது போலவே திருவாரூர் கேக்கரை குமார், சேத்தூர் சீதா கலியபெருமாள், முகமது ஜலீல், கும்பகோணம் குமரன், கலாவதி ராஜ்மோகன், அது போலவே புதுத்துறை செல்வகுமார், பாபு முள்ளக்காடுலேருந்து, உட்கோட்டையிலிருந்து பரிமலா வேல்முருகன், அது போலவே ரேவதி இளங்கோவன் இருவேலியிலிருந்து, ஜெயங்குண்டம் கலைவாணி மெர்சிராணி இவங்களாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க.
1: கருத்துக்களை அனுப்பிய நேயர்களுக்கு நன்றி. பண்பலையில் நிறைவு பெறுகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியவர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
15: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
16: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
17: கோபால் பல் பொடி.
1: நேரம் காலை 9:31. பண்பலையில் இனி உலா வருவது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
18: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
19: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
18: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
19: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
18: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
19: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
20: முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
21: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
20: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில இந்த நாள் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு

0: ஏன்னா முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு.
1: ஆமாங்க, தமிழறிஞர் இசை ஆய்வாளர் குழந்தை பா சுந்தரேசனார் அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் ஒரு பன்னாராய்ச்சி வித்தகர். தமிழ் இலக்கியங்களில் பொதிந்து கிடந்த அரிய இசை நூல்களை, குறிப்பாக சிலப்பதிகாரத்தின் இசைக்கூறுகளை, தமிழர்களின் செம்மாந்த இசை புலமையை எளிய தமிழில் எடுத்துரைத்தவர். இவர் பன்னாராய்ச்சி திறன் அறிந்தோர் இவருக்கு பன்னாராய்ச்சி வித்தகர் என்னும் சிறப்பு பட்டம் வழங்கி பாராட்டியுள்ளனர். இவர் 1914 மே மாதம் 28 பிறந்தார்.
0: தனியொரு உணவு ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு மகாகவி பாரதியார் நினைக்கப்பானார். அதுக்கு அதை சொல்கிற மாதிரி உலக பட்டினி தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே 28 கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் வேறு ஒரு உலகமாக இன்னைக்கு மாறியிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பட்டினி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருந்திருக்கு. உயிர்கொல்லி நோய்களால் ஆண்டுதோறும் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் பட்டினியால் இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அதிகமாக இருந்திருக்கு. அதையொட்டி ஐநா வந்து உலக பட்டினி தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் மே 28 கடைபிடித்து வருகிறது. உலக நாடுகள் முழுக்க கண்டிப்பாக யாருக்கும் உணவு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடாது. உலக பட்டினி தினம் இன்று.
1: தமிழக கர்நாடக இசை கலைஞர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் முதலில் தனது தந்தையிடம் இசை பயின்றார். பிறகு செம்மங்குடி சீனிவாச ஐயரிடம் குறுகல முறையில் மாணக்கராக பயின்றார். இவர் கலைமாமணி விருது, சங்கீத கலாநிதி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அவர் 1923 மே மாதம் 28 இதே நாளில் தான் இவர் பிறந்தார். அதேபோல் தமிழறிஞர் ஆ பூவராக பிள்ளை மறைந்த தினம் என்று தொல்காப்பியத்தை 1954 புதுப்பித்தார். வைணவம் தொடர்பாக இவர் படைத்த நூல்கள் திருவாய்மொழி, விளக்கம், திருமங்கை ஆழ்வார், பெரிய திருப்பொழி ஆகியன. இவர் தமிழுக்காக பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் 1973 மே மாதம் 28 மறைந்தார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்,
2: விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 9:35.
5: பக்ரீத் திருநாள் உரை வழங்குபவர் MS இம்தியாஸ் அகமது ஹாசன் அவர்கள்.
6: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரஸூலில்லாஹ் சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், காலா அல்லாஹு தஆலா குர்ஆன் அஸீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈதுல் அதுஹா தியாக திருநாள், ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இஸ்லாம் மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் பசியின்றி நிம்மதியாக வாழ்வதற்காகவும் 2 நாட்களை பெருநாட்களாக நமக்கு அறிவித்திருக்கிறது. ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள். மற்றொன்று ஈதுல் அதுஹா, ஹஜ்ஜு பெருநாள். நோன்பு பெருநாள் என்பது எப்போது என்றால், ஒவ்வொரு முஸ்லீமும் நோன்புகளை நோற்ற பிறகு தன்னுடைய நோன்பில் உள்ள பிழைகளும் குற்றங்களும் மன்னிக்கப்படுவதற்காக பெருநாள் துறையைக்கு வருவதற்கு முன்பு ஏழைகளுக்காக வேண்டி சித்ரா என்ற தர்மத்தை வழங்க வேண்டும். அதுபோல ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஒவ்வொரு முஸ்லீமும், அதாவது யாரின் மீது ஜகாத் கடமையாக இருக்கின்றதோ, யாரின் மீது 612 கிராம் வெள்ளியின் மதிப்பளவு பணம் இருக்கின்றதோ, அவர்கள் குர்பானி பிராணியை பலியிடுவது அவசியமாக இருக்கின்றது. அதாவது ஆடோ அல்லது மாடோ அல்லது ஒட்டகமோ, இவற்றை அவர்கள் பலியிடுவது அவசியமாக இருக்கின்றது. ஆடாக இருந்தால் ஒன்றும், ஒட்டகமாகவோ மாடாக இருந்தால் 1/7 பங்கும் அவர்கள் பலியிடுவது முக்கியமான விஷயமாக இருக்கின்ற நண்பர்களே, அன்பார்ந்த நல்லடியார்களே, இவ்வாறு இஸ்லாம் நம் மீது கடமையாக்குவதற்கு முக்கியமாக காண வேண்டும் என்றால், அனைவர்களும் பெருநாள் அன்று ஏழைகளும் சரி, பணக்காகனும் சரி,

நிம்மதியாக பசியின்றி சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் இவ்வாறு இறைவன் கடமையாக்கியிருக்கின்றான். பெருநாள் இறைச்சியை மூன்று பங்காக பிரிக்க வேண்டும். பிரித்து ஒன்று நமக்காகவும், மற்றொன்று நம்முடைய உறவினருக்காகவும், மற்றொன்று ஏழைகளுக்காகவும் பங்கிடுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒன்று, இஸ்லாம் என்பது உறவினர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இரண்டாவதாக, இஸ்லாம் கூறுவது உறவினர்களுக்குத்தான் நாம் உணவுகளை வழங்க வேண்டும் சொல்கிறது. ஏனென்றால் பெருமான் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் குடும்பத்தை உறவினர்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே இஸ்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உறவினர்களை உறவு மிகவும் முக்கியம் என்பது வலியுறுத்துகிறது. இந்த மாதிரி தர்மங்களினால் பெருநாள் அன்று உறவினர்களுக்கு நாம் உணவுகளை கொடுக்கும் பொழுது நமக்கும் உறவினருக்கும் மத்தியில் உள்ள பிரியங்கள் அதிகப்படுகிறது, ஏழைகளும் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது அன்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த குர்பானியை பற்றி பெருமான் ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது, மா அமில இப்னு ஆதம் மின் அமலி யௌமின் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகி தம். இந்த குர்பானி ஹஜ்ஜி பெருநாள் அன்று ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய செயல்களில் இறைவனுக்கு மிகவும் பிரியமான செயல் என்னவென்றால் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த நாளன்று குர்பானி கொடுத்து மக்களுக்கு பங்கிடுவது தான் என்று சொல்லி காட்டுறாங்க நண்பர்களே. குர்பானி கொடுப்பது தான் சிறந்த அமல் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, மக்கள் இன்னும் அந்த குர்பானி மீது ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமாள் சொல்லி காட்டுகிறாங்க. அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட பிராணி நாளை மறுமை நாள் அன்று தன்னுடைய ரோமங்களோடும் தன்னுடைய கொம்புகளோடும் நாளை மறுமையில் வரும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பிராணி ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அந்த ரத்தம் அல்லாஹ் எடுத்து உள்ள ஒரு இடத்தில் இருக்கிறது என்று பெருமான் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நண்பர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு குர்பானியை பற்றி சிறப்புகள் எண்ணற்றவைகள் இருக்கின்றன. மக்கள் இந்த மாதிரி தர்மங்கள் செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே இஸ்லாமியத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நண்பர்களே, நாம் பெருநாளுடைய இதை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் என்று வந்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நபி சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையீதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் முக்கியமான காரணம். அவர்கள் தியாகத்தினால்தான் இந்த நாள் நமக்கு குர்பானி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள் அன்பர்களே? அந்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் என்றால், நம்மால் செய்ய முடியாது, அவர்கள் செய்தார்கள். அந்த தியாகம் என்ன தியாகம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதான காலத்தில் தான் குழந்தையை பெற்றார்கள். அந்த குழந்தையை பெற்று கொண்ட குழந்தைக்கு குறிப்பிட்ட கருத்துள்ள வயது வந்த பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தையிடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவு என்னவென்றால், தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை, மகனாரை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள். நபிமார்களுடைய கனவு இறைவனுடைய வகையாக இருக்கிறது, அதாவது இறைவனுடைய அறிவிப்பாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இந்த கனவு இறைவனுடைய உத்தரவாக இருப்பதனால அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரிடத்தில், ஓ மகனே, நான் இவ்வாறாக உம்மை பலியிடப்படுவதை கனவு கண்டேன், நீங்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் சையீதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அபத்தி ஃபஅல் மா துஅம்மர், அன்பு தந்தையே, நீங்கள் எவ்வாறு உங்களை இறைவன் ஏவியிருக்கானோ அவ்வாறு நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக என்னை பொறுமையாளர்ந்து பெற்றுக்கொள்வீர்கள் என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அன்பர்களை, சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள், இந்த நேரத்தில் வந்து நான் எந்த உங்களுக்கு தொல்லையும் தரமாட்டேன், இறைவன் ஏவிய கட்டளைகளை நீங்கள் செய்யுங்க, நான் தயாராக இருக்க என்பதாக ஹசரத் இஸ்மாயில் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும் முற்படும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அருமை தந்தையே, தாங்கள் என் மீது உள்ள பாசத்தின் காரணமாக இறைவன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடுமாற்றம் ஏற்படாமல் இருப்பதற்காக தாங்கள் என்னுடைய முகத்தை பூமியின் பக்கம் ஆக்கிக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு என்னை அறுக்குவதற்கு இலகுவாகவும் இருக்கு என்று சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், மகனார் எந்த நேரத்தில் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? இப்ராஹிம் நபிக்கு அறுக்குவதற்கு மனம் கஷ்டமாக இருந்தாலும் இறைவனுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் அல்லவா, அறுக்க முற்படுகிறார்கள், ஆனால் கத்தி அறுப்படவில்லை. கோபத்தில் இறைவன் உத்தரவை தடுப்பதற்கு இந்த கத்தி இருக்கிறது என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓங்கி அந்த கத்தியை கொண்டு பாறையில் அடிக்கிறார்கள். அந்த பாறை பிரம்மாண்டமாக பிறக்கிறது. உடனே இறைவன் சொல்கிறான், ஓ இப்ராஹீமே, அது சத்தக் தருயா, நிச்சயமாக நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், எனவே நீங்கள் உங்கள் மகனை பலியிட வேண்டாம், அதற்கு மாறாக இந்த ஆடை எனக்காக பலியிடுங்கள் சொல்லி அல்லாஹு தஆலா ஆடை இறக்கினான். இப்ராஹிம் நபி அவர்கள் ஆடை பலியிட்டார்கள். அன்பர்களே, அல்லாஹு தஆலா இந்த செய்தியை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய சோதனை என்று சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் பல சோதனைகள் கொடுத்தான், முக்கியமான சோதனை இந்த சோதனை. ஆக

0: வெற்றி பெற்றதன் காரணமாக கியாம நாள் வரை, இறுதி நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான மூமியான அடியார்களும், ஏன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளும் தன்னுடைய ஹஜ்ஜி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அது ஹஜ்ஜி முறையை முடித்த பிறகு அவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஜக்காத்து கடமையுள்ள ஒவ்வொரு நபர்களும் குர்பானி கொடுப்பது அவசியம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிற நண்பர்களே, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனசனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய இறைவனுடைய விருப்பம் தான் முக்கியம் என்று சொல்லி கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, அதே போல நாமும் நம்முடைய உள்ள ஆசைகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக ஒருவருக்கு ஒரு அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்காக ஒருவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், இறைவனுக்காக மற்றவர்களிடத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்காக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அன்பர்களே, எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய மனைவி பேச்சின் காரணமாக மற்ற பேச்சின் காரணமாக பெற்றோர்கள் கைவிடுவிடார்கள். இறைவன் சொல்கின்றான், உங்கள் பெற்றோர்களை உபகாரம் செய்யுங்கள், அவர்களுடைய துவாவின்றி நீங்கள் சொற்கள் நுழைய முடியாது என்கின்றான். அன்பர்களே, இறைவனுடைய சொல்லை நாம் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தால், நாம் ஒருவருக்கொரு முகப்பத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால், கண்டிப்பாக இறைவன் நமக்கு எண்ணற்ற அறுக்குடைகளையும் வளங்களை தருவான். அன்பார்ந்த நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ஹஜ்ஜி பெருநாள் அன்று உங்களுக்கு ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நம்முடைய நல்ல அமல்களை கபூல் செய்து நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் அன்புடன் வாழ்வதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: பக்ரீத் திருநாள் உரை வழங்கினார் எம் எஸ் இம்தியாஸ் அகமது ஹாசன் அவர்கள்.
2: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் சரியாக காலை 9:45.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம்.

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலியிடம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணியார் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி.
1: நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக புலவர்களாக கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோயில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோயில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்று மகிழ்ந்து கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமா என்னன்னு கேப்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் விஷயம் ரேடியோ மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிறுத்தி வச்சுதான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமானது. வந்து நான் விவசாயம் பார்க்கறது டைம் பார்த்து நியூஸ் கேட்கு, மணி 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவான். நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியோ 90 சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. ரேடியோ வந்து வேலைங்க கேட்டுட்டே இருக்கிறான். இப்போ டிவினா டிவினே சேனல்

0: பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல நீங்க எப்படி மழை இருக்குமா என்னன்னு கேப்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு. எல்லாமே ரேடியேஷன் கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான். கொஞ்சம் விஷயம் ரேடியோ மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிறுத்தி வச்சுலாம் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமானது. வந்து நான் விவசாயம் பார்க்கறது டைம் பார்த்து நியூஸ் கேட்கு, மணி ஏழை மக்கள் ஆச்சு, எட்டு ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவான். நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியோ 90 சொன்னா ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கேட்டுதான் இருப்பாங்க. ரேடியோ வந்து வேலைஞ்சிட்டு கேட்டுட்டே இருக்கிறான். இப்ப டிவினா டிவினா சேர்லேருந்து உடஞ்சிட்டே இருக்கிறான். எப்பவும் இல்லை பாக்கிட்டே போட்டுட்டே நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில டெய்லர் வேறேன். டெய்லர் கடையில நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். தவிர நான் போனதான் ரேடியோ படம், மற்ற ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சுட்டு வந்து எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள இருக்குமே இருக்கும், உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே நான் வந்தாச்சு ரேடியோ வளர்ச்சினா ஏழு மட்டும் வந்தாச்சுன்னு சொல்லுவான். இருக்கும் சார் முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோன்னா இப்போ எல்லா செல்போன்லேயே வந்தாச்சு. எந்த காட்டுலன்னா தட்டியதுன்னா கேட்டுகிட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையில நெய்யுது. எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஆயிடுது. அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிடுவேன், நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்குது சார். எங்கள் ஊரில் இன்னைக்கு நான் சொல்லுவேன், எங்கள் ஊருக்காரன்னு சொல்லுவான். அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அழிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்னை பாராட்டியிருக்கேன். அதில் இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உறவு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கு இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும் போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 14 வயதிற்கும்போது 1968 ஆம் ஆண்டு எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நீச்சலை கேட்டு மகிழ்வோம்.
2: காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதில் இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரிய போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் உள்ள நிகழ்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவருடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மண்ணின் மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

0: சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண் வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் சரியாக காலை 10 மணி. நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு வந்து பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய எல்லா நேர்களுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் தியாக மனப்பான்மை அப்படின்னா இன்றைக்கி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேர்கள் இப்போது அழைக்கலாம். 03-4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311-2311-2994-80 2995-80 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566-4272-31. தியாக மனப்பான்மை அப்படின்னு பேச போகிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில். காரைக்கால் பண்பலை 100.3 அப்படிங்கிற காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த முகநூல் பக்கத்துலேயும் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், சிந்தனை அரங்கம் அப்படின்னு, தியாக மனப்பான்மை அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். காலை 10:30 மணிக்கு மேலாக உங்களுடைய வாட்ஸ்அப்போடான அந்த முகநூல் பதிவில் வரக்கூடிய அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். நிகழ்ச்சியில் இணைந்து நேர்களின் கருத்துக்களோடு இணையும் முன்பாக
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: May 30-31 2 நாட்களுக்கு மட்டும்
5: AC, LED TV, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் எங்கிருந்து வராங்க, தியாக மனப்பான்மையை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
8: கும்பகோணம் பாபுராஜ் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள். உங்களுக்கு
8: அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் எப்பம் நேயர்களுக்கும் இணைந்து மனம்பாந்த பக்ரீத் திருநாளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கண்டிப்பா. எப்படி போகுது, எப்படி போகுது பக்ரீத் பண்டிகை?
8: நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். தியாகத்தன்மைன்னு கேட்டிருக்கீங்க. காலையில 9:30-35 நாகூர்ல இருந்து ஒருத்தர் மௌலவி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இஸ்லாமத்துடைய முக்கியமான இதோடைய பண்டிகையுடைய அர்த்தத்தை. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது இப்ராஹிம் நபி, நபிய நாயகி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி வந்து தன் மகனை வந்து அறுத்து பலியிடுக்க சொல்ல 2 வயசு குழந்தைய அறுத்து பலியிடுறதுக்காக முனைந்தார்கள். இறைவனுடைய கட்டளை வந்து கனவு கண்டிருக்காங்க அதை பத்தி. அதுக்காக தான் தன்னுடைய

0: வாழ்க்கையை அந்த குழந்தைய வந்து தியாகம் பண்ணாங்க, அதுக்காக தான் அந்த பண்டிகையை கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: சரி, உங்களுடைய அந்த விஷயங்களை சொன்னீங்க, நம்முடைய மனசில் தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு இப்போ?
0: நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும். அதுக்காக இது யாருக்கும் இல்லை, ஏழை முக்கியமாக ஏழை எழுவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறாங்க.
1: அபிஎல்
0: நாயகம் அதுதான் காட்டு கொடுத்துருக்காங்க.
1: கண்டிப்பாக உதவி அப்படிங்கிறது கூட ஒரு தியாகம் தான். நன்றி உங்களுடைய கருத்துக்கு.
0: நன்றி
1: நன்றி. வருக, வணக்கம்.
2: சொல்லுவோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
2: தியாக மனப்பான்மை, அது வந்து சின்ன வயசுலேருந்தே அது வரணுங்க. அதாவது வந்து அதாவது ஒற்றுமை உணர்வு, பகிர்ந்து உண்ணும் பழக்கம், இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கணும்.
1: சரி,
2: அப்பதான் அது வந்து சிறப்பா இருக்கும். அதாவது வந்து இப்ப நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து குச்சி இல்லைன்னா ஒருத்தவன் இருந்து ஒடிச்சு வாங்கிக்குவோம், பென்சில் வாங்கிக்குவோம், நோட்டு இல்லைன்னா நோட்டு வாங்கிக்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பகிர்ந்துப்போம்.
1: அதே மாதிரி பகிர்ந்துப்பீங்க, அதே மாதிரி மற்றவர்களுக்கும் கொடுக்கவும் செய்வீங்க தானே?
3: வணக்கம் கூறி நேர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஐயாவுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன் ஐயா.
1: சொல்லுங்க
3: ஐயா, ஒரே வார்த்தையில தியாகம்னு சொல்லிருக்கீங்க, அதுக்குள் எத்தனை அர்த்தங்கள் உணர்வுகள் அடங்கியிருக்கு பாத்தீங்கன்னா, அன்பு, சகிப்புத்தன்மை, மனித நேயம், மனிதாபிமானம், விட்டு கொடுத்தல், அர்ப்பணிப்பு உணர்வு, இத்தனை உணர்வுகளையும் பண்புகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை தான் தியாகம்.
1: சிறப்பா சொல்லிருக்கீங்க.
3: ஆமா, இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த தியாக உணர்வுகள் நமக்கு வந்து இந்த பூமியில் வந்து இயேசுவும் புத்தனும் காந்தியும் வாழ்ந்த பிறந்த மண்ணு, அந்த மண்ணில வந்து ஏன் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் நிறைந்து நிக்குது? உலக நாடுகள் எங்கும் போர் சூழல்கள் இருக்குது, அதுவும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய மேற்காசிய நாடுகள்ல எப்பவும் பதற்றத்தை உடன ஒரு சூழ்நிலை இருக்கு.
1: அப்போ நல்ல சூழல் வரும் அப்படின்னு நம்புவோம் இந்த நாள்ல கண்டிப்பா.
3: ஆமா, இந்த
1: அதை எல்லாரும் உணர்வாங்க அப்படின்னு நம்பலாம்.
3: ஆமா, உணர்வு. அப்புறம் அதே என்ன உத்தரவு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அர்ப்பணிப்ப உணர்வோட ஒரு மனிதாபிமானத்தோட அடித்தவர்களுக்கு உதவி செய்யணும். நம்ம நான் வந்து புத்தனையும் காந்தி இயேசையும் பார்க்கல, என்னுடைய காலத்தில் வாழ்ந்த நான் ஒரே ஒரு மனிதர் தான் பார்க்கிறேன், அன்னை தெரசா. அவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து இந்த மண்ணில் வளர்ந்து நமக்காக வந்து வளர்த்து இந்த மண்ணில் வந்து அடுத்த உயிர் பசியால் இருக்கக்கூடாது. தாய்மானவர் சாமிகள் சொன்னார், பட்டினத்தார் சொன்னார், ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அதுவும் சொன்னாங்க, ஜீவகாரியன் இதை கொண்டு வந்தாங்க. அதே என்னுடைய காலத்தில் அவங்களை பார்த்து மனிதா மனிதனை பார்த்தது அன்னை தெரசா. அவங்க எவ்வளவு ஒரு தியாக உணர்வோடு நமக்காக வாழ்ந்தார்கள். அப்போ நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு மனித நேயம் இருக்கணும், மனிதாகவும் இருக்கணும். அதாவது நமக்கு வலிச்சா அது வலி அடுத்தவங்களுக்கு வச்சு தக்காளி சட்டினி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரு மனிதாபிமான விட மனித அன்பு செலுத்தணும். இந்த அன்பை செலுத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல உள்ளங்கள், அது நல்ல ஒரு இரக்க குணம் மனிதாபிமான.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கருத்து, அதாவது முதல்ல சொன்னீங்க இல்லையா அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இன்னும் நம்ம நேர்கள்ட்ட வந்துடும் நம்பலாம். நன்றி ராஜேந்திரன் ஐயா.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நீர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார். பாலு
1: சொல்லுங்க ஐயா.
4: உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அது எப்படி ஜனம் சார், அதாவது தியாகங்கிறது வந்து எனக்கு அது பெருசா பெரிய வார்த்தையா தோல்வி.
1: நம்முடைய சந்தோஷத்தை, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை, நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறோம் இல்லையா?
4: நான் சொல்றேன், இப்ப நபிகள் நாயகம் இருக்காங்க, இப்ப வந்து இயேசு புரான் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப நம்ம நிகழ்காலத்துல பார்த்தோம்னா அன்னை தெரசா இருந்தாங்க, ஏழைகளுக்காக நிலத்தை வந்து தானமாக கொடுப்பாங்க.
5: இதெல்லாம் நாமளுக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யணும் சார்.

0: ஒரு சராசரி மனுஷன் இல்லைங்களா, ஏதோ ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், ஒரு 10 ரூபாய் ஒரு ஒருத்தருக்கு இல்லாதப்பட்டவங்க உதவி பண்ணா அது வந்து ஒரு உதவியா போயிடும். தியாகங்கிறது எனக்கு பெரிய வார்த்தையா போச்சு. நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 30 வருஷமும் ஒரு சிறுநீரம் தான், ஒரு இஸ்லாமிய சகோதருக்கு தான் நான் கொடுத்தேன். அதை வந்து நான் பெருமைப்படுத்துக்க விரும்பல, ஏன்னா எனக்கு தோணுச்சு அந்த ஒரு கணத்துல வந்து 4 வினாடி தான் ஒரு கணம் தராங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தோட என்னோட கணவரை காப்பாத்து, இந்தியாவை நம்பி வந்திருக்கேன் காப்பாத்துங்க அப்படின்னு ஓ பாசிட்டிங்கிறப்ப நான் மறுகணமே மறுநாளே போய் நான் வந்து
1: எவ்வளவோ நாள் வந்து வானொலியில டிஎஸ் பாலையா பேசுறாங்க, ஆனா இந்த விஷயத்த நீங்க எப்பவும் பகிர்ந்துகிட்டது இல்ல. அன்னைக்கு வந்து தியாக மனப்பான்மை இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இன்னைக்கு தியாக மனப்பான்மைன்னு இன்னைக்கு தலைப்போடு நம்ம பேசும்பொழுது அவங்க மற்றவர்களுக்கு உதவிய ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டி எஸ் பாலையா அவர்களுக்கு நிச்சயமா எல்லாருடைய சார்பாகவும்
0: நன்றியும்
1: வாழ்த்துக்களும். சரி,
0: நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நீர் வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன். விளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, சேந்தமங்கலத்துல இருந்து விளமலுக்கு வந்துட்டீங்களா?
2: ஆமா சார், விளமல்ல வீடு கட்டி இடிங்க வந்துட்டோம் சார்.
1: ஓ,
2: ஆமா சார்,
1: சொல்லுங்க.
2: எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சார், ஈடுபாட்டோட தன் சுயநலத்தை பார்க்காம மற்றவர்களோட நன்மைக்காக தன் உரிமைகளை விட்டு கொடுப்பதுதான் தியாகம்னு சொல்லுவோம். இந்த பெற்றோரின் தியாகத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம தன்னை பற்றி சிறிதும் சிந்திக்காம நமக்காக உழைப்பவர்கள் தான் பெற்றோர். தவிக்கும் மனதை தாங்கிக் கொள்வது, தன்னையே அர்ப்பணித்து மனநிறைவை காண்பது, தன்னலமற்று செயல்படுவது, மற்றவரை மகிழ்வித்து மகிழ்வது, லட்சியங்களோடு வாழ்பவரை வரலாற்றுல இடம்பெற செய்வது, இதுதான் தியாகம். இவர்களே தியாகசீலர்கள். நம்ம தேசத்திற்காக, நம் சுதந்திரத்திற்காக தன் இன்னுயிரை தந்த மகாத்மா பகத்சிங், நேதாஜி போன்ற பல தலைவர்களும் தேச தியாகிகள். சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவும் பிறர் துன்பங்கள் போக்குபவர்களும் சமூக தியாகிகள். தியாகம் என்ற ஒன்றால் தான் சார் அன்பு, அமைதி, மனிதநேயம் நிலைத்திருக்கிறது. அன்னை தெரசா ஆதரவற்றவர்களுக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். தியாகம் என்பது இழப்பால் நிலையான மகிழ்ச்சியையும் அழியா புகழையும் தரக்கூடியது. தியாகமின்றி எந்த ஒரு மகத்தான வெற்றியும் கிடைத்திடாது. தியாக உணர்வை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமா வளர்த்துக்கணும் சார்.
1: கண்டிப்பா. நன்றி. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். உழவரும் நீரம் தியாக மனப்பான்மை அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேர்கள் நேரலையில் இணையிறீங்க. நேரலையில் இணைய 4368 என்கிற முன்னிணைப்பு எண்களோடு 2311 2311 2999 8 0 2 9958 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9564672 2311. தொலைபேசியில் வாய்ப்பு கிடைக்காத நேர்கள் முகநூல் பக்கத்தில் தியாக மனப்பான்மை, அதாவது சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
6: சொல்லுங்க.
5: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
6: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
5: ஆனா அத எப்படி பண்ணனும்?
6: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
5: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
6: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
5: அவ்வளவுதானா?
6: அவ்வளவுதான்,
5: புரிஞ்சிடுச்சு.
6: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி நிதியம் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: சார், தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள்.

0: இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய நீங்கள் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கேசவன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: தியாக உள்ளம். ஒவ்வொன்றும் செய்யறது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் அது மனசார தியாகத்தோடு செய்யணும். இப்படி செஞ்சாதான் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு இது இருக்கும்.
1: கண்டிப்பாக உதவி செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் கேட்காம உதவி செய்யக்கூடிய நிலையில் அப்படிப்பட்ட சூழல் தானே இருக்கு.
2: இல்லை, ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்து செய்வாங்கல்ல, ஒரு சிலர் பலனை எதிர்பார்த்து செய்வாங்கல்ல.
1: அது ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அங்கே பலர் இருக்காங்க. நன்றி, சொல்லுங்க.
2: அந்த மாரி தியாகத்தை செய்யணும்னு சொன்னால் பலனை எதிர்பார்க்காம செய்யறது தான் சார் பெரிய அது தியாகம்.
1: கண்டிப்பாக.
2: நன்றி
1: நன்றி நன்றி. வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: மூதோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன்.
1: சொல்லுங்க.
3: அனைத்து இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
3: தியாகம். தியாக மனப்பான்மை, அதாவது மனைவியா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் மற்றவர்களா இருந்தாலும் விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருந்தாவே தியாகம் இருக்குங்கிறது தான் அர்த்தம் சார்.
1: சும்மா விட்டு கொடுக்கறது கூட தியாகம்ங்கிற அளவுக்கு போகுதா?
3: ஆமா சார், விட்டு கொடுத்து போனாவே தியாகம் தானே சார் அது. ஆமாம் சார்.
1: சரி, நமக்கு நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது. நன்றி. அடுத்து வரக்கூடிய நீர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
4: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கிறேன். சொல்லுங்க, யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் ஜெயங்குடத்திலிருந்து மேற்சி கலைவாணன் மேற்சி ராணி.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
4: இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு. அனைத்து நண்பர்களுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா. சொல்லுங்க.
4: தியாக
1: மனப்பான்மை,
4: தியாகங்கிறதுங்க ஐயா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது பெரிய மிகப்பெரிய ஒரு தியாகம்.
1: சரி,
4: அந்த அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கணும். இருந்தாலே அது வந்து சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். அதாவது உதவி செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டாலே அது வந்து நிச்சயமாக வந்து தியாகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கலைவாணன். அடுத்து வரக்கூடிய இணையர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
5: யாரும் தியாகம்
1: நினைச்சு
5: செய்யறது கடமைகளை கேட்டீங்கன்னா, ஒரு அப்பா அப்பா வளர்க்கணும்னா ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கணும்.
1: சரி,
5: அப்பதான் அவருடைய பையனை கேப்பி வளர்க்கணும், என்ன செய்யணும், அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா ஒரு ஆசிரியர் ஆசிரியர் மாதிரி நடந்துகிட்டாலே அவருக்கு வந்து ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவரு கீழே இருக்க மாணவர்கள் வந்து உருவாவாங்க. அவங்க பேரை வந்து சொல்லுவாங்க, நீ வந்து எப்படி படிச்சு வந்த, எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் சொன்னாரு, அதனால அதை வச்சு நான் வந்து இப்ப வளர்ந்துருக்கேன், இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால ஒரு சிறந்த செய்கைங்கிறது நாம் நினைச்சு உருவாகிறது இல்ல,
1: செயல்கள் அதுக்கு உதாரணமாக இருக்கணும், சந்ததிகள் அதை பார்த்து வளரணும், அப்பதான் ஒரு நல்ல சமூகம், நல்ல கட்டம். நல்ல செய்திங்க. நன்றி.
5: எல்லாத்துக்குமே அந்த பாத்திரம் கிடைச்சிருக்கு, அந்த பாத்திரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றது பொறுத்தாங்க சார்.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நீர் வருக, வணக்கம்.
6: வணக்கம். முருகேஷ் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
6: ஆமா, எதையுமே நம்ம கொண்டு வந்தது இல்லை, எதையும் கொண்டு போக போறது கிடையாது. ஆமா, இந்த இடைப்பட்ட கால வாழ்க்கையில வந்து நாம ஒரு 10 பைசா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா கூட என்ன 2 ரூபா கொடுக்கணுங்கிற மனப்பான்மை நல்ல எண்ணங்கள் இந்த மனிதனுக்கு வேணும்.
1: அப்படியா?
6: ஆமா, ஏன் நிச்சயமா வந்து, ஏன்னா நம்ம மட்டும் வாழ்ந்தோம் அப்படிங்கறத விட மத்தவங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னா நம்மளுடைய பேரு வந்து நினைச்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும்.
1: இந்த பகை ரொம்ப கம்மியா தானே இருக்கு நம்ம சமூகத்துல.
6: நிச்சயமா நிச்சயம் கம்மியா தான் இருக்கு, ஆனா அது மனித சூழ்நிலை, சில பேருக்கு சூழ்நிலை சரியாம இருக்காது, வந்து அவங்க அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம்லாம் இருக்கும், ஆனா அவங்களுடைய சூழ்நிலை சரியா இருக்காது.
1: அதுதான், கொடுக்கணுங்கிற மனசு மட்டும் என்கிட்ட இருக்கு, கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, இருந்தா கொடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்றோம். நிறைய இருக்கிறவங்க கொடுக்கறவங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு.
6: என்னங்கய்யா?
1: இருக்கிறவங்க வசதி

0: கிடைச்சவங்கள்ட்ட கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கை மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு கணிசமான குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
1: அது வந்து 100க்கு 20% கூட இல்லைங்க. அது இன்னைக்கு 10 லட்சத்துக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு 68 வயசாகுது 69 வயசாக போகுது. ஆனால் அந்த எண்ணங்கள் என்னுடைய மனப்பான்மையில் உள்ளவங்க ரொம்ப குறைவு.
0: சரி, நன்றி.
1: இல்லாதப்பட்டவங்க கூட இன்னைக்கு வந்து நம்ம 10 ரூபா சம்பாதிச்சாலும் நமக்கு 2 ரூபா கொடுக்கணும் எண்ணத்தில் இருப்பாங்க. அந்த இருக்கப்பட்டவங்க செய்யற மனசு இல்லை இல்லைங்க.
0: ஆமா, கண்டிப்பா, நிச்சயமா. நன்றி, நன்றி. உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வளரணும். உங்களுடைய வார்த்தைகளை பிறகு அது நடக்கும் நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நேர் வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், உடையார் பாளைய மஜீத்.
0: வாழ்த்துக்கள், பக்ரீத் தின வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி. இப்ராஹிம் நபி தான் கண்ட கனவை நனவாக்கும் வகையிலே தன் மகனை அறுத்து பலி கொடுக்க துணிந்த மாதம் இந்த புனிதமான மாதம். தியாக மனப்பான்மை, தாயின் தியாகம் இருக்கு பாருங்க, அது தன்னலமற்றது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, உன் தலையை புகழால் அலங்கரி, மகுடங்களால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மகுடங்கள் தலை மாறக்கூடியவை அப்படின்னார். இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவரும் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். தன் மனைவி, தன் குழந்தை, தான் குடும்பம் அப்படின்னு சுயநலன் பாராம நாட்டுக்காக உழைத்த அவர்கள் சிந்திய ரத்தத்தில் பெற்ற சுதந்திரத்தை அனுபவித்து வருகின்றோம். அவர்கள் செய்ததுதான் தியாகம், அதுதான் தியாக மனப்பான்மை. கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் என்றார். தன்னலம் பாராமல் பிறர் நலனுக்கும் நாட்டு நலனுக்கும் யார் பாடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் தியாகிகள். அவர்களுடைய மனம்தான் தியாக மனப்பான்மை உள்ளது சார்.
0: கண்டிப்பா, நல்ல அழகா சொன்னீங்க. ஒரு பாட்டையும் எடுத்துக்காட்டா சொன்னீங்க அந்த பாடல்ல கேட்கலாம். நன்றி, நன்றி அஜிமையா.
2: நன்றிங்கய்யா.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
5: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
10: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
9: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
10: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
9: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தியாக மனப்பான்மை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
11: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
11: சார், செந்தில் கண்ணன், கேரளம்.
0: சொல்லுங்க ஐயா.
11: நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சொல்லுங்க.
11: வாழ்த்துக்கள்
0: சார். சொல்லுங்க ஐயா.
11: தியாகம் தான் சார் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் போய் அன்றாடம் நம்ம ஒவ்வொரு தியாகம் பண்ணிட்டு தான் சார் இருப்போம். நம்ம பெற்றோர்கள் செய்த தியாகங்கிறது அளவற்றது சார். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தன் உயிரத்தையே பாலாக தந்து நம்ம காத்தவள் அன்னை.
0: அவங்களுடைய வயதான காலத்துல அதை நம்ம உணர்றோமா? செய்யறோமா? அவங்களோட தியாகத்தை நம்ம மதிக்கல தானே?
11: நம்ம மதிக்கணும் சார். அதாவது சார், தேச தந்தை அவர்கள் செய் அல்லது செத்து மடி என்னும் குதிரையோடு நமக்கு விடுதலை வாங்கி தந்தார் சார். அந்த விடுதலை வீரர்களுக்கு தியாகம்லாம் அளவற்றது சார். எல்லாத்தையும் நினைச்சு பாக்கணும் சார். நம்ம
0: கண்டிப்பா
11: அதெல்லாம் வந்து என்ன சார், அதாவது சும்மா வாழ்ந்தார்கள் போனார்கள் இருக்கக்கூடாது சார். நம்ம அவங்க இந்த நூற்றாண்டுல நம்மளும் இருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமை சார் நமக்கு.
0: சரி,
11: நம்மளும் ஏதாவது நல்லது செய்யணும் சார். நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் சார்.
0: சரி, கண்டிப்பா செய்வோம்.
11: கூட மெழுகுவர்த்தி கூட தன்னை உருக்கி இருளை போக்கி வெளிச்சம் தங்கிறது.
0: சரி,
11: அது போல யாருக்கும் உபத்திரவம் பண்ணாம நல்ல விதமா எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. வருக, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
12: நாகப்பட்டினம் பௌனம்மாள் கிருபாமூர்த்தி.
0: சொல்லுங்கம்மா.
12: தியாக மனப்பான்மை, அதாவது தியாக மனப்பான்மை அப்படின்னு சொன்னாவே நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்மளை விட கொஞ்சம் ஒரு அடிமட்ட ஒரு வறுமையில உள்ளவங்களுக்கு செய்யறதுக்கு ஐயோ நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, அன்றாட அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சின்ன உதவி அது கூட ஒரு தியாகம். நம்மளுக்கு இல்லாவட்டி கூட இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு சாப்பாடு செய்யறது கூட வழி இருக்காது, ஆனா ஒருபடி அரிசி இந்த அரிசியை கொடுத்து நீங்க சாப்பாடு செய்யணுமா அப்படின்னு சொல்றது கூட ஒரு தியாக மனப்பான்மை தான். சில பேர் வந்து பெருசா செய்த பெரிய பெரிய தியாகி

0: எல்லாம் செய்யறாங்க செய்யற மாதிரி தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தமா சில பேர் விலகி போயிடுறாங்க. சில பேருக்கு அந்த ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாம அப்படிலாம் இல்ல. ஒரு ஒரு குழந்தைக்கு நாம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்யறதுக்கு அது ஒரு தியாக மனப்பான்மையில தான் சேரும் இல்லைங்களா. உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு தியாக மனப்பான்மை தான்.
1: கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி
0: சார்
1: நன்றி பவுன் உங்களுக்கு நன்றி. வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க.
2: குடும்ப தலைவர் சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சம்பளத்தை வாங்கி தனக்குன்னு எதுவும் தன் குடும்பத்துக்காக ஒரு நல்ல திருமணம் போட்டுக்கிட்டாரு, தனக்கு உடம்பு உடல் நல்ல வைத்தியம் படிக்க போறாரு. இந்த காசை வச்சு நம்ம பையனை படிக்க வைப்போம், நம்ம பொண்ணை படிக்க வைப்போம், நம்ம மனைவிக்கு ஒண்ணு படிக்க வைப்போம் அப்படின்னு அந்த குடும்ப அக்கறையில மற்றவர்களுக்கு தவிர
1: குடும்ப தலைவர் வந்து குடும்பத்துக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் தியாகம் அப்படின்னு சொல்லிடலாம்.
2: தியாகம் தான் சார்.
1: சரி,
2: அதாவது மனைவியும் சரி கணவனும் சரி குடும்ப பொறுப்புல உள்ளவங்க எல்லாருமே தனக்கு எதுவும் இல்லாத பரப்ப குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து
1: சரி
2: அந்த மனப்பான்மை.
1: சரி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேயர் சொன்னாங்க குடும்பத்துக்காக தலைவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தியாகம் அப்படிங்கிற வரையறைக்குள்ளார சில நேயர்கள் கண்டிப்பாக பதிவிட்டாங்க. அம்மாவுடைய ஒரு பிள்ளைகளுக்காக அம்மா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அளவிற்கரிய தியாகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. கண்டிப்பாக தியாகம் அப்படிங்கிறது தனக்கான சந்தோஷத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களுடைய வளர்ச்சியிலையும் மற்றவர்களுடைய நல்லா இருக்கிற நிலையிலையும் நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை தியாகமான பன்மைன்னு சொல்லலாம். இணைந்திருங்கள், இன்னும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் தியாக மனப்பான்மை என்ற தலைப்போடு.
3: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: திருச்சி சாரதாஸ்
12: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
14: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
15: அனில் சோயா சங்க்ஸ்.
16: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
17: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
18: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்

0: நீங்களே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு உலாவரும். நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
1: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய நீயர் என்ன கருத்தோட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: தென்னார்குடியிலேருந்து குணசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
2: கண்ணதாசன் ஒரு பாடல சொல்றாரு, நான் இருக்கும் நினைவில் நின்று என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பமாக உள்ளே கேட்பேன்.
1: சூப்பர்.
2: அதாவது மற்றவர்களுக்கு தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழணும், அதுக்கு வந்து தன்னலம் பெற்ற மனம் வேணும். அப்படி இருந்தா ஒருவே தியாகம் செய்யலாம். பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, தியாகம் செய்யறவங்கள பாராட்டுவாங்களே தவிர தியாகம் செய்ய துணிவு வர்றதுங்கிறது ரொம்ப அரிது. வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றி நன்றி. சுருக்கமா அழகா சொல்லிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய நீயர் வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: ஹலோ.
3: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் வங்கிலிருந்து ராமானந்தன்.
1: உங்களுடைய வானொலி பெட்டியோட ஒளி அளவு குறைச்சிருங்க, இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பேசுங்களேன். இல்லைங்க, திரும்பி திரும்பி எக்கோ வருது. சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ஹலோ சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்குது ஐயா, நீங்க சொல்லலாம். வருக வணக்கம்.
4: அன்பான சகோதரருக்கு பண்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க. யார் எங்க இருந்தீங்க?
4: அரியலூர் மாவட்டம் வாரியம் லெவல் என்எஸ் குழந்தைநாதன்.
1: சொல்லுங்க.
4: யாருக்கு வந்து ஈகை மனம் இருக்கிறதோ அவர் இறைவனுடைய அருள் பெறுவார்னு அவர் சொல்றார், நபிகள் நாயகம் சொல்றாரு. அதனாலதான் ஈகை திருநாளே வந்து சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கூட எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகம் சொன்ன கருத்துக்கள் அவ்வளவு ஒரு சிறப்பாக அவ்வளவு ஒரு ஒளிபரப்பு காலையில செஞ்சாங்க.
1: சரி,
4: அதை கேட்கும் போது என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு கல் மனதாக இருந்தாலும் இந்த ஈகை நாள் மட்டும் பார்த்து இல்லாமல் நம் எப்போதும் இல்லாதவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்தாலே இந்த ஈகை பெருநாளும் பெறலாம். நம் நண்பர்கள் அனைவருக்கும் ஈகை பெருநாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: ஐயாவடி ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
5: தியாகம் தியாக மனப்பான்மை எல்லோருக்குமே வராது சார்.
1: யாருக்கெல்லாம் வரும்?
5: இப்போ வெளிநாட்டில் வாழ்றாங்க, தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் வாழ்க்கையே தியாகம் செஞ்சு தானே சார் போய் அவங்க வாழ்றாங்க.
1: கண்டிப்பாக. இராணுவத்தில் நம்முடைய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்களும் கூட அப்படி தான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான்.
5: காமராஜர் வந்து தலைவர் காமராஜர் வாழ்க்கை கல்யாணமே செஞ்சுக்கல, நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யும். இன்னும் சில பேர் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை கூட திறந்து விட்டு நாட்டுக்காக சேவை செய்கிறார்கள். இந்த தியாகம் என்பது ஒரு நல்ல ஒரு
1: பண்பு,
5: குழந்தைகளிடத்துல நம்ம பரப்பணும் சார்.
1: அப்பதான் அடுத்தடுத்த சமுதாயத்துல அடுத்தடுத்த இடங்களுக்கு.
5: இப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு ஏதோ ஒன்று ஒரு வாங்கி தரும், அந்த குழந்தைங்க ஒருத்தனுக்காக ஒருத்தன் விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லி நம்ம வாழணும். நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், குறிப்பாக பிள்ளைகள்கிட்ட நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை தியாகம் சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நீண்ட கால திட்டமாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட கருத்து இருந்தது. இப்போ முகநூல் பதிவுலையும் நிறைய நேர்கள் கருத்துக்களை போட்டிருக்கிறாங்க, அதையும் இடையிடையே பார்க்கலாம். மீனாட்சி காட்டுமன்னார் கோவிலேருந்து அனுப்பியிருக்காங்க, மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக தனது சொந்த விருப்பங்களையும் சுகங்களையும் விட்டு கொடுப்பதே தியாகம் மனப்பான்மையாகும். இது சுயநலமற்ற அன்பு, சேவை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றினை அடிப்படையாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, மண்ணை காக்க விழிமூடி விண்ணை தொட்ட வீரர்களே, உங்கள் தியாகத்தின் நிழலில் தான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். குடும்ப பாசத்தை மூட்டை கட்டி எல்லைக்கோட்டில் தவம் கிடந்து இன்னும் இறைந்து நீங்கள் தந்த தியாகமே எங்கள் தேசிய கொடி அப்படின்னு அழகாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த ஆண்டி மடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, அன்பு ஈகை தியாகம் பொறுமை இவை அனைத்தும் நம்மிடம் இருந்தால் தியாக மனப்பான்மை நம்மிடம் வரும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவர்களே கிடையாது, ஆனால் நிச்சயமாக அதை எந்த அளவுக்கு நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்து ஜார்ஜ் ஸ்டீஃபன் அனுப்பியிருக்காங்க, தியாக மனப்பான்மை என்பது அடுத்தவர்கள் மற்றும் நம் உறவினர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அதோடு அவங்களுடைய செய்தி அப்படிங்கிறது நிற்கிது. அடுத்து அவங்களுடைய செய்தி என்ன வந்திருக்கு, விருப்பத்துக்கு ஏற்ப மன நிறைவுடன் நல்ல காரியங்களை செய்வதே.

0: சொல்லியிருக்காங்க. பெருஞ்செரியிலேருந்து ஜார்ஜ் பாபு முண்டக்காடுலேருந்து அனுப்பியிருக்காங்க. நாம் சுதந்திர காற்றை இன்று சுவாசிக்கிறோம் என்றால் அது தியாக மனப்பான்மை உள்ள நல்லவர்களால் தான். அவர்களை போற்றுவோம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு, தியாகம் என்பது ஒரு மகத்தான பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரிவல்லல் எங்கேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தியாக மனப்பான்மை என்பது ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவம், இந்திய இராணுவம், அப்புறம் வானொலி, விவசாயம், இப்படி அடிக்கொண்டே போகலாம், பட்டியலும் நீளும். அதனால் ரத்ன சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்பேட்டை பாரிவல்லல் இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவாடியிலேருந்து அசோக் ராஜ் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம். சகிப்புத்தன்மை இருந்தாலே தியாகம் சகிப்புத்தன்மை இயற்கையாகவே வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கலாபதி ராஜ்மோகன் இரவாஞ்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம். தியாகம் என்பது சுயநலத்தை தாண்டி பிறருக்கு உதவும் தியாக தன்னலமற்ற மனப்பான்மையை குறிக்கும். நாம் பெற்றதை விட பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் பேரின்பம் அடையும் மனம்தான் தியாகம். கையில் உள்ளதை பிறருக்கு வழங்கும் கைகள் கடவுள் வாழும் கோயில்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மகத்தான பண்பு அப்படிங்கிறது அவங்களுடைய செய்தி அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து அவரிக்காடுலேருந்து வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, தியாக மனப்பான்மை என்பது தனது சுயநலத்தை தவிர்த்து பிறர் நலனுக்காக நமது தேவைகளையும் இன்பங்களையும் மகிழ்ச்சியுடன் விட்டுக் கொடுக்கும் மிக உயர்ந்த பண்பாகும். இது ஒரு ஆழமான மனிதநேய பண்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, தியாக மனப்பான்மையின் முக்கிய பண்புகள் சுயநலமின்மை, தனது சொந்த லாபத்தை விட பிறர் அல்லது சமூகத்தின் நன்மையை முன்னிறுத்துவது, பகிர்வு மற்றும் அன்பு, பிறரிடம் அன்பை வெளிப்படுத்துவதோடு தன்னிடம் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல், மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக சில சிரமங்களை அல்லது இழப்புகளை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க ஷாகுல் ஹமீத் ராஜா. உங்களுக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். சுகுமார் சுதா சொல்லியிருக்காங்க, தியாக மனப்பான்மை என்பது சுயநலத்தை விடுத்து பிறரின் நன்மைக்காகவும் சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் தனது சொந்த சுகம் நேரத்தை அல்லது உரிமைகளை விட்டுக் கொடுப்பதாகவும் இது தன்னலமற்ற அன்பு மற்றும் உயர்ந்த மனித பண்பின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடியிலிருந்து சுதா.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் முற்பகல் 10:41 இருபதனோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் உலாவரும் நேரம். தியாக மனப்பான்மை என்ற தலைப்போடு இன்றைய சிந்தனை அரங்கம் உலாவருகிறது. நேரிலே நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம். தார்பாய்கள், கிரீன் அட்டோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்,
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்,
14: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
15: ஆர்கேஜி நெய்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
16: LED TV, fridge, washing machine வாங்குவோருக்கு
17: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
16: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: சிந்த நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேர் என்ன கருத்தோட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
18: வணக்கம் சார்.
0: வணக்கம். அகனியிலேருந்து செந்தில்.
18: நம்ம பல்ல ஒருத்தன் அபகரிச்சுட்டான்
0: சார். சரி,
18: அதை வந்து, ஆமா, அதை வந்து ஒரு தியாகமாக விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும் சார். அது வந்து கரம் கட்டிட்டு அதை பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டு பிள்ளைகள வந்து அதை எதிரியா இது பண்ணிட்டு நிறைய பிரச்சனைகளா வரும். அதோட ஏகப்பட்டு சமர்த்திட்டு போயிடலாம்.
0: கண்டிப்பா. அதாவது பொருள் மீது நம்மளுக்கு பெரிய ஆர்வம் இருக்க கூடாது, மனித மனங்கள் மீதும் அனுபவம்.
18: ஆமா, இது வந்து உயிர் தேவை நிறைய வருது.
0: சரி,
18: அது வந்து இதா ஆகி பெருசாகிச்சு.
0: சரி,
18: ஆமா,
0: கண்டிப்பா.
18: அந்த தியாகம் அது தியாகம் வந்து போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம் சார். நன்றி சார்.
0: நன்றி. பொருளை தியாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இல்லை அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம். ஆஹா, வந்தாங்க. உங்களோட இணைப்பு என்னவோ துண்டிக்கப்பட்டிருக்கு, என்ன அப்படின்னு தெரியல. அந்த நேயர் கண்டிப்பாக மீண்டும் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா தொலைபேசி இணைப்பில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் தான் அது. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து மீண்டும் அழைக்கணும், நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சார் அனைவருக்கும் பக்ரீத் என வாழ்த்துக்கள் சார்.
0: முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: அதாவது இந்த தியாக திருநாளுங்கிறதுக்கு உள்ள கரெக்டான மீனிங் என்ன சார், இறைவனுக்காக எதையும் நம்ம கொடுக்க தயாரா இருக்கணுங்கிறது தான். அதாவது இப்ராஹிம் நபிங்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது வந்து ஒரு இறை தூதர் சார்.
0: சரி.
2: அவர் வந்து ஒரு கனவுல அவருக்கு ஒரு வகி வந்துச்சு. அதாவது வந்து எப்படின்னு சொன்னா ஒரு நினைவு வந்திருக்கு. அதாவது வந்து தன் மகனை வந்து அறுத்து பழியிட, ஆண்டவனுக்காக அறுத்து பழியிடணுங்கிறத வந்திருக்கு. அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, மனைவிட்ட சொல்லும் போது ஆண்டவனுக்காண்டு எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சரின்ட்டாங்க. மகன்கிட்ட சொல்லும் போது மகனு சரின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த அறுக்க பழியிடும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, மகன் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, தந்தையே என்னை வந்து அறுக்கும் போது வந்து குப்புற வச்சு அடுங்க, ஏன்னா நேர்ல பார்த்து அறுத்தா நீங்க வந்து மனசு மாறிடுவீங்க தாமாவங்கிறது, அதனால வந்து குப்புற வச்சு அறுங்கிறாங்க. அப்ப அறுத்தும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவ என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்துல தான் ஆண்டவ வந்து என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த மாதிரி நமக்காண்டி எதையும் சேர்த்தேன்னா ஆட்டை பழிய ஆடு ஆடு வந்து அறுத்து பழியிடப்பட்டலாம், அது நினைவா தான் வந்து குர்பானி கொடுக்கறாங்க சார். அதாவது உண்மையான நோக்கம் என்னண்டா, அந்த ரத்தமும் சதையும் ஆண்டவனை போய் சேரல, ஆண்டவன் மேல உள்ள பக்தி தான் சார். அதாவது நம்ம வந்து இந்த காலத்துல நிறைய பாக்குறோம், தங்கைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு தான் அண்ணன் கல்யாணம் முடிக்கிற காலம் எல்லாம் இருக்குது. அது ஒரு தியாக மனப்பான்மை தான். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
3: ஐயா.
0: யார் எங்க இருந்தீங்க?
3: ஐயா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி இக்பால் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்
3: ஐயா. காரைக்கால் பண்ணை நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர், அன்பின் அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தியாக திருநாளாம் கட்சி பெருநாள் நல்வாழ்த்துங்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும்
3: ஐயா. வந்து தியாகம் வந்து ரோட்ல கிடக்கிற கல்லையும் உள்ளையும் ஒதுக்கி போட்டு செல்வதே அதே ஒரு தியாகம்.
0: சரி.
3: அப்புறம் வந்து நண்பர்கள் எல்லாரும் வந்து எல்லா மதத்தினர்களும் வந்து சாந்தி சமாதான சகோதர தத்துவத்தோட வாழணும் ஐயா, அதுவே பெரிய தியாகம்.
0: சரி. உதவி செய்வதற்கும் முகநூல் பக்க போஸ்டர் பக்கத்தில் நிறைய நேர்கள் கருத்துக்களை போட்டிருக்காங்க. ஆண்டி மடம் பத்மா நீலமேகம் போட்டிருக்காங்க. அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே அது ஒரு தியாகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யாருக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம உணரணும். அடுத்த புதுத்துறை செல்வகுமார் சிந்தனை அரங்கத்திற்கும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக உங்களுடைய கருத்து தியாகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இந்திய இராணுவத்தில் எல்லை பாதுகாப்பு விவரங்கள் தியாகத்தோடு ஈடுபட்டு இருப்பதால் நம்மளை சுற்றி சுதந்திர காற்று வந்து சுவாசிக்க முடியுது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஜெய்கின் சொல்லலாம். நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இராணுவ வீரர்களுடைய தியாகம் அப்படிங்கிறது மகத்தானது. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ். சுயநலத்தை மறந்து மற்றவர்களின் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தனது சொந்த விருப்பங்களையும் விட்டு நாம் செய்யக்கூடியதே தியாகம் அப்படின்னு சொல்லி, விட்டு கொடுப்பது தியாக மனப்பான்மையாகும், இது அன்பு கருணை மற்றும் மனிதநேயத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா தியாக மனப்பான்மை இதற்கு இணை அன்னை தெரசா அவர்கள் செய்த தியாகத்தை படித்து பார்க்கும் பொழுது, அப்பப்பா இப்படியும் எல்லாம் ஒரு மனிதர் இருந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பு. நான் என்னால் முடிந்த உதவி சிறுவர்கள் காப்பகத்துக்கு கொடுத்து செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர்லேருந்து சீதா கலைய பெருமாள், தியாக மனப்பான்மை என்பது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவலாம், நம் நாட்டுக்காக நல்லது நடக்க நம் உயிர் தியாகம் கூட செய்யலாம், அப்படியே சுயநலம் இருந்தால் கூட தன்னுடைய உழைப்பில் தான் உயரலாம், ஆனால் மற்றவர்கள் உழைப்பில் அவர்களை ஏமாற்றி நாம் உயர்வது ஆகாது, ஆனால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் கருணை உள்ளத்தோடு உதவிகளாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர்லேருந்து சீதா கலைய பெருமாள். அடுத்து கதிராமங்கலம் கணேசன், தங்கவேல் அவங்க சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் மனிதராக பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கு அல்லது துன்பப்படும் போதோ ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து அவர்கள் மனதில் இடம் பெறுவார்கள் எனில் அவர்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் எனலாம், அவர்கள் மக்கள் மனதில் என்றும் குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமுதா சேகர் மேமாத்தூர்லன்னு சொல்லியிருக்காங்க, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலே தியாக மனப்பான்மை தானாக வரும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர்லேருந்து

0: ஜோதிலட்சுமி, நான் இதை செய்கிறேன் எனக்கு திரும்ப கிடைக்குமா என்று யோசிக்காமல் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற தூய அன்போடு செய்வதை பார்த்தீர்களா? அந்த அன்பின் வெளிப்பாடு தான் தியாகமான பன்மை தான். தனக்கு என்ற சுயநலத்தை குறைச்சி பிறர் என்னும் பொது நலத்தை உயர்த்தும் ஒரு தெய்வீக பண்பாக இருக்கும் தியாக மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குடும்பமும் சமூகமும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மன நிறைவாகவும் இருக்க தியாகமே அடுத்தளமாக இருக்கிறது. தியாக மனம் உள்ள ஒருவிடம் கோபமும் பேராசையாக இருக்கக்கூடாது அப்படின்னு கருத்துக்களை, மிக நீண்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஜோதிலட்சுமி, நன்றி உங்களுக்கு. அடுத்து ஜோதி சதீஷ் அண்ணப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, தியாக மனப்பான்மை என்பது சுயநலத்தை விட்டு பிறருடைய நல்வாழ்வுக்காக நம் தேவைகளையும் விருப்பங்களையும் விட்டு கொடுக்கும் உயர்ந்த பண்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேர்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
5: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
8: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
9: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
11: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
12: ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நமது பன்மலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்,
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: சிந்தனை அரங்கு நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேர் எங்கிருந்து வராங்க, என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
13: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜ்யா.
0: சொல்லுங்க அலோன்ஸ் ராஜ்யா.
13: தியாக மனப்பான்மை. தியாக மனப்பான்மை என்றால் தன்னலத்த விரும்பாத மனம் வேண்டும்.
0: சரி.
13: சுயநலத்தை விட பொது நிலத்தின் மீது அக்கறை கொண்டவர்களை மட்டும்தான் தியாக மனப்பான்மை இருக்கும்.
0: சரி.
13: இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னு வைங்க, அதன் பலன் நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைக்கிறதான் சமுதாயம்னா இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க.
0: சரி.
13: ஆனா நம் செய்கின்ற பலன் மற்றவர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் நலம் பயணிக்க வேண்டாம் என்ற நினைக்கின்ற ஒரு சிலரை மட்டும்தான் இறைவன் அந்த மனப்பான்மையை வழங்கியிருக்கான் சார்.
0: சரி, கண்டிப்பா அந்த ஒரு சிலர் அப்படிங்கிறது பல பேர் ஆவாங்க. கண்டிப்பா உலகமே அந்த மாதிரி ஒரு அன்பு நிறைந்ததாக, கருணை நிறைந்ததாக மாறும் அப்படின்னு நம்பலாம். இந்த நாள்ல சரி, நன்றி. கண்டிப்பா மாறும்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்டிப்பா மாறும்
13: நம்பிக்கை. உண்மை, உண்மையா?
0: நன்றி. வருக வணக்கம்
14: சார். வணக்கம். ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
14: தியாகம் பண்றவங்க மேக்சிமம் சார், அது எப்படி எனக்கு தெரிஞ்ச வரையிலும் கடைசியில கஷ்டப்பட்டு தான் சார் இறக்குறாங்க.
0: சரி.
14: தியாகங்கிறது எல்லா விஷயத்திலயும் சொல்ற, அதாவது சினிபீட்ல ரெண்டு முக்கிய புள்ளி,
0: அவங்களோட நினைவோட பேசுறோம்
14: அது உண்மை சார். அது உண்மை. ரொம்ப கஷ்டப்பட்டு

0: ஒரு எந்த விதமான உதவியும் சாப்பாடு கூட காசு இல்லாமல் இருந்தாங்களாம்.
1: ஆமாம், அதை நாம் ஒன்று படிக்கிறோம் கண்டிப்பாக. ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வரலாறாக ஒரு பதிவாகுது இல்லை, எல்லாருடைய மனசுலையும் காலத்தையே மனசில் நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய மனசும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க.
0: அது உண்மை சார். அதேமாரி அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் இருந்தாருங்க, அவரும் அப்படி தான் இல்லை. தியாகம், அவருடைய தியாகம் தான் அதுக்கெலாம் காரணம்.
1: ஆமாம், பொதுநலத்துக்காக வாழக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தன்னலம் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவர்கள், இது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற உதாரணமாக இருக்கு. நன்றி உங்களுடைய கருத்துக்கு.

0: பரவாயில்ல, மகானா வளர்ட்டா கூட பரவாயில்ல, மனிதனாவது வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடணும் சார். இரு கை கூப்பி கும்பிடுறத விட ஒரு கை நீட்டு கொடுப்பது மேல் சார். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். அள்ளிதான் கொடுக்கணும்னு இல்ல, சில்லி கூட கொடுக்கலாம்.
1: சரி,
0: நான் என்னகிட்ட இருக்கிறது யாருக்கிட்ட கொடுக்கணும்னு நினைப்பேன் கஷ்டப்படுறவங்களுக்கு? ஏன்னு கேட்டாக்க என்கிட்ட இருக்கிறதுனால இல்ல, அந்த இல்லாதோட வழி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சார்.
1: அதை உணர்ந்தவர்கள் கண்டிப்பா செய்யறாங்க உங்களை மாதிரி. நீங்க
0: சொல்ற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் நானு.
1: சரி,
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்படை 100.3 இது சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தியாக மனப்பான்மை அப்படின்னு பேசியிருக்கோம். நிறைய நேர்கள் முகநூல் பக்கம் பதிவுலையும் தன்னுடைய கருத்துக்களை செஞ்சிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன கருத்தோட வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
8: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கேங்க ஐயா.
1: சொல்லுங்க.
8: அதாவது தியாகம் அப்படின்னாலே நமக்கு வந்து உதவி செய்யறது தான் முதல்ல வருது. ஆக மற்றவர்களுக்கு வந்து நாம் உதவி செய்கின்ற போது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தியாகம் பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் வந்து ஒரு மனிதர்கிட்ட இருந்தாலே அந்த தியாக மனப்பான்மை என்பது அவங்களுக்கு வந்துடும்.
1: கண்டிப்பா.
8: ஆக சக மனிதர்களை வந்து ஒரு பண்பாடாக மதிக்க வேண்டும். அவரும் நம்மளை போல இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். அப்படி நினைச்சாலே அந்த தியாக மனப்பான்மை என்பது அவங்களுக்கு வந்துடும்.
1: சரி,
8: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வருக, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆமா, உங்களுடைய குரல் சரியா வரமாட்டேங்குது. ஹலோ, உங்களுடைய குரல் சரியா கிடைக்கலம்மா. மீண்டும் முயற்சி பண்ணுங்க. ஆனா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நன்றி மாழைத்தமைக்கு. வருக, வணக்கம்.
9: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
9: பிள்ளை திருவாசல் தான் ஐயா.
1: சொல்லுங்க
9: ஐயா. அந்த பெரிய மனசு தியாக மனசுன்னு சொல்றவங்களையா, அந்த தியாக மனசுல உள்ளவங்க எல்லாம் அந்த காலத்துல அந்த உள்ள கட்டமைப்புல தாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
1: சரி,
9: இப்ப அந்த பெரிய வெகு தூரம்னு சொல்லுவாங்கல்ல,
1: அந்த கட்டமைப்புலயே நம்ம வாழறோம் அப்படின்னா இன்னைக்கும் கூட அவங்கள மட்டுமே உதாரணமா காட்டிக்கிட்டு இருக்கோமே.
9: ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அந்த கிணறு, வெக்கோளம், அந்த ஆறுகள் இதெல்லாம் அந்த முன்னோர்கள் தான் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க.
1: சரி,
9: அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் ஐயா. அந்த நமக்கும் அந்த கொஞ்சமாவது நமக்கு வேணுங்க ஐயா.
1: சரி,
9: வாய்ப்புங்க. நன்றி
1: நன்றி நன்றி. வருக, வணக்கம்.
10: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் ஐயா.
1: சொல்லுங்க
10: ஐயா. தியாக மனப்பான்மை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஐயா. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒண்ணும் கூட. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தியாக மனப்பான்மை அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சது அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும்.
1: அதுக்கு என்ன தாங்க செய்யலாம்? அதுக்கு
10: இதற்கு தியாக மனப்பான்மை அதிகமாகணும் அப்படின்னா அதனுடைய மகிழ்ச்சித்துவம் என்ன அப்படிங்கறத உணர்வு ரீதியாக உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள், தியாக மனப்பான்மை செய்யறவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல தியாகிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல பண்ணினா நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இப்ப 100 பேர் அல்லது 100,000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு சில 1,000 அல்லது ஒரு சில 100,000 நபர்கள் தான் அங்க வந்து தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே செய்யறாங்க. அப்ப அதை அதிகரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணத்தை விரிவுபடுத்தணும். அந்த தியாகத்தினால என்ன நன்மை சமுதாயத்துல உருவாகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தோட தியாகத்தினால் இந்த சமுதாயம் பட்ட மாற்றம் அப்படிங்கறத பண்ணணும். எல்லாத்தோட நம்ம தியாக மனப்பான்மை கொண்டிருந்தோம்.

0: அப்படின்னா நமக்கு நம்மனால மற்றவங்களும் பயன் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாவே இந்த தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே வரும்னு நான் நினைக்கிறேன்.
1: நன்றி, மகிழ்ச்சி உங்களுக்கு.
0: நன்றி.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சிந்தனை எனக்கு நிகழ்ச்சியில். சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை இந்த நிகழ்ச்சியால் நம்ம உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய நேர்கள் பேசினாங்க தியாக மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பை பற்றி. கண்டிப்பாக நமக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்புறம் வந்து நபிகள் நாயகம் சொன்ன மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லி தான் நேர்கள் பேசினாங்க. நம்ம எல்லாருடைய மனசுலேயும் அன்பு, ஈரம், ஈகை இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லதொரு சமூகம் மலரத்துக்கு நிச்சயமாக வாய்ப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் நேர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அப்படிங்கிறது பலருடைய மனதிலையும் உதயம் விழுந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செல்ல பிராணி என்னங்க. சிலருக்கு நாய்க்குட்டி பிடிக்கும், பூனைக்குட்டி, கண்ணுக்குட்டி, பறவைகள், வண்ண மீன்கள் பிடிக்கும் இல்லையா? இப்படி செல்ல பிராணிகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதாங்க இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட தலைப்பும் கூட. உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0433 6 8 என்ற முன் இணைப்பு எண்ணுடன் 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580 9566 4 8 2 7 2 3 1 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ஃப்ரீ ஃப்ரீ
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
4: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
3: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
4: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணையும் முதல் தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால்
0: நளினி. நளினி அம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு தெரியுங்களா?
1: ஆ, பார்த்தேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: செல்லப்பிராணி.
0: எந்த செல்லப்பிராணி உங்க வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க?
1: நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை. நீங்க தெருவில் இருக்கிறதுனா எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால வளர்க்க முடியல. ரெண்டாவது நாங்களும் வேலைக்கு போயிடறதுனால வளர்க்க முடியல. பச்சைக்கிளி வளர்க்கணும்னு ஆசை. அது இப்பதான் வாங்கியிருக்கேன்.
0: ஆ, உங்க பச்சைக்கிளி பேர் என்ன?
1: அப்பு.
0: அப்பு.
1: ரெண்டு வச்சிருக்கேன், சொர்ணா ஒண்ணு, அப்பு ஒண்ணு.
0: ஏன் நாய்க்குட்டி வளர்க்க முடியாம போனிச்சு உங்களுக்கு?
1: வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ஆள் இல்லைன்னா கத்திட்டே இருக்கும்ல, பாவம் தானே.
0: ஆமா,
1: அதனாலதான்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: சிவாஜி படத்துல இருந்து பல்லே இல்லக்கா பல்லே இல்லக்கா அந்த பாட்டு கொடுங்க.
0: சரி, நீங்க கேட்ட பாடல்.
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.

0: மற்றும்
1: 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் மேடம்.
11: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
12: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
11: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கும் மேடம்.
11: சொல்லுங்கம்மா, நீங்க எந்த செல்ல பிராணி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க?
12: நாய்க்குட்டை வளர்க்கணும்னு தான் மேடம் ஆசை. எங்க அம்மா வீட்டுல எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுலயே இருந்து நாய்க்குட்டை இன்னைய வரைக்கும் இருக்கு மேடம். ஆனா எங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், இங்க வந்து நான் வாடகை வீட்டுல இருக்கேன் மேடம், வருஷம்லாம் வீடு இருக்கும், அதனால இங்க வளர்க்க முடியல மேடம். ஏதாவது சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு வளர்க்கறது இல்ல. எங்க பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான் மேடம், அவனுக்கு ஆசை நிறைய இருக்கு. என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் வச்சிருக்காங்கம்மா, நம்மளும் வளர்க்கணும் அப்படின்ட்டு வீடு கட்டி நம்ம முத முதல்ல நாயுது குட்டிதான் வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கோம் மேடம்.
11: கண்டிப்பா
12: வீடு பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால பிரச்சனை வரும்ட்டு வளர்க்கறது இல்ல மேடம்.
11: ஏன்னா
12: வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை.
11: கண்டிப்பா நீங்க வீடு கட்டி ஒரு குட்டி நாய்க்குட்டி நீங்க வளர்த்தீங்க.
12: ஆமா மேடம்.
11: சரிங்கம்மா, எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
12: அருணாச்சலம் படத்துல இருந்து அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் தான்.
11: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் இதோ.
12: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரையர் வங்கையரசி கோயம்புத்தூர்ல இருந்து தோழி.
0: சொல்லுங்கம்மா, நீங்க உங்க வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செல்ல பிராணி என்ன?
1: நம்ம வீட்டுல ஆசைப்பட்டு வளர்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டஸ்ட் அது வரதுனால அதனால கொஞ்சம் பயந்துகிட்டு வளர்க்கல.
0: சரி,
1: அப்புறம் நாய் வளர்க்கணும்னு ஆசை.
0: ம்,
1: எங்க வீட்டுக்காரங்களுக்கு சுத்தமா அது பிடிக்காது. எனக்கு சச்சின் படத்துல இருந்து வா வா தலைவா வா அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: சரி, இது உங்களுக்கான பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது வணக்கம் தோழி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்கோம். வாங்க எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். ஐயாவடி கனிமொழி சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் வளர்க்குறோம்னு ஆசைப்பட்ட செல்லப்பிராணி நாய்க்குட்டின்னு. புதுத்துறை ஓவியா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஒரு நாய்க்குட்டி தான், அதன் பெயர் சீமான் இருக்காங்க. காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க முயல்குட்டின்னு. கொடிக்கால் பாளையம் பைரோஸ் பானு சொல்லியிருக்காங்க, எனக்கு பூனை மற்றும் பச்சைக்கிளி வளர்ப்பதுக்கு மிகவும் ஆசை, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்னால் வளர்க்க முடியலன்றிருக்காங்க. அவரிக்காடு வித்யா எங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட பிராணி கோழி, ஆனால் வளர்க்க முடியல அப்படின்னு இருக்காங்க. நிகழ்ச்சிக்காக இணையும் அடுத்த தோழி
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இல்லையாடிலேருந்து செந்தாமரை பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செல்ல

0: என்ன
1: எல்லா பிராணினா ஆடு மாடெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா இருக்குங்க மேடம், எல்லாம் வளர்க்குறேங்க.
0: சரி,
1: ஆடு மாடு கோழி லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோங்க மேடம்.
0: எல்லா செல்ல பிராணியுமே உங்க வீட்டில் இருக்குங்களா? அப்போ
1: இருக்குங்க மேடம், எங்களுக்கும் பிடிக்கும், அதை வளர்க்குறோங்க மேடம்.
0: சரிங்கம்மா, எந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தாசி படத்துல இருந்து தேசிங்க ராஜா தான் கொடுங்க மேடம்.
0: இதோ பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.

0: மட்டுமே வாருங்கள் வரவேற்கிறது.
1: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
5: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாயின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடையிலும் கிடைக்கும் உங்களின் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சுற்றியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் மற்றும் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
6: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
8: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
10: நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் பைக்கிங் தான்.
5: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
11: நான் காட்டுமன்னார்கையில இருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, உங்க வீட்ல வளர்க்கறோம் நீங்க ஆசைப்பட்ட செல்ல பிராணி என்ன?
11: செல்ல பிராணி வந்து நான் எதுவுமே வளர்க்கல மேடம், ஆனா எங்க வீட்டுல தன்னார்ல எல்லாமே வளருது. தெருவா வாசப்படியில எப்பொழுதோ ஒரு மூணு நாய் படுத்தே இருக்கும். எங்கேயுமே யாரு வந்தாலும் எதுவும் செய்யாது, படுத்தே இருக்கும். அதுக்கு நான் பிஸ்கட் போடுவேன், சாப்பாடு வைப்பேன். தோட்டத்து பக்கம் போனா குருவிகள்லாம் நிறைய வரும், அதுக்கு வந்து கூவம். உடனே அரிசி அள்ளி கொண்டு போய் அப்படியே அந்த ஷீட் மேல போட்டேன்னா அது சாப்பிடுங்க. எதுவுமே வளர்க்கலாம், ஆனா தன்னார்ல இங்க வளர்ந்துகிட்டு இருக்கு மேடம்.
5: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
11: எனக்கு வந்து சக்கரை உள்ளே வெளியே படத்துல இருந்து சக்கரை கட்டி சக்கரை கட்டி அந்த பாடல் போடுங்க மேடம்.
5: சரிம்மா, இதோ நீங்க கேட்ட பாடல்.
11: நன்றி மேடம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: हे हे, मन्नार குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணனும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார் குடி.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள், அனில் பாஸ்டா, பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால், மயிலாடுதுறை, கொலுமாங்குடி, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸ், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் உடம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள். தங்கள் நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செல்ல பிராணி என்ன?
1: ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது மேடம்.
0: ம்,
1: வாசலில் கூண்டில் கிளி வந்து கூடு கட்டியிருக்கு, பூச்செடியில் வந்து தேனீக்கள் கூடு கட்டியிருக்கு.
0: ம்,
1: இது புறா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட தான் எழுந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: என்ன பாடல் வேணும்?
1: உள்ளத்தை அளித்தால இருந்து சிட்டு சிட்டு குருவிக்கு கூடி இருக்கு, சொந்தம் கொள்ள வானம் இருக்கு.
0: நிகழ்ச்சியில கேட்ட பாடல்

இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக நம்ம கொடுத்த தலைப்பு என்னென்னா, நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செல்லப்பிராணி என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காங்க, படிச்சிடலாமா? மயிலாடுதுறை ரேவதி சொல்லியிருக்காங்க, வீட்டில் அணில் ஒன்று வளர்த்தோம், அது காலையில் எங்களை எழுப்பி விட்டது. வெளியில் ஒரு 12 மணி வீட்டுக்கு வந்து விட்டு விடுஞ்செல்லமா வளர்ந்து 3 வருடத்துக்கு எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. புறவாச்சரி கண்ணன் வந்துட்டு வீட்டில் செல்லப்பிராணி கோழி வளர்த்துட்ருக்காங்களாம். ஜெயகொண்டம் ராணி கலைவரன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் செல்லப்பிராணி நாய்க்குட்டி ஒன்று தான் இருக்குது, அதன் பெயர் சின்ன பயலே, குரல் கொடுத்தால் ஓடி வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரன் சொல்லியிருக்காங்க, நான் வளர்க்க ஆசைப்பட்ட செல்லப்பிராணி கிளி, வானத்தில் சிறகடித்து பறக்கும் பச்சை கிளியே என் தோல் மீது அமர்ந்து கொள்ள வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பம்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, பச்சை கிளிதான. அமிர்தராயன் கோட்டை பாரிவரல் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது நாய்க்குட்டி தாங்க அப்படின்னு. அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் மிக்கி டாமி என்று 2 பேர் இருக்காங்க, இப்போ 3 குட்டி போட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளி தான் வளர்த்துட்டு வராங்க போல். பேரளம் கண்ணன், நான் வளர்க்க ஆசைப்பட்டது பூனை அப்படின்ட்டு இருக்காங்க. கோமல் ராசாத்தி, எங்கள் வீட்டில் செல்லப்பிராணி நாய்க்குட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தோழிகளே, இதுவரைக்கும் உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட செல்லப்பிராணிகளை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கும் விளையாடி மகிழ்ந்தாலே மனதுக்கு சந்தோஷமும் இனிமையும் தரும் இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே உங்களால் முடிந்த இந்த கோடை காலத்தில் உங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் பிடிச்சி வைங்க, அவங்கள உங்களை வாழ்த்துவாங்க.

அக்கடமி 100.3 இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணி. கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் ஒளிபரப்பாக போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அணில் பாஸ்தா, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இன்று நண்பகல் 12:10 அணில் பாஸ்தாவின் மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் ஐ ருத்ரன்.
1: நல்ல பழக்க வழக்கங்கள், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா போன்ற பாடல்கள் சிறுவர்கள் சிறுத்திற்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். நல்ல பழக்க
0: பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரை கேட்கலாம். 1:30 இறையொருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் கலிலுல்லா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 2 லஞ்ச் பிரேக். இதில் இன்று மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி கரிமா முபீன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSC தொடரும் 3:30. மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் தேநீர் நேரம் நேயர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியாக ஒழிக்கும். அது 4:00. 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் தேநீர் நேரம். மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 விடிஸ் சாவர்கரின் பிறந்த தின உரை நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை தொடரும் பன்னிசை அரங்கேறும் 6:00. 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: இழப்பதற்கு காரணமான ஊழானது அறிவை கெடுத்து பேதமையை உண்டாக்கும். பொருள் சேர்வதற்கு காரணமான ஊழ் அறிவை விரிவாக்கும் என்பதை பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை என்னும்.
0: லைட் ஹவுஸ் ஒலிக்கும் 6:25 40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலம் ஆய்வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
3: ஒய்ஃப் வந்து என்னை திட்டிகிட்டே இருக்கா, சாப்பாடு போட மாட்டேன், ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இவனை வெளியே அனுப்பி விட்டுட்டு மெயின்லி நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவங்க அப்பா அம்மா அவங்களோட ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க இது தான் மெயின் கான்சன்ட்ரேட் பண்ண, மற்றவங்களாம் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ
0: 6:45 கேசை துறையே 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநில அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நாகப்பட்டினம்.

0: President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi greeted the people on the occasion. In Norway chess, India's R. Pragyananda defeated the world number one Magnus Carlsen, gripping the contest to claim 3 full points in round 3 of the tournament. In contrast, world champion D. Gukesh suffered another setback after losing to Alireza Firouzia. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:10.

0: நிகழிதமான பாடல்களோடு நீங்க கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க. அனில் பாஸ்தா வழங்கும் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ஃப்ரீ ஃப்ரீ
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: நீங்களே என்னதான் வீட்டில் எத்தனையோ டேப் ரெக்கார்டரும் சரி, சிடி பிளேயரும் சரி, பென்ட்ரைவும் சரி, இப்படி எண்ணற்ற சாதனங்கள் மூலமாக நம்ம பாட்டு கேட்டு ரசித்தாலும் கூட நம்ம காரைக்கால் பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கிற மாதிரி ஆகாது இல்லையா? அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ட்ரை பண்ணி உடனே லைன் கிடச்சி பாட்டு கேட்டுறீங்க. ஆனால் லெட்டரை எழுதி போட்டுட்டு அதுக்காக அந்த பாட்டு வர்றதுக்காக காத்திருக்கிற சுகம் இருக்கே, அது ஒரு அலாதி சுகம்தான். ஆமாங்க, இன்றைக்கி மனதில் இருந்த நிகழ்ச்சி நேர்களை உங்களுடைய கடித வழி விருப்ப கானங்கள் இடம்பெறப்போகிற நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியோட தொடக்கமாக பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு கடிதம் நிறைய நேர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் தொடக்கமாக வரவக்குடி தட்சிணாமூர்த்தி சாமிநாதன், மருதங்குடி பூராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன், பெரிய தம்பி சுப்பிரமணியன், ராமாபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்தி பாலசுப்பிரமணியன், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், சுதா, மகா வெங்கடேஷ், இவர்களோடு செமினார் கோயில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி மற்றும் பாளையூர் செல்வராஜ் செல்வி இவங்க விரும்பி கேட்டிருக்கிறாங்க. என்ன படத்திலிருந்து என்ன பாட்டு அப்படின்னா சொல்கிறேன். அது அண்ணாமலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு தான் நிகழ்ச்சியோட தொடக்கமான பாட்டாக ஒலிக்கப் போகுது.

0: எப்படி
1: அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்சு அண்ணாமல
2: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள்

0: குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எண்ணியம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
9: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
5: காரைக்கால் பண்பலையின் நேயர்களே.

0: இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி கரிபா முபீன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: கேட்கவும் பங்கேற்கவும் காத்திருங்கள் நேர்களே. இந்நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2 மணிக்கு. இதமான பாடல்களோட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு மனதில் நின்றவை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்ததா எங்களுக்கும் பாட்டு வேணும். அந்த பாட்டு ஜானகிராமன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிருக்கிற பாட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொன்ன உடனே ஐயா அது நாங்க தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேர்கள் யாராரு அப்படின்னா, இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர், திட்டச்சேரி நிஷான்களி, மேனங்குடி சாந்தி முருகேசன், கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, ஷாஜி அலி, சலாமத் சுகைனா, ஆண்டிமடம் அகரம் கணேசன், லக்ஷ்மி, அகிலன், யுவராஜ் இவர்களோடு செமினார் கோவில் கண் ஸ்ரீ ராமலு, சேதுராமன், சாந்தி குருநாதன், கபிலன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், மமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், ராஜா, நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகரன், வடலூர் நெத்தனாங்குப்பம், ராமசாமி, கலா இவங்களோட விருப்பமாக தான் வருதுங்க இந்த பாட்டு. கேட்கலாமா?

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் பசுந்தளிர்
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமத
2: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
6: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
6: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரை கல்பன்மலை 100.3 நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்க லபியமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: இதுமான பாடல்களோட நினைஞ்சிருக்கீங்க, ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது காரைக்கால் பண்பலையில் மனதில் நின்றவை. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில கடிதம் படி

அடுத்த பாட்டு வேணும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தலையாடி, வீராசாமி, தமிழன்பன், நகிலன், நகுலன், 81 கீழையூர், உத்தராபதி, தேன்மொழி, மகேந்திரன், ஆனந்த், பரசலூர், மல்லிகா, மங்கையர்க்கரசி, எடக்குடி தீபா, வினோத்குமார், பெருங்குடி ரவிராஜன், கீழமுக்கோட்டு செம்மனார் கோயில் அன்பழகன், வீர கடோர்கஜன், ஸ்ரீராமுலு, பாஸ்கர் மூர்த்தி, ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, மோனிகா, வான்மதி, பிரித்தி, ஜென்சி, வான்முகிலன், அபீர்பாலன், மருதூர், தர்மதுரை, தனமணி, உத்தரக்குடி, சரவணன், இவர்களோடு காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சாமிநாதன், தினேஷ், நிஷா, ஜெர்லின், மங்கையர்க்கரசி, மங்கநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன் இவர்களுக்காக வருதுங்க. எஸ் ஜானகி பாட்டிருக்கிற பாட்டு, அது இரணியன் படத்திலிருந்து.

0: மட்டுமே
1: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி சாரதாஸ்.
6: காரைக்கால் பண்பலையின் பேச்சு, டெல்டா மக்களின் மூச்சு. மனதில் இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆசிக், நரசிங்கன் பேட்டை ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, அழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன், இவர்களோட குறிச்சிமலை பாஸ்கர் இவங்க கேட்டிருக்காங்க. அது என் ஆசை மச்சான் படத்திலிருந்து இந்த பாடலை.

0: பத்துபோ சந்தர்ப்பத்தில் அந்த பாடலை நாம் முழுமையாக கேட்டு ரசிப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தா வழங்கிய மனதில் நின்றவை நிகழ்ச்சியை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடிப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்படும்.

0: கூறப்பட்டது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையினை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில்

0: அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
5: ली. मत जानिए आभा के बारे में.
8: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நீங்க கேட்க போறது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நேடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
10: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
12: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
12: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
11: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
12: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
14: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
15: வணக்கம் தம்பி.
16: வணக்கம்.
15: உங்க பேர் என்ன?
16: பாடல்களில் சிறியவர்கள் உலகம் பல பாடல்களில் எழுதியிருக்க அச்சமின்மையை ஊட்டி பாடல்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்பதில்லையே போன்ற பாடல்களில் சிறுவர்கள் எழுதும் கழுத்துகளும் வகையினும் வனத்தில் பதியும் வகையினும் அவர் பாடலை படித்தார். லல பழக்க வழக்கங்கள், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா போன்ற பாடல்கள் சிறுவர்கள் சிறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். லல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், திரள்கள், அன்பு செலுத்துதல் போன்றவற்றை பாடல்கள் மூலம் கற்றுக்கொடுத்தார். தேசபக்தி, ஆடுக்குள்ளே லல நாடு, எங்க பாரத நாடு வகையான பாடல்கள் சிறுவயதிலிருந்தே தேசத்தின் மீதான பற்றியை அன்பையும் வளர்த்தன. நாட்டில் பெருமைகளையும் சுதந்திரத்தில் அவசியத்தையும் இந்த பாடல்கள் உணர்த்தின. சமூக

0: நீதியும் சமத்துவமும் பாரதியார் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம் என்ற பாடல் மூலம் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை சிறுவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்தார். பெண் கல்விக்கு ஆதரவு, பெண்கள் கல்வி கொடுக்க வேண்டும் என்பதை நாணத்தை வைத்தார். ஏட்டையும் தொடுவது தீமை என்றவர் மாய்ந்துவிட்டார் உள்ளிட்ட பாடல் வழிகள் மூலம் வலியுறுத்தினார்.
1: சுப்ர பாரதியர் பத்தி சொன்னீங்களே, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸாக்கு என்ன பண்ண போறீங்க?
0: தப்பு செய்யறவங்களை திருத்தி நல்ல வழியில நடக்கிறதுக்கு.
1: சுப்ரா சொன்னீங்களே, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் புலம்பெயர் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: பிஞ்சு வரன் விரல்களோடு இணைந்திருந்த இது

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: பிஞ்சு விரல்களோடு இணைந்திருந்த இது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் டீம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய பசுந்தளிர்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான
5: இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
6: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் கேட்க இருப்பது தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் மனம் சொல்லு.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
1: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்போது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333. ரொம்ப நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
6: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
5: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சோல் அமுது தார்ப்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜினை, மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: காரைக்கால் டாக்டர்

0: ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் திருவாரூரில் மல்லிகா தின விழா
0: நான் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள். மனம் சொல்லுமே மல்லிகா.
5: நேர்களுக்கு PSR தங்க மாளிகை காரைக்காலின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகை வாங்க.

0: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: Telelogue app, website www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: திருவாரூர் பனகல் சாலையில்
6: மல்லிகா தின விழா
5: நாள் ஏப்ரல் 25-26, இரண்டு நாட்கள்.
6: ரூபாய் 30,000 மேல்
5: பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
6: செல்போன் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம்.
5: மல்லிகா பர்னிச்சர், பனகல் சாலை, திருவாரூர்.
6: மனம் சொல்லுமே மல்லிகா.
5: மல்லிகா தின விழா.
7: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை இன் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
9: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடி படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
10: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
11: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
10: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்போது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கிய தேன்மழை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 1:30.
6: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்க

0: கூறுகிறார் கூடுமாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
1: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நெறியாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜ பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதைக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்தான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவன் அருளால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்சம் நீரூற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநீல போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்களான ஹஜருல்லா சொத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நிறை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு பொன் எந்த பாகுபாடுமின்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர் கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அழக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சம்சம் நீரின் கிணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்துக் கொண்டும் ஜில்லஜ் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்க வசதிகள், இயற்கை உபாதைகளை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மயானத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனால் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்தபின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபல் ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புகழ் மீது மனிதகுலம் ஆர்வமாயிற்று. அதனால்தான் அர்ஃபாத் மைதானம் சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆஜிகள் இறைவரிடம் பாவ மன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரின கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறையுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனித நேயமும் இயங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடன் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி கனத்த

மனத்துடன் இறைவனிடம் வேண்டும் போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறைவழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜி என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று, ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னுமிடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் எரிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும். ஒரு புறம் காற்று, ஒரு புறம் பனி, படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாஃப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாகிவிட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சேத்தான் மீது கல்லிருந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்துக் கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் கலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது. மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் பூண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்ந்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அழைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்துக் கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குதிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய ஜம்சம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்சம் என்றால் நில் நில் என்று ஒரு பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்று வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை வெட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாகத்திருநாள் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதினா நகருக்கு செல்ல வேண்டும். மதினா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதினா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரை துதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் விலையாக மஸ்ஜிதுன் நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபுபக்கர் சித்தீக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகிலேயே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வழியே பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும் மனதில் எடுத்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில் உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழிய இன்றைய மக்கள் நாடும் சமாதானம், சுபிட்சம், சகோதரத்துவம், அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார்.

0: இருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தவாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதினா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும் மனிதனையும் சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தியாகத்திருநாளில் அனைவருக்கும் தியாகத்திருநாள், பக்ரீத், இது ஜா என வாழ்த்துக்கள்.
1: பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேர்களினை கேட்கலாம் திரை இசை.

0: அவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு, சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன் கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35வது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிக் குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சர்

0: அமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6-7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவியக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
2: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போகிறது நல்லது. டைரக்டாக வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல், அதாவது ஒரு 11 மணிலேருந்து 4-4.5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 3-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷ்யா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மில்லிசை.

மெல்லிசை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கல் பண்பலை 100.3.

0: தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்
1: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
0: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை
1: 9443-95130
0: JKR பாலிகிளினிக்
2: இன்னைக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் பி கரீமா முபீன் அவர்கள் பங்கேற்கிற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியா. இந்த நிகழ்ச்சியில ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு டாக்டர் அவங்க பதிலளிக்க போறாங்க. இதுக்காக நீங்க இப்பொழுதிலிருந்தே தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கலாம். 0436823-1231 அல்லது 0436829-9800 அல்லது 0436829-5800 இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம். நெல்லை நிகழ்ச்சியில் டாக்டர் நம்ம கூட நேரத்துக்காக இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். டாக்டர் மேம் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. ஆயுர்வேதம் சம்பந்தமான நிறைய கேள்விகளை நம்ம நேர்கள் கேட்க போகிறாங்க, அதுக்கு பதிலளிக்க காத்திருக்கீங்க. பொதுவாக எல்லா விதமான மருத்துவங்களும் இருக்குது டாக்டர் மேம், ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
3: ஆயுர்வேதம் மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான மருத்துவம். நமக்கு ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 வருஷங்களுக்கு முன்னாடி இதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வெறுமனே வந்து ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்டா இல்லாம ஒரு வியாதிகளோட மூல காரணங்களை ஆராய்ஞ்சு அதுல இருந்து அந்த வியாதிகள் திரும்ப வராத நிலைமைக்கு எப்படி எல்லாம் கொண்டு போகணும்ன்றத பல பாகங்களா பிரிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குழந்தைங்க எல்லாம் தான் ஆரம்பிச்சு பெரியவங்க சின்னவங்க ஹார்மோன் சேஞ்சஸ் வயதானவங்க எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இது வந்து பயனுள்ளதா சொல்லியிருக்காங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இது வியாதின்ற எடுக்கிறத விட ஒரு வாழ்வியல் முறையாவே சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணா நம்மள பாதுகாக்க முடியும், எப்படி எல்லாம் வியாதி வந்தா அதை தடுத்து நம்ம திரும்ப ஹெல்த்தியா மாத்தணும், இது எல்லாத்துக்குமே ஒரு டீடைல்டான ஒரு டிக்ஷனரினே நம்ம ஆயுர்வேதத்தை சொல்லலாம்.
2: நன்றி டாக்டர். ஆயுர்வேதம் எந்தெந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது?
3: எல்லா விதமான வியாதிகளுக்குமே நம்ம சிகிச்சை அளிக்கப்படுதுங்க சார். மெயினா வந்து இப்ப நம்ம அவசர சிகிச்சைகள் தவிர மற்ற எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணலாம். ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டெலிவரி இல்ல வந்து பிராக்சர் அதாவது மேஜர் பிராக்சர் தவிர இது எல்லா விஷயமுமே நம்ம ஆயுர்வேதத்துல பண்ண முடியும். ஸோ அது குழந்தை மருத்துவமா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கு வரக்கூடிய மகப்பேறுல வரக்கூடிய PCOS கம்ப்ளைண்ட்ஸ், இல்ல குழந்தையின்மை, இல்ல இப்போ பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஜீடியாட்டிக்ஸ்ல வயதானவங்களுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மானங்கள், முட்டு தேய்மானங்கள், டிஸ்க் ப்ராப்ளம், கழுத்தெலும்பு தேய்மானங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளுமே நம்மள ஆயுர்வேதத்துல, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளால ஆயுர்வேதத்துல தீர்வு கிடைக்குங்க.
2: ஓ சரிங்க டாக்டர். நீங்கள் இன்னைக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் வி கரீமா முபீன் அவர்கள் பங்கேற்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து காரைக்கால் பண்பலையுடைய 0436823-1231 அல்லது 2994800 அல்லது 2995800 இந்த இணைப்புகளுக்கு வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் நம்ம நேர்கள் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் நான் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பஞ்சகர்மா அப்படின்னா என்ன டாக்டர்?
3: இப்ப பஞ்சகர்மானா நம்ம வார்த்தையிலே இருக்கு இல்லையா, அஞ்சுன்னு நம்ம சொல்றோம். பஞ்சம்னா அஞ்சு. சோ அஞ்சு விதமான உடம்ப சுத்தி பண்ற முறைக்கு பேருதான் பஞ்சகர்மான்னு சொல்றது. சோ இதுக்கு வந்து பூர்வ கர்மா, பிரதான கர்மா, பச்சாத் கர்மா, அதாவது நம்ம ஒரு உடம்ப சுத்தம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்கள் போட்டு உத்திரங்கள் பண்றது. இதுல மெயின் இந்த அஞ்சு விஷயங்கள் என்னன்னா நசியம், வமனம், விரேச்சனம், பஸ்தி, ரத்த மோக்ஷனம்னு மெயினா சொல்றோம். இது எல்லாமே எப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை அஞ்சு விஷயங்கள் பண்ணி நம்ம வெளியேற்றுறது செய்யலாம். இதுல என்னென்ன வியாதிகள் இருக்கோ அதை பொறுத்து அந்த பஞ்சகர்மால நமக்கு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது செய்ய முடியும்.
2: சரிங்க டாக்டர். பொதுவாக எல்லாருமே வந்து சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தாலோ உடனே வந்து மருத்துவருடைய அந்த பரிந்துரை இல்லாமல் அவங்க வீட்லேயோ அல்லது பக்கத்து கடைகளிலோ மெடிக்கல்லையோ போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறதுனால டாக்டர்கள்லாம் அப்புறமா போய் சொல்லும் பொழுது டாக்டர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா இது மாதிரிலாம் செஞ்சு எங்களுடைய பரிந்துரை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சம்மந்தமாகவும் நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த ஆயுர்வேதத்தில் வந்து பக்க விளைவுகள் இருக்கா அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, இவங்கள சந்திச்சுட்டு நம்ம அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுங்க டாக்டர். வந்திருக்கிற நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தென்பிளாய் ஆனந்தன்.
2: ஆனந்தன், டாக்டர் மேம் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
4: இப்போ பெரிய பிரச்சனை வந்து ஒரு 50 வயசு ஆகிட்டாலே மூட்டு வலி பிரச்சனை வந்துடுது. இதுல ஆயுர்வேதத்துல என்ன நம்ம மருந்து யூஸ் பண்ணலாம்? அது கிராமத்துல கிடைக்காத வச்சு செய்யலாமா, இல்ல கடையில வாங்கிதான் செய்யணும்? அது வந்து விளக்கமா சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டேன்.
2: சரிங்க, நீங்க ரேடியோவில் கேளுங்க. டாக்டர் மேம் அவங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா?

0: என்னே டைம் ஆயிடுச்சு இல்லையா? நேரம் 2 மணி. இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்ப வரப்போறது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம்

0: ஹலோ சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க மேம்.
0: இப்போ அவங்க கேட்டது முட்டு வலி இல்லைங்களா? இப்போ அவங்களோட வயது அவங்க சொல்லல. இப்போ வந்து யூஸ்வலாவே நம்ம வந்து முட்டு வலின்றது ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க பயன்பாட்டை பொறுத்து நமக்கு வந்து தேய்மானங்கள் ஏற்படுறது செய்யுது. வயல் வேலை செய்யறாங்க, அதிக முட்டுகள்ல நீங்க மேடு பள்ளமான தரையில ஏறி இறங்குறவங்களா இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பழக்கமாவே நம்மளோட ஒரு பாரம்பரியமாவே இருந்தது. சோ இதுல இப்ப இந்த எண்ணெய்கள் இல்லாதனால என்ன ஆயிடுதுன்னா, எலும்புகளுக்கு எல்லாம் இடையில இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து தேஞ்சு போய் அந்த குஷன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு இல்லாதனால எலும்பு ஒன்னோட ஒண்ணு உராயிரப்போ ஒரு அடிப்பட்ட காயம் போல ஆயிடுது. அப்போ ஆரம்ப நிலையிலயே நம்மளால பண்ண முடிஞ்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரம்பத்திலயே நம்ம என்ன போட்டு முட்டிய பலப்படுத்துற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் பண்றப்போ நல்லாவே பெட்டர் பண்றது செய்ய முடியும். ஆனா இன்கேஸ் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இப்போ எந்த அளவுக்கு முட்டு தேய்மானங்கள் இருக்கு, அதை கண்டிப்பா ஒரு வாட்டி நம்ம பாக்கணும். அவங்க கைமுறை வைத்தியம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. கைமுறை வைத்தியம்ன்றது நீங்க பண்ணலாம், தவறு இல்ல. ஆனா ஆரம்ப நிலையில பண்ணீங்கன்னா ரிசல்ட் வரும். நீங்க மொத்தமாவே நிறைய முட்டு வந்து ஒரு வாட்டி தேஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனை எடுத்து அந்த எந்த அளவுக்கு முட்டு தேஞ்சிருக்கோ அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்டா, நீங்க கேட்ட மாதிரி பஞ்சகர்மாவா, என்ன பண்ணா பெட்டரா இருக்குமோ அதை பண்றப்போதான் நல்ல ரிசல்ட் வர்றது செய்யும்.
1: ஓஹோஹோ, சரிங்க டாக்டர், நன்றி அந்த நேருடைய கேள்விக்கு ரொம்ப விளக்கமாக கொடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மேம், அந்த பக்க விளைவுகள் பத்தி.
0: பக்க விளைவுகள் பத்தி கேட்டீங்க. எப்பவுமே ஆயுர்வேத மருத்துவங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து ஹெர்போ மினரல் பிளான்ட் ட்ரக் தான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வேர் பட்டைகள் இது மூலியமா தான் செய்யறோம். அதனால எப்பவுமே ஆயுர்வேதத்துல சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது கிடையாது. ஆயுர்வேதத்துல பத்தியம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப என்னன்னா, நம்ம வியாதிக்கு எதனால வருதோ அதுதான் அதோட பத்தியம், மருந்துக்கு தனி பத்தியம் கிடையாது. நிறைய பேர் என்னோட இந்த ஒரு பிராக்டிஸ்ல என்ன ஆயிருக்கும்னா, நான் போய் புளி சாப்பிட வேணான்னு சொன்னா உடனே வந்து, மேம் புளியை வந்து நான் நிப்பாட்டிட்டு மருந்து சாப்பிடலாமா, இல்ல வந்து மருந்து சாப்பிடற அன்னைக்கு எடுக்க வேணாமா, இப்படி நிறைய சந்தேகங்கள் வருது.
1: இப்போ
0: பிரச்சனை, இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் சாப்பிட வேணான்றது பத்தியம் கிடையாது, அந்த வியாதி அதிகரிக்க கூடாதுன்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அப்படிதான் ஆயுர்வேதம் மூலியம் உங்க வியாதிகளுக்கு தான் பத்தியம் உண்டே ஒழிய உங்களோட மருந்துகளுக்கு பத்தியம் கிடையாது. அதனால அதுல சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க முன்னாடி சொன்ன கரெக்டான வார்த்தை, கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனைப்படிதான் எந்த மருந்தும் எடுக்கணும். நம்ம வந்து நம்மளா முயற்சி பண்றதோ இல்ல இது ஏன்னா மத்தவங்களுக்கு ஒத்துக்குச்சு எனக்கு ஒத்துக்குமானா, சம்டைம் நீங்க ஓன் பிராக்டிஸ் பண்றப்போ அது ஒத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனைப்படிதான் எந்த விதமான மருந்துகள் எடுக்கிறதும் கண்டிப்பா வந்து நம்ம அட்வைஸ் பண்றது செய்யணும்.
1: சரிங்க டாக்டர், தொடர்ந்து நேயர்கள் இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம அவங்க கேள்வியும் கேட்கலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: வெண்கரும்பூர் நேரு பேசுறேன்.
1: வெண்கரும்பூர் நேரு டாக்டர் மேம் இருக்காங்க. ஓகே, உங்களுடைய கேள்வியை டாக்டர் மேம் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: இந்த ஒட்டை தலைவலிங்கிற பிரச்சனை வந்து ஆயுர்வேதத்துல குணப்படுத்த முடியுமா டாக்டர்?
0: கண்டிப்பா முடியும் சார். உங்க வயசு என்னங்க?
2: வயசு 48 மேடம்.
0: என்ன வேலை செய்றீங்க சார் நீங்க?
2: நான் விவசாயம் தான் மேடம் செஞ்சுட்டு வரேன்.
0: விவசாயம் தான் பண்றீங்க. இது தவிர உங்களுக்கு சுகர் பிபி எதுக்காவது மருந்து சாப்பிடுற பழக்கம் இருக்கா?
2: இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும்
0: இல்ல மேடம். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேங்க சார், பாத்துக்கலாம்.
1: டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க ரேடியோவில் கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் ஒரு கொஸ்டின் திருப்பி கேட்கறாங்கன்னா, நீங்க அந்த வார்த்தையை உங்களுடைய வார்த்தையை விட்டுட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னு செவி மடுத்துக்குங்க நேர்களே. சொல்லுங்க டாக்டர்.
0: சோ இப்ப மைக்ரேன் அவங்க சொல்றாங்க இல்லையா, இதுதான் நம்ம ஒற்றை தலைவலின்னு சொல்றோம். என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில இருந்து கழுத்து வழியா போகக்கூடிய சில நரம்புகள் வந்து பலகீனமா இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரே மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க சரியா தூங்கலன்னா, சரியா சாப்பிடலன்னா, வெயிலுக்கு போனாங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி எந்த விதமான மாறுபாடையும் அவங்க மூளையோட நரம்பால கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அந்த டெம்பரேச்சரோ இல்ல வந்து அவங்களோட அந்த நான் சொன்ன மாதிரி பசியோ இல்ல தூக்கமின்மையோ, இது எல்லாமே அந்த நரம்பு அவங்களுக்கு பாதிக்கும். அப்போ அவங்க யாரோ தலையில வந்து ஒரு ஒரு சுத்தியில் வச்சு அடிச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு இரிட்டபிளா இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு அளவு போக போக மருந்தோட அளவு அதிகமாகிக்கிட்டே போகும், ஆனா ரிசல்ட் கிடைக்காது. ஆயுர்வேதத்துல இதுல என்ன பண்ணலாம்னா, நசியம்னு சில முறைகள் இருக்கு. இதுலயே வந்து நமக்கு பஞ்சகர்மால வந்து நமக்கு வந்து சிரோதாரா ஸ்லேபம் இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உணவு முறை, வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும்ன்றது எல்லாம் நான் முன்னாடி காரணங்கள் சொல்லிட்டேன் இல்லையா, இதுதான் காரணம். அப்ப இவங்க நிறைய தூங்கணும், வெளியில போகணும்னா

0: தண்ணி நிறைய குடிச்சுக்கணும், சடனா ஹாட் அண்ட் கோல்டோட எக்ஸ்போஷர்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே இந்த எபிசோட்ஸ் ரிப்பீட்டடா வரதோட டோசஸே நம்மளால குறைக்க முடியும்.
1: ஓ ஆ
0: ஸோ அவங்களோட முறையை இப்போ வெளில போகணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில கையில எடுத்துட்டு போயிடலாம். ஸோ ஒரு அந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் ப்ரொடெக்டிவா பார்த்தாலே இந்த மேக்சிமம் எபிசோட்ஸ் ஆஃப் மைக்ரைனை வந்து நம்மளால நல்லாவே குறைக்க முடியும். எங்களோட பல பேஷண்ட் பாத்தீங்கன்னா அழகா அவங்க ஒரு மைக்ரைனே இல்லாம அவங்க மெடிசன் எடுக்காம கூட தே வில் பீ ஹாப்பி. ஸோ நம்மளால அதுதான் ஆயுர்வேதம் சொல்றது மூல சித்தாந்தம்னு சொல்லுவோம். அடிப்படை காரணங்களை சரி பண்றதுனால அந்த வியாதியை முழுமையாவே நம்மளால குணப்படுத்த முடியும்.
1: சரிங்க டாக்டர். நெகளிநீக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் வி கரீமா முபீன் அவர்கள் பங்கேற்றிருக்கிற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம நேர்கள் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க டாக்டர் மேம், அவங்களையும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க ஐயா.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
1: சொல்லுங்க சிவகுமார், டாக்டர் மேம் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
2: டாக்டர் மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: அதாவது இந்த பைல்ஸ் மூலம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு வந்து ஆயுர்வேதத்துல வந்து மருந்து சாப்பிட்டா அது குணமடையுமா, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது இந்த மூச்சு திணறல், எனக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குமா, நான் வந்து இந்த ஏரகாற்று பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அதை வந்து ஆயுர்வேதத்துல வந்து அந்த முற்றிலும் குணமடைய செய்ய முடியுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நிச்சயமா நிச்சயமா சார், தேங்க்யூ.
1: டாக்டர் மேம் சொல்லுவாங்க, நீங்க ரேடியோவில் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது வந்து மூலம்னு சொன்னாங்க. இந்த பைல்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஆசரவாயோட கடைசி பகுதி வந்து நமக்கு ரத்த குழாய்களால ஆயிருக்கு. அது என்ன நம்ம சாப்பிடுறோமோ அதை பொறுத்துதான் நம்ம மோஷன் எப்படி போகுதுன்னு டிசைட் ஆகுது. நம்ம ரொம்ப ட்ரையான ஃபுட்டு, நைட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறது, தண்ணி குறைவா கொடுக்கறது, வறட்சியான உணவுகளை திரும்ப திரும்ப சாப்பிடுறது, இப்ப குழந்தைங்கல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா, குழந்தை சாக்லேட்டு, சிப்ஸ், ஊறுகாய், புளிக்குழம்பு, இது மாதிரிதான் நிறைய ஃபுட்டு நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. அப்போ குடல் சீக்கிரமா இன்டஸ்டைன்ஸ் எல்லாம் வறண்டு போய் அந்த ரத்த குழாய்கள் ரொம்ப வந்து இன்ஃப்ளேம் ஆயிடுது. இன்ஃப்ளமேஷன்னா காயம் போல ஆயிடுது. அப்ப அது அவங்க முக்கி மோஷன் போறச்சு என்ன ஆயிடுதுன்னா அதுல இருந்து ரத்தம் வர்றதோ வீங்குறதோ, அப்போதைக்கு நம்ம மருந்து சாப்பிட்டா சரியாயிடும், ஆனா திரும்ப திரும்ப அது வரும். சோ அவங்க உணவு முறைகள்ல முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய உணவுகளையும், செமிசாலிடா இருக்கக்கூடிய கொலைவா, இப்ப சாதம்னா கொஞ்சம் கொலைவா, புளி கம்மியா, காரம் கம்மியா, பருப்பு அதிகமா, நாச்சத்து உள்ள காய்கறிகளை அதிகமா பயன்படுத்துறப்போ தாராளமாவே பைரஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் பைரஸ தாராளமா நீங்க உணவுலயே சரி பண்ணலாம், நீங்க முயற்சி பண்ணலாம். அடுத்தது அவங்க கேட்டது இந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய வீசிங், இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நுரையீரல்ல இருந்துதான் நமக்கு ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் இது கம்மியா தான் வந்துச்சு, இப்ப இருக்க காலகட்டங்கள்ல இது நிறைய பேருக்கு அதிகமாக்கிட்டே வருது. முதல் காரணம் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா குழந்தைங்க விளையாடுறது இல்ல. முயற்சி வந்து நீங்க விளையாட விளையாட எப்போ குழந்தைங்களோட நுரையீரல் விரியுதோ அதனால அதுக்கு ஒரு சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியுது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஊசி மாத்திரை குழந்தைக்கு திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய, உட்கார வச்சே நம்ம சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இன்னும் பார்த்தா மொபைல் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க, இதே மாதிரிதான் பெரியவங்களும் ஆல்மோஸ்ட். உடல் உழைப்பை விட அவங்களோட உட்காந்து வேலை செய்யக்கூடிய வேலைகள் தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நுரையீரலோட விரிவுத்தன்மை குறைஞ்சு உள்ள வந்து சளி கோர்த்துக்கிட்டே போகுது. இதுலயும் ஆயுர்வேதத்துல வந்து உள் மருந்துகள், சளியை கரைக்கிறதுக்கான மருந்துகள், வீட்டுல இருக்க சிம்பிள் ரொம்ப நல்ல ரெமடினா மிளகுதான். சோ மிளக வந்து நம்ம கஷாயம் போல வச்சு குடிக்கிறது செய்யலாம். தொடர்ந்து மிளகு எடுத்துட்டாலே சளிகள் திரும்ப வராதுன்னே நாங்க சொல்லுவோம். சோ டெய்லி இருக்கிறப்போ நிறைய மிளகு சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணாயிடும். யூஸ்வலா என்ன பண்ணலாம்னா ஒரு 10 மிளகு வறுத்து உடைச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணியை நல்லா காய்ச்சி அரை டம்ளரா வத்த வச்சு ரெகுலரா எடுத்தாலே உன் நுரையீரல்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆனா உங்களுக்கு ஆஸ்துமா மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா மருத்துவர் ஆலோசனை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறப்போ நுரையீரலை கம்ப்ளீட்டா பலப்படுத்தவும் முடியும். திரும்ப திரும்ப சளி வந்தாலும் அதை பாதுகாத்து திரும்ப வந்து நார்மலைஸ் கொண்டு வரவும் செய்ய முடியும்.
1: சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. நீங்கள் நேரில் நம்ம ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க டாக்டர். நேரில் இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல கேட்டுட்டு இருக்கீங்க மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR ரத்த

0: பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
1: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
0: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரும்பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
1: 9443-95130.
0: JKR பாலிகிளினிக்.
2: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
3: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
6: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உறவும். நிகழ்ச்சியில் டாக்டரிடம் கேளுங்கள், டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் வி கரீமா முபீன் அவர்கள் பங்கேற்று இருக்கிற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க டாக்டர் மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம், நேரில் இணைப்பில் வந்த வண்ணமே இருக்காங்க, அவங்களுடைய கேள்விகளை நம்ம கேட்கலாம். வணக்கம் நேயரே.
8: ஹலோ,
3: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
8: வணக்கம் சார்.
3: வணக்கம்,
8: அர்ச்சந்தபுரம் வடிவேல் பேசுறேன்
3: சார். வடிவேல் சொல்லுங்க, வடிவேல் உங்களுடைய கேள்வி கேளுங்க டாக்டர் மேம் கிட்ட.
8: டாக்டர் மேம் வணக்கம்மா.
9: வணக்கம் சார. வணக்கம்.
8: நான் வந்து வயசு 48மா, நான் கொல்லப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். இடுப்புல இருந்து கீழே தொட கால் கண்டகெல்லாம் ஒரே வழியா இருக்குமா, அதுக்கு என்ன தீர்வுனு சொல்லீங்கன்னா நான் அவங்க வந்து டேப்லெட் மருந்து எடுத்துக்கலாமா?
9: கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஓகே, அவங்க டாக்டர் மேம் சொல்லுவாங்க, நீங்க ரெடியோல கேட்டுக்கோங்க. நன்றி. சொல்லுங்க மேம்.
9: இப்போ இவங்க சொல்றது வந்து இடுப்புல இருந்து தேய்மானங்கள். ஸோ இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய ஜவ்வுகள் வந்து நசுங்கப்படுறப்போ ஆட்டோமேட்டிக்கா இடுப்புக்குல இருந்து காலுக்கு கீழே வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறதுனால குளிஞ்சு நிமிந்தா வரக்கூடிய வலி, கால் வந்து மரத்து போறது, குரக்கலி புடிச்சு இழுக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வலிகள் வந்து வர்றது செய்யும். இதுக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட பஞ்சகர்மா வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நம்ம எண்ணெய்கள் போட்டுட்டு இதுல வந்து சில பேதிகளும் வஸ்தின்னு சொல்லுவோம். வஸ்தின்றது என்னன்னா சில எண்ணெய்கள் வச்சு கஷாயங்கள் வச்சு எனிமா மாதிரி கொடுக்கறது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றப்போ என்ன ஆகும்னா, இது ஆயுர்வேதத்துல எப்படி எடுத்துப்போனா ஒரு அடிப்பட்ட புண்ணு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், ஒரு இன்ஃபிளமேஷன் மாதிரி. இப்ப என்ன ஜவ்வு வீங்கி கால இருந்து கால் இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகளை நசுங்கப்படுறத நம்ம இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் போட்டு இந்த வசதிகள் பண்றப்போ என்ன ஆகும்னா, அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளர போய் இந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி தசைகளையும் நரம்புகளையும் எலும்பையும் பலப்படுத்துறது செய்யும். இதுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்டா நம்ம வஞ்சகர்மா எடுத்துக்கிறது செய்யலாம். இது வந்து லம்பார் ஸ்பான்டிலைசிஸா இருக்கலாம், இல்ல சியாட்டிக்கா சொல்லிட்டு சியாட்டிக் நரம்பு அழுத்தமா இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே நம்ம ஆயுர்வேதத்துல ரொம்ப அழகாவே இதை ரொம்ப ஈஸியாவும் ட்ரீட் பண்றது செய்ய முடியும். வாழ்வியல்ல என்ன மாற்றம் பண்ணும்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்கிறது, முன்னோக்கி குனிஞ்சு வெயிட் தூக்குறது, மோஷன் ஃப்ரீயா போகாம மேக்சிமம் ஃபோர்ஸ் பண்ணி போறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்றதும் செய்யக்கூடாது, பொசிஷன் கரெக்டா இருக்கணும். இப்ப வந்து நம்ம சம்டைம் பாத்தீங்கன்னா வளைஞ்சிட்டு உட்காந்துருப்போம், பொசிஷன்ல ஒரு ஸ்டூல்ல போய் உட்காந்துருப்போம், இதெல்லாம் மேக்சிமம் தவிர்க்கிறது செய்யணும். இதெல்லாம் தவிர்த்தாலே பொதுவாவே இடுப்பு எலும்பு தேய்மானங்கள் வராம தடுக்கிறது செய்ய முடியும்.
3: சரிங்க டாக்டர், நன்றி நன்றி அந்த நேரம் கேட்ட கேள்வி.

0: கேள்விக்கு. அதே போலவே அடுத்தடுத்த நேயர்களும் நம்மகிட்ட இணைப்பில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்களே உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நாங்கள் சிவபுரம் இருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
0: சோமசுந்தரம் கேளுங்க, டாக்டர் மேம் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: அதாவது இந்த ஹோமியோபதிக்கும் இந்த ஆயுர்வேதத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அது இன்னொரு கேள்வி என்னன்னா, அவர் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவன் அவருக்கு 55 வயது ஆகுது, அவர் வந்து இந்த கால் செப்பல் போடுற இடத்துல சோரியாசிஸ் இருக்குது, அது வந்து அலோபதியிலயும் வாங்கி மருந்து சாப்பிட்டாரு, இதுலயும் சாப்பிட்டாரு, கேட்க மாட்டேங்குது. அதுல நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு இதுல ஏதாவது வழிவகை உண்டா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி.
0: சரி, ஓகே, ரேடியோவில் கேட்டுக்கோங்க நேயரே. மேம் நீங்க சொல்லுங்க.
2: ஹோமியோன்றது டோட்டலா ஆயுர்வேதமும் ஹோமியோவும் டோட்டலா வேறுங்க. சோ வந்து ஹோமியோபதின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மெடிசன்ல நமக்கு இருக்கும். சோ வந்து அதுல சின்ன சின்னதா உருண்டையா ஒரு மாத்திரைகள் குடுக்கறது செய்வாங்க. சோ அது வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்குங்க. இது ஆயுர்வேதம்ன்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய்கள், கஷாயங்கள், மருந்துகள், லேகியம், அவங்களோட தோஷ நிலை, அதாவது வாத பித்த கப தோஷத்தை அடிப்படையா கொண்டதுதான் நம்ம ஆயுர்வேதம்னு நம்ம சொல்றோம். சோ இதுல வந்து நம்மளோட இந்த 3 தோஷங்களும் சமநிலையில இருந்து ஆரோக்கியமும், இது சமநிலை அற்ற நிலைய வந்து நம்ம வியாதியாவும் நம்ம எடுத்துக்கிறது செய்யறோம். இதுதான் டோட்டலா இருக்க பேசிக் கான்செப்ட்ல இருக்க டிஃபரன்ஸ். அதே போல சோரியாசிஸ் அவங்க ஒரு அர்த்த கேட்டாங்க. சோரியாசிஸ் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வியாதி அப்படின்னா, ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், தன்னோட எதிர்பார்த்தலே தன்னோட உடலுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாடு குறைபாடுதான் அது. சோ இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஒரு சுகர், ஒரு தைராய்டை வந்து கண்ட்ரோல்ல வச்சா எந்த பிரச்சனையும் வராதோ, அது மாதிரி இதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா நம்ம ஒரு நார்மல் பர்சனாவே இருக்க முடியும். சோ ஜெனரலா மாடர்ன் மெடிசன் எடுக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டீராய்ட் போட்டா மட்டும்தான் அவங்களால டெய்லி நார்மலாவே இருக்க முடியும். அது ஒரு நாள் மாத்திரம் போடல இல்ல ஆயின்மெண்ட் தடவலனாலே அவங்களுக்கு திரும்ப திரும்ப எப்படி இருக்கும்னா, ஒரு மீனோட செதுல எடுக்க எடுக்க எப்படி வந்துகிட்டே இருக்குமோ. இப்ப பேஷண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த ஸ்கின்ன போட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் அந்த தோல் வறண்டு போய்கிட்டே இருக்கும். இதுல எப்படி ஆயுர்வேதம் சரியாகும்னா, ஸ்நேகனம்னு சொல்லுவோம், சில மருந்துகளை உள்ள கொடுத்து அடியில இருக்க லேயர் ஹெல்தி டிஷ்யூவை நல்லா ஹீல் பண்ணணும். அப்ப மேல இருக்க டெட் ஸ்கின் தானாவே வந்து நம்ம கொட்டிட்டு உள்ள உருவாகக்கூடிய ஸ்கின்னை தான் நம்ம ஹெல்த்தியா மாத்துறது செய்யணும். அது பண்ணாலே இதை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது செய்ய முடியும். ஆனா இத நோயை தூண்டக்கூடிய இந்த வியாதியில இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன உணவுலன்னு பாத்தீங்கன்னா, புளி, தயிர், மீன். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன அழுத்தம். ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலே இந்த வியாதி தூண்டிக்கிட்டே இருக்கும், அது அதிகமாகவும் செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷனை குறைக்கிறது செய்யணும், அதுக்கப்புறம் உணவுல இந்த 3 கண்ட்ரோல். இது போக வந்து ஆயுர்வேதத்துல ஆரம்ப நிலையா இருந்தா மருந்துகள் பிளஸ் நான் இப்ப சொன்ன பத்தியங்கள்லயே சரி பண்ண முடியும். இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சில கஷாய தாரான்னு சொல்லுவோம், தக்கர தாரா, கஷாய தாரா, சில பத்திய மருந்துகள் இருக்குன்னே குறிப்பிட்ட சில பத்திய மருந்துகள் இருக்கு. அப்ப உடம்பு தப்பா செய்யக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணி ரெகுலராவே நார்மல் பண்ற அளவுக்கு கொண்டு வர முடியும். சரியான பிறகு நம்ம மருந்துகளை நிப்பாட்டினா கூட டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணும். ஏன்னா இதுக்கு நோயை தூண்டக்கூடிய காரணிகளை நிறுத்தினாலே ஆல்மோஸ்ட் இந்த வியாதியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்.
0: சரிங்க டாக்டர், நம்மளுடைய கண்ட்ரோல் தான் முக்கியம் அப்படின்றீங்க. சரி, ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் இருக்கிறாங்க, சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: தவறான உட்கார்றதுப்போ நமக்கு வந்து

0: குழந்தைகள் தேய்மானம் ஏற்படும்னு. இப்போ உங்க டெய்லரிங் பண்றப்போ என்ன ஆகும்னா, ஃபுல் டைம் அவங்க முன்னாடி குனிஞ்சு அவங்க ட்ரெஸ் வந்து இது பண்ணிட்டே நம்ம தைச்சிட்டே இருப்பாங்க. காலுக்கும் வேலை கொடுத்துட்டு இருப்பாங்க, கழுத்துக்கும் வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் இல்லாம வேலை செய்வாங்க.
1: ஆமா,
0: இப்ப எலும்புகள் எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற தசைகள் தான் எலும்ப பலப்படுத்தி, ஒரு எப்படி வந்து ஒரு கார்ல வந்து நம்ம ஒரு ஏர் பேக்ஸ் இருக்கும் அந்த மாதிரிதான் நம்மள போய் அது பத்திரமா புடிச்சுக்குது. ஆனா ஒரு வயசு வரைக்கும் நமக்கு இளமையா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெய் தேய்க்கிறது, நீச்சல் அடிக்கிறது எல்லாம் குறைச்சதுனால தண்டவட தசைகள் பலகீனமாயிடுது. அதுல இருந்து வரக்கூடிய நம்ம ஸ்பைனல் கார்டு நரம்புகள் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுக்கக்கூடிய பிரஷரை தாங்க வேண்டியதா ஆயிடுது. அதுவும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தாங்குது. அதுக்கு மேல முடியலன்னு உடனே இந்த ஜவ்வு போய் அந்த ஸ்பைனல் கார்டு நரம்புகளை அழுத்துறதுனால நமக்கு கீழே வரக்கூடிய எல்லா நரம்புகளும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடுது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருப்பாங்க மரத்து போகுதுன்னு. இப்ப எப்படி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டா நமக்கு கைக்கு கீழே உணர்வுகள் தெரியலையோ, எக்ஸாக்டா அவங்க கழுத்தெலும்புல தேய்மானங்கள் ஏற்பட்டுதான் இந்த கை கால் மரமரப்பு வருது. கண்டிப்பா இத சர்விக்கல் ஸ்பான்டைலைட்டிஸ் இல்லட்டுனா வேற ஏதாவது டிஸ்க் பிரச்சனைகளா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க மருத்துவரை பார்த்து அவங்க பொசிஷன்ஸ் எல்லாம் மாத்தினாதான் இதுல இருந்து வெளியில வர்றது செய்ய முடியும். இது ஒரு நாள்ல வந்திருக்காது, பல வருஷங்கள அவங்க சொன்னாங்க 32-35 இயர்ஸா வந்து ஒர்க் பண்றாங்கன்னு. அப்போ இத்தனை வருஷம் அவங்க செஞ்சதோட எஃபெக்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி இந்த நிலைக்கு வருது. இப்போ ஒன்னும் கெட்டு போகல, தாராளமா இப்ப இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட இந்த நிலையை ரிவர்ஸ் பண்றது செய்ய முடியும். என்ன போடுறது, டயட் ஃபாலோ பண்றது, போஸ்டர்ஸ் கரெக்ட் பண்றது, இதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இந்த நிலை மோசமாகாம தடுக்க முடியும். ஆனா இதுக்கு மேலயும் டிலே பண்றது தவறு. எப்போ இந்த அளவுக்கு மறந்து போச்சோ இதுக்கு
1: இரவு நேரத்துல நம்ம தூங்கி எழுந்திருக்கும் பொழுதோ, அல்லது வந்து காலை நேரத்துல இரவு நேரம் தூங்கி காலையில எழுந்திருக்கும் போதோ பெரும்பாலும் அது வர்றதில்ல. பெரும்பாலும் பகல் நேரங்களில் தூங்கி எழுந்திருக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு சில பேர் சொல்றது உண்டு. அது உண்மையா மேடம்? அது
0: பொதுவாவே ஆயுர்வேதத்துல மூணு பேர் மட்டும்தான் வந்து தூங்கலாம். ஒண்ணு குழந்தை, கர்ப்பிணி, மூணாவது வயதானவங்க. இவங்களை தாண்டி யாருக்குமே திவா சொப்னம்னு சொல்லுவோம், டே மார்னிங் ஸ்லீப்பே கிடையாது. உடம்பு வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறதுப்போ நம்ம மூச்சு மூலியமா, நம்ம வேர்வை மூலியமா, நம்ம கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருந்தாதான் உடம்பு நார்மலா இருக்கும். ஒன்ஸ் நம்ம பகல்ல தூங்குறப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த கழிவுகள்லாம் உடம்புல சேர்ந்து பல விதமான பிரச்சனைகளுக்கு காரணமா மாறிடுது. ஏதோ ஒரு நாள் தூங்கிட்டா தவறு கிடையாது, ஆனா இதே நீங்க மணிக்கணக்கா தூங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால், இன்கேஸ் பிபி, ஒபிசிட்டி, இல்ல உங்களுக்கு ஈவன் டயபெட்டிக் வர்றதுக்கு கூட காரணம் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு இன்னொரு வழியும் ஆயுர்வேதம் சொல்லி இருக்கு, உட்காந்து தூங்குனா ஏறாதுன்னு. இதுக்குதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப சூப்பரான ஒரு எண்ணம் கண்டுபிடிச்சாங்க, அதுதான் ஈசி சேர். உட்காந்து மீனிக்கு தூங்கணும்னா 10 நிமிஷத்துல எழுந்துருவோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடும், ரொம்ப நேரம் தூங்காத மாதிரி ஆயிடும். ஆனா படுத்து பெட்ல படுத்து தூங்கி மணிக்கணக்கா தூங்கணும்னா நிச்சயமாக நமக்கு இந்த வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டரான இந்த வியாதிகள் எல்லாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வரும். தயவு செஞ்சு பகல்ல தூங்காதீங்க, ராத்திரியில கண் முழிக்க கூடாது. ராத்திரின்றது வந்து உடம்பு வறட்சிக்கான நேரம். அப்ப நைட்டு தூங்காம, இப்ப நைட் எல்லாம் சொல்லுவாங்க 8 மணி நேரம் தானே தூங்கணும், நான் நைட்டு 12 மணிக்கு தூங்கி எதிரே காத்தால 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு, ஒரு யூஸ்மே இல்ல. நைட்டு 10 மணில இருந்து விடிய காலையில 4 மணி வரைக்கும் வாத நேரம், உடம்பு வறட்சி ஆகும். தூங்கிதான் நம்ம அதை சமப்படுத்தணும். ஆனா நீங்க தூங்காதனால வறட்சினால ஏற்படக்கூடிய தலைவலி, முடி கொட்டுறது, அல்சர் வர்றது, பெண்களுக்கு வெள்ளைப்படுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நைட்டு கண்ண முடிக்கிறதுனால மட்டும் வரும். இன்னொன்னு வேற கேட்டிருந்தீங்க மரத்து போறது. இப்போ யூஸ்வலா வாத காலம்னு சொல்லிட்டோம் இல்லையா, வாத காலத்துல என்ன ஆகும்னா நீங்க அசைக்காம படுத்திருக்கப்போ என்ன ஆயிடுதுன்னா நரம்புகள் சுருங்குது. அப்போ காலையில எந்திரிக்கிறப்போ இயற்கையாவே சில பேர் கை கால் மரமரப்பு இருக்கும், ஆனா வித்தின் ஃபியூ செகண்ட்ல நீங்க கையை கால அச்சோடனே போயிடும். ஆனா பல பேருக்கு தேய்மானங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நார்மலா எந்திரிச்சா ஒரு கால கீழே வச்சா எங்க வைக்கிறோன்னே தெரியாது, மெத்த மேல கை கால் வைக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் அவங்க நம்ம போகலன்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும்னு அர்த்தம்.
1: சரிங்க மேடம், ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க மேடம். இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக், ஹார்ட், சுகர், ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம்.

0: எலும்பு முறிவு, மூலம், பௌத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
1: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
0: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
1: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
0: JKR பாலி கிளினிக், கண்ணையா பிரேமா டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
1: செல் 9443935130.
0: JKR பாலி கிளினிக்.
2: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல கேட்டுட்டு இருக்கீங்க திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
0: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
0: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
1: VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
3: ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
2: நீங்களே இன்னைக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் வி கரீபா முபீன் அவர்கள் தான் இன்னைக்கு நேரலையில பங்கேற்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரில் இணைப்பில் வந்த வண்ணமே இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கேள்வியை கேட்போம். வணக்கங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், உங்க ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க. யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டங்க, ராஜேந்திரன் பேசுறேன்.
2: அரியலூர் மாவட்டத்திலேருந்து எங்க இருந்து?
4: என்ன
2: தடவுனா விடுபட்டுருமான்னு கேக்குறார் மேம்.
5: ஓகே ஓகே ஓகே, வேற ஏதாவது கம்ப்ளைன்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு?
2: நீங்க ரேடியோல கேட்டுக்கோங்க, டாக்டர் மேம் பதில் சொல்லுவாங்க. நன்றி ராஜேந்திரன் ஐயா, நன்றி. சொல்லுங்க மேம்.
5: இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட சுகர் தான் இதுக்கு முக்கியமான காரணம். சோ வருஷ கணக்கா நம்ம சுகர் இருக்கிறப்போ இப்போ நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம என்ன ஆகும்னா சில நேரத்துல நமக்கு கூடி குறைச்சிருந்துருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா இந்த இடுப்பெலும்பு தேய்மானமும் சுகரும் சேர்றப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கால் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கால் மரத்து போகும், அதையும் நம்ம கவனிக்காம விடுறப்போ எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாதத்தை பாத்தீங்கன்னா ஏதோ அடுப்புல வச்ச மாதிரி எரியுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம் தண்ணி இனி ஊத்துனா அப்போதைக்கு பெட்டரா இருக்கும். ஆனா இது பிரச்சனை உள்ள இருக்கு, இல்ல இதுல என்ன ஆகும்னா நரம்புல இருந்து ரத்த ஓட்டம் கரெக்டாக பாதத்துக்கு போய் சேரல. அவர் கரெக்டா சொன்னாரு பாதம்னு. இப்ப எப்படி வயல்ல தண்ணி அடைச்சோம்னா மெயினா கடைசி வயலுக்குதான் முதல் தண்ணி போகாதோ, கீழ இருக்கக்கூடிய பாத நரம்புகள், கேபிலரிஸ்னு சொல்லக்கூடிய சின்ன நரம்புகள், அங்கதான் நமக்கு சரியான ரத்த ஓட்டம் முதல் தடைபடுறது செய்யும். அப்ப தடைபடுறப்ப இவங்க என்ன பண்ணாலுமே என்ன ஆகும்னா ஒரு எரிச்சல் வந்து உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப மெத்த மேல கால் வைக்கிற மாதிரி உணர்வு, ஒரு ஆல்டர்டு சென்சேஷன் சொல்லுவோம், மாறுபட்ட ஒரு தொடு உணர்வு அவங்க ஃபீல் பண்றது செய்வாங்க. சோ இதுல என்ன ஆகுதுன்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். சுகர்ல வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை டயபெட்டிக் நியூரோபதி. சோ டயபெட்டிக்ல நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுது. இப்ப எல்லைகள் மட்டும் போடுற நிலைமை கிடையாது, இதுல உள்மருந்துகள் கொடுத்து நரம்புகளையும் சேர்த்து பலப்படுத்தினா தான் இதுக்கு

0: அதுக்கு தீர்வு கிடைக்கும். இது போல முன்னாடி பஞ்சகர்மால சொல்ற வஸ்தி சிகிச்சை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது செய்யும். அதனால இதுல வஸ்தி ட்ரீட்மெண்டோட சேர்த்து நீங்க வந்து என்ன போடுறது, ஒத்தடம் பண்றது, உள்ளுக்கு நரம்புகளை பலப்படுத்துற மாதிரி மெடிசன் சாப்பிடுறது, அதோட சேர்த்து நீங்க என்ன போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த எரிச்சல் குறையிறது செய்யும். அப்படி இல்லாம அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா, நீங்க நேரா நின்றுட்டு உங்க முன்பாதத்தையும் உங்க குதிங்காலையும் அப்பப்ப தூக்கி இறக்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்றது செஞ்சீங்கன்னா உங்க கெண்டைக்கால் தசைகள் நல்லா சுருங்கி விரிஞ்சு பாதத்தோட ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். இந்த மாதிரி ரொட்டீனா பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த நிலைமைக்கு போகாம இதை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: சரிங்க சரிங்க மேம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல இருக்கிறாங்க, அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
2: ஹலோ
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: இருவருக்கும் மதிய வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: என் பேர் ஜிவி இளங்கோ சார், பூம்புகார் மேலையூர்லேருந்து பேசுறேன் சார்.
1: பூம்புகார் மேலையூர்லேருந்து பேருங்க?
2: ஜிவி இளங்கோவன்.
1: ஜிவி இளங்கோவன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க ஐயா. டாக்டர் மேம் இருக்காங்க
2: சார். ஒரு 3 வருஷம் டூவீலர் ஆக்சிடென்ட்ல போன்லாம் இதாகி திரும்பி ஆப்ரேஷன் பண்ணி சரி ஆயிடுச்சு சார்.
1: போன் என்னாச்சு, உடஞ்சிருச்சா?
2: ஆமாம் சார், 3 இடத்துல திரும்பி இப்ப கால் கட்ட வரல இருந்து அந்த 4 வரலையும் அப்படியே மெது மெதுவும் இருக்கு சார். அந்த என்னன்னு சொல்ற, கால் எழுத்தினாலே கொஞ்சம் பஞ்சு மீறாடியே வேறு எதுவுமே எழுத்துனா ஒரு மாதிரியா இருக்கு சார்.
1: டாக்டர் மேம் எதுவும் உங்கள்ட்ட கேக்குறாங்க, அதை கேளுங்க.
0: உங்களுக்கு எந்தெந்த எலும்புல பிராக்சர் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா
2: மேடம்?
0: எந்தெந்த எலும்பு உடஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, எந்தெந்த எலும்புல பிராக்சர் ஆச்சு?
1: உங்களுடைய கேள்விக்கான விடை மேம் சொல்லுவாங்க, நேரே சொல்லுங்க மேம்.
0: இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப இடுப்பு எலும்பு ஜவ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகாம அடிபட்டதுனால அந்த நரம்பே கட் ஆயிடும். இப்ப அவங்க எலும்புகளை ஒட்டிருப்பாங்க, ஆனா அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஜவ்வுகளும் தசைகளும் பழைய மாதிரி போஷணம் கிடைக்காம அதுக்கான சப்ளை சர்க்குலேஷன் இல்லாதனால அவங்க கால் எப்பவுமே எப்படி உணர்வு இருக்கும்னா மெத்த மேல வைக்கிற மாதிரி, எங்க வைக்கிறாங்கன்னே சம்டைம் அவங்களுக்கு தெரியாது. தண்ணியில வைக்கிறோமா, மண்ணுல வைக்கிறோமா, ஒரு ஹார்டான சர்ஃபேஸ்ல வைக்கிறோமான்ற டிஃபரன்சியேஷனை அவங்களோட பாத நரம்புகள் கொடுக்காது. இதுக்குமே ஆயுர்வேதத்துல சில நரம்புகள் வந்து வீக்கா இருக்கிறதுக்குமே நம்ம முன்னாடி சொன்ன வஸ்தி சிகிச்சை தான் இதுக்கு வந்து முழுமையான சிகிச்சை. நம்ம வாதம் தான், இதை வந்து வாதமா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஆயுர்வேதத்துல. வாதத்தோட மூலஸ்தானம்ன்றது பெருங்குடல். சோ அங்க வந்து நம்ம எலும்புல வந்து எண்ணெய்கள் எல்லாம் போட்டு இந்த பஞ்சகர்மால வஸ்தின்றத கொடுக்கறப்போ என்ன ஆகும்னா, இந்த பாதத்துல கட்டான நரம்புகளை கூட ஓரளவுக்கு ஒருமிச்சு சேர்க்கறது செய்ய முடியும். இந்த உணர்வுகள் மாற்றத்தையும் கொண்டு வர்றது செய்ய முடியும். சோ அத வந்து நம்ம எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்றத பார்த்து இது கொஞ்சம் தொடர் சிகிச்சை வேணும். இது ஏதோ 1 நாள் 2 நாள் சரியாக விஷயங்கள் கிடையாது. ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசம் நம்ம மெடிசன் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, கண்டிப்பா இதுல வந்து ரிசல்ட் இருக்கிறது செய்ய முடியும்.
1: சரிங்க, தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல இருக்கிறாங்க, கேட்கலாம் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்ட்டு. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: மஞ்சுளா
1: கீழகாசாக்குடி காரைக்கால்ல இருந்து. டாக்டர் மேம் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா.
3: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம்மா. வணக்கம்மா.
3: ஒண்ணு, எனக்கு 51 வயசா இருக்கு மேடம். எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கு மேடம். 2 குழந்தைகள் எனக்கு பிறந்தது, அது ரெண்டுமே சிசேரியன் ஆபரேஷன் தான். அந்த ஆபரேஷன் பண்ணும்போது அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல மேடம், அதனால அந்த பேக் பெயின் அடிக்கடி வருது மேடம். அந்த பேக் பெயின் தாங்க முடியல. நான் மெடிசின்ஸ் எதுவும் எடுத்துக்கல. சுகர் பிரஷர் எல்லாமே நார்மல்ல தான் மேடம் இருக்கு.
0: தண்டுவடத்துல ஊசி போட்டு மறக்க வைக்கிறாங்க. அதன் மூலியமா தான் நம்ம நல்லா டெலிவரி ஈஸியா பண்ண முடியுது. இந்த தண்டுவட தசைகள்ல ஊசி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தசைகளை பலப்படுத்துறதுக்கான, ஆக்சுவலா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்கு பெண்களுக்கு. ஆயுர்வேதத்துல குழந்தை பிறக்கிறதுக்கும் குழந்தை மாசம் மாசம் மெயின்டைன் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அம்மாவை எப்படி பாத்துக்கணும் வரைக்கும் நம்ம ஆயுர்வேதத்துல உண்டு.

0: அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அதோடய அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க, அதோட எல்லா வீட்டு வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பலப்படுத்தாம வேலைகள் மட்டும் செய்யறப்போ தசைகள் ஈஸியா பலகீனமாயிடுது. அப்போ ஒரு வயசு வரைக்கும் அந்த குஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஜவ்வு நரம்பு தசையெல்லாம் நல்லா இருக்கிறவங்க மாதவிடாய் முடிகிறப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பு ரொம்ப சீக்கிரம் வீக் ஆயிடுது. அப்போ எலும்பு நரம்புகள் எல்லாம் பழையபடி இல்லாம இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு வந்து பலகீனமாகி ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட சேர்ந்து இப்ப கால எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது செய்யுது. வீட்டுல ஃபர்ஸ்ட் இவங்க குறைக்க வேண்டிய உணவுன்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பா புளி, புளிச்ச மாவு, இந்த புளி குழம்பு, வத்த குழம்பு. ஏன்னா இப்ப இருக்க ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜேர்னல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா அசிடிக் ஃபுட் சாப்பிடறதுனால எலும்போட அழுத்தி குறையுதுன்னு சொல்லி. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா புளிச்ச மாவை நம்ம வீட்டு அம்மாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் இந்த எலும்போட அடர்த்தி குறையறதுக்கு முக்கியமான காரணங்கள். சோ ஃபுட்ட சேஞ்ச் பண்றதை ஆரம்பிங்க. அதோட சேர்ந்து தண்ணியில அதிக நேரம் நிக்கிறது, அதே மாதிரி வெயிட் தூக்குறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதோட சேர்த்து நீங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ நிச்சயமாவே உங்க கால் வந்து பலப்படுத்தவும் முடியும், இனிமே தேயாம ஸ்ட்ராங் ஆக்கவும் செய்ய முடியும்.
1: சரிங்க டாக்டர், ஒரு உண்மையதான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு அரைச்சி வச்ச அந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜில் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற காரணம் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமா இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாமே ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா. நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலைய விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: நேரில் நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
1: செங்கல் சூளை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
11: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அவதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவரங்கம். இன்னைக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் வி கரிமா முபீன் அவர்கள் பங்கேற்கிற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம டாக்டர் மேம்கிட்ட பேசலாம். மேம், இணைப்பில் காத்திருக்கீங்களா? மேம், அதாவது பொதுவாக இப்போ வந்து சிசிரியன் சம்மந்தமாக அந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தை எடுத்துகிட்டு திடீர்னு நம்ம வந்து வேறு மாற்று அந்த மருத்துவ முறைக்கு மாறும் பொழுது ஏதாவது பாதிப்பு

0: ஏற்படுமா மேம், இல்லை அதுக்கு ஏதாவது காலக்கெடு இருக்குங்களா?
1: ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பான ரொம்ப சாதாரணமான மருத்துவம் தாங்க சார். நம்ம எப்படி வந்து ஒரு சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு முருங்கைக்காய் சாப்பிட்றோமோ அது மாதிரிதான். அதனால நீங்க ஆயுர்வேதத்தை கண்ணு மூடி குழந்தை கொடுத்தா கூட எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து ஒவ்வொரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பல ப்ராசஸிங் போய் பல சர்டிபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். முன்ன விட இப்போ நிறைய தரச்சான்றிதழ்கள் பல விதமா மாறிடுச்சு. எல்லாம் பண்ணி வர்றதுனால இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸோ இல்ல வந்து நீங்க அலோபதி எடுக்கிறப்போ ஆயுர்வேதம் எடுக்க கூடாதுன்றதெல்லாம் ஒரு ஃபேக் மாதிரிதான் நான் சொல்லணும். இப்போ ஆனா நாங்களே இப்போ நீங்க ஆயுர்வேதம் நான் இத்தனை வருஷத்துல என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஒரு சுகர் மெடிசன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபிட்ஸ் மெடிசன் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க அத்தியாவசிய தேவையான மருந்துக்கெல்லாம் நாங்க எப்பவுமே அவங்கள எடுக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்றதே இல்லை. ஏன்னா நிச்சயமா அவங்க எடுக்கணும். அவங்க இல்ல எனக்கு வந்து எனக்கு கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு சுகர்ல இருந்து நான் டயபெட்டிக்ல இருந்து நான் வந்து நம்ம ஆயுர்வேத வழியா வரணும்னா அப்ப கூட அவங்க மருந்துகளை படிப்படியா தான் நாங்க குறைக்க சொல்றோம். சோ அவங்க சுகர்ஸோட லெவலை நம்ம செக் பண்ணி தான் நம்ம குறைக்க சொல்லணும். யாரா இருந்தாலுமே இப்ப நேத்து வரைக்கும் ஒரு மருந்து எடுத்து நிறுத்தி உடனே இன்னைக்கு இது எடுக்கிறதுன்றது அது கரெக்டா வராது. ஏன்னா அதுக்கு அந்த உடம்பு அந்த நரம்புகளும் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறதுனால படிப்படியா குறைக்கிறது தான் நல்ல முறையா இருக்கும், ஒரு நிரந்தர தீர்வாகவும் இருக்கிறது செய்யும். கண்டிப்பா இன்கேஸ் அவங்களுக்கு அத்தியாவசியமான சில மருந்துகள் இருந்தா அந்த மருந்துகளோட தாராளமா நீங்க ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிடலாம். எந்த விதமான ஒரு பக்க விளைவுகள் ஏற்படாது, பயப்பட வேண்டாம்.
0: சரிங்க டாக்டர். அதே மாதிரி நேர்கள்ட்ட நம்ம கேட்குறது முன்னாடி லைனில் வர்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ என்னுடைய உடலுக்கு ஏற்ற ஆயுர்வேத சிகிச்சை முறையை நான் எப்படி அறிஞ்சிக்கிறது மேடம்?
1: ஸோ ஆயுர்வேதம்ன்றது மெயினாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒருத்தர் போல இன்னொருத்தர் கிடையாது. நம்மளோட கை விரல் ரேகை எப்படி ஒன்று போல கிடையாது, இங்கே யாருமே ஒன்று போல கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரோட இயல்பு தன்மை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாத பித்த கஃபம்ன்றது எல்லாருக்குமே மாறுபட்ட நிலையில தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பர்டிகுலரா வேணுமோ அது மருத்துவர் உங்களை செக் பண்ணி அன்னைக்கு உங்களுக்கு எதனால பிரச்சனை வந்ததோ அதோட காரணங்களை கரெக்டா தெரிஞ்சுதான் நீங்க சமநிலையில கொண்டு வர்றது செய்ய முடியும். சோ இது வந்து ஓன் பிராக்டிஸ். நீங்க சொன்ன மாதிரி நானே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப வருஷ கணக்கா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கே சிரமம் தான் சொல்றேன். அதனால நம்ம ஒரு ஏதோ யூடியூப்ல பாக்குறோம், இதை பிராக்டிஸ் பண்ற, இதை எனக்கு ட்ரை பண்ணனா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு என்னோட அட்வைஸா இருக்கும். ஏன்னா உங்க உடல் கூறுகளை பல வாட்டி நாங்க செக் பண்ணி நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றீங்கன்னு மொத்தத்தையும் கேட்டாதான் எதனால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ ஒரு இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ற டாக்டருக்கே இவ்வளவு டைம் ஆறப்போ நான் இதை எடுத்துக்குவா அதை எடுத்துக்குவான்னு கேக்குறது கண்டிப்பா சரியா வராது. நீங்க தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து ஒரு கொரோனா டைம்ல எல்லாரும் கப்பச்சூர குடிநீர் குடிச்சாங்க. ஆக்சுவலி நான் அட்வைஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஒருத்தருக்கு சளி வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நிலையில நம்ம வந்து ஒரு மருந்து கொடுக்கணும், தண்ணி மாதிரி இருக்க நிலையில வேற மருந்து கொடுக்கணும், எல்லாரும் ஒரே மருந்து சாப்பிட்டா அதுவே வயிறு புண்ணாக்கிடும். கண்டிப்பாக அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கு இப்ப என்ன தேவை, எதனால வியாதி வந்தது, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா தான் அது மருந்தா வேலை செய்யும். பல விதமான தானாக போய் மருந்து எடுத்துக்கிறோம், அதுவும் சில பேர் வந்து பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம இந்த மருந்து நல்லா இருக்குன்னு அவங்களே வருஷக்கணக்கா வாங்கி சாப்பிடுறது, இது எதுவுமே கரெக்டான எத்திக்ஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த அளவுல வேணுமோ ஒரே மருந்து தொடர்ந்து எடுக்கவும் கூடாது. உடம்புக்கு சாத்தியம்னு சொல்ல உடம்பு பழகிடும். ஒரு 3 மாசம் ஒரு மருந்து எடுத்தாலே நாங்க கண்டிப்பா ஒரு சின்ன பிரேக் கொடுத்து வேற மருந்துகளை மாத்தி அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து கொடுப்போம். அப்பதான் அந்த மருந்தா வேலை செய்யும். அது மாதிரி கரெக்டா நீங்க உங்களோட நாங்க சொல்லக்கூடிய தினசரியான்னு சொல்லுவோம், உங்க அன்றாட வேலைகளை எப்படி எல்லாம் பண்ணா நீங்க ஹெல்தியா மாத்திக்கலாம், உங்க உணவுல என்னென்ன மாற்றம் பண்ணும், உங்க வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றம் பண்ணும், இதோட நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா சரியானதுக்கு அப்புறம் மருந்தை நிறுத்திட்டு உங்களோட வாழ்க்கை முறையை மட்டும் சரி பண்ணாலே நீங்க நார்மல் ஆயிடலாம். அதனால கரெக்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை கண்டிப்பா தெளிவா, ஏன்னா சில பேர் வந்து இப்ப தலைவலிக்கு நம்ம 1/2 மணி நேரம் கேள்வி கேட்டாலே கோபம் ஆயிடுவாங்க. ஆனா அத காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே செய்ய முடியும்.
0: சரிங்க டாக்டர், நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கு, நம்ம ஒரு நேயரை சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், உங்க ரேடியோ வால்யூமை குறைச்சிக்கோங்க, எங்க காதுல ஹெட்போன்ல ஜிவ்வங்குது. யார் பேசுறீங்க? இணைப்பு கிடைச்சிருச்சு நேயரே உங்களுக்கு? ஹலோ. சரி, அவருடைய கொஸ்டின்ஸ் கேட்கல, என்ன கேட்கலாம் லைனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறார் போல இருக்கு. உங்கள்ட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் மேம். இந்த மனச்சோர்வு அப்புறம் அந்த பதற்றத்தை, அந்த மனச்சோர்வு தொடர்பான பதற்றத்தை தளர்த்துறதுல ஆயுர்வேதம் உதவுமா டாக்டர்?
1: நிச்சயமா ஆயுர்வேதத்துல மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இழுத்தனாலே உடம்பும் மனசும் சேர்ந்தாதான் நம்ம ஆரோக்கியம்னே சொல்லப்படுறோம். சோ இதுல வந்து சீரான சாப்பாடு, மனநிலை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: முக்கியம். மனநிலை நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியத்தையுமே நல்ல உறக்கம். சோ நைட்டு தூங்குறது வந்து எந்த விதமான யோசனைகளும் இல்லாம கை கால் முகம் கழுவிட்டு சாப்பாடு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு படுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த மாதிரி தூங்குறப்போதான் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு டெய்லி டெய்லி பாடியில ஏற்படக்கூடிய அந்த சோர்வை எல்லாமே உடம்பு போக்குனாலே முக்காவாசி மனநிலையில எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்போம். சில பேருக்கு இது மட்டும் பத்தாது, நமக்கு சைடுல சப்போர்ட் தேவைப்படும். அப்ப ஆயுர்வேதத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. சோ அதுல எல்லாமே நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கும் இருக்கு. இந்த பஞ்சகர்மால சிரோதாரான்னு சொல்லுவோம். சோ ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட். சில பேர் ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கமே வராதும்பாங்க. என்ன பண்ணாலும் அவங்க போனோ சிஸ்டம்லயே உட்காந்து உட்காந்து அவங்க தூக்கம்ன்றதே மறந்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தாரா பண்றப்போ நல்லாவே ரிலாக்ஸ் ஆகி தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அதனால இதுல பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் மனசு நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணும்னா சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல தூங்கணும். நம்ம எவ்வளவு கவலைப்பட்டாலும் பிரச்சனைகள் நம்மளை விட்டு ஓடாது. நம்ம தைரியமா இருந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றது செய்யணும். அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் அன்னன்னைக்கு விஷயங்களை மட்டும் யோசிங்க, 10 வருஷத்துக்கு சேர்த்து யோசிக்காதீங்க.
1: நம்மளுடைய மனநிலை அப்படிதானே, அது எவ்வளவுதான் மருத்துவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட மனநலம் சம்பந்தமாக மனம் சம்பந்தமாக பல விதமான யோசனைகள் சொன்னாலும் கூட நம்ம மனம் வந்து அதை இயல்பா நம்ம எப்படி வளர்ந்தோமோ அது மாதிரி தான் ஆயிடுச்சு.
0: அப்படிதான் சார், எப்பவுமே நம்ம நல்ல விஷயங்கள் சொல்றதை விட ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னு சொன்னா அதுதான் கேட்போம்னு சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா.
0: அப்போ சிம்பிள் அட்வைஸ் என்னன்னா உங்களோட வியாதிகளுக்கு நீங்க டாக்டர் ஆகாதீங்க, பெட்டர் ஒரு டாக்டரே கேளுங்க.
1: ஆமா.
0: ஏன்னா நீங்க யூடியூப்ல 100 விஷயங்கள் பார்த்து இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்றத உங்க மனசை நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. சம்டைம் உங்களுக்கு பெரிய வியாதி இல்லாம சின்ன வியாதியா கூட இருக்கலாம். நீங்க செல்ஃப் ரிசர்ச் பண்றதை நிறுத்தினாலே போதும் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன்.
1: சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் அவ்வப்போ கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்பவே சிறப்பாக பதில் சொன்னீங்க டாக்டர். நன்றி. காரைக்கால் பண்பலையின் சார்பில்
0: நன்றி.
1: நன்றி நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர் வி கரிமா முபீன் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியை கேட்டீங்க. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றியும் வணக்கங்களும் நேயர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தேவனபுத்தூர் ஆர்ஜே MM கலியபெருமாள். நன்றி நேயர்களே. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55 30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி

புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 6 சென்டிமீட்டர், சிவலோகம் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சித்தாறு 1, நாலுமுக்கு, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்த ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி

0: திருநெல்வேலி மாவட்டம் மூத்த ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், தேனி மாவட்டம் பெரியகுளம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, கோமுகி அணை, அவலாஞ்சி, எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் களியால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், பெருஞ்சாணி அணை, திருப்பரப்பு, திண்டுக்கல், அடையாமடை, கள்ளக்குறிச்சி, புத்தனணை, சிட்டம்பட்டி, பார்வோட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சாத்தியார், கலைநல்லூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், சிவகங்கை, வீரகவூர், மேல்பவானி, பிளவக்கல் பெரியாறு அணை, தூத்துக்குடி தலைவாசல், தூத்துக்குடி ரயில்வே சந்திப்பு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கிழக்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 மற்றும் 7.6 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதிகள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை உள்ள அடுத்துள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திண்டுக்கல், தேனி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: காற்றோடு வரும் இனிய கானம் நெஞ்சோடு சேரும் இனிய ராகம். காரைக்கால் பண்பலை, நேரம் 3 மணி.

0: இனி கேட்காம் நேர்களே, மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: DME, Triple E, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
7: வாருங்கள், வரவேற்கிறது
8: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
14: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
15: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
14: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
15: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில், ஆதிரங்கம்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நீங்களாக விரும்பி சாப்பிடுவது சைவ உணவா இல்லை அசைவ உணவா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போஸ்டர் போட்டிருந்தோம். அந்த ஃபேஸ்புக் போஸ்டருக்கு நேர்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸை படிச்சிடலாம். திருப்பூண்டி சுந்தரி சொல்லியிருக்காங்க, எனக்கு சைவம்தான் ரொம்ப பிடிக்கும், அசைவத்தில் அவ்வளோவா விருப்பம் இல்லைன்னு. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, நான் விரும்பி உண்ணும் உணவு கண்டிப்பாக சைவ உணவு மட்டும்தாங்க, அசைவ உணவு அவ்வப்போது சாப்பிடுவேன்ட்ருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி சாப்பிடுவது சைவந்தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, நான் எப்போதும் சைவந்தாங்க, அசைவம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீராமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி சாப்பிடுவது சைவந்தான், எல்லாருக்கும் சைவந்தான் பிடிக்கும் போல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு மீண்டும் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி.

பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாரப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 20:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

நேர்களை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜி நெய், மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: RKG நெய். ACLED TV, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருந்த போஸ்டருக்கு எல்லோரும் ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க பண்ணியிருந்த கமெண்ட்ஸும் இப்போ படிச்சிடலாம். பெருஞ்சேரி ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்களா, எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை இரண்டு நாள் மட்டும்தாங்க செய்வோம், மற்ற நாட்களில் அசைவம்னு சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் என்ன சொல்லியிருக்காங்களா, நான் சாப்பிடும் உணவு வாரம் ஆறு நாட்கள் சைவ உணவு தாங்க, ஒரு நாள் மட்டும்தான் அசைவ உணவு எடுப்பாங்க. வாரியக்காவு சங்கர் என்ன சொல்லியிருக்காங்களா, நான் பெரும்பாலும் சாப்பிடுவது சைவ சாப்பாடு தான், என்றைக்கோ ஒரு நாள் அசைவம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதம் கிடைச்சா போதும் சாப்பிடுவேன் ஆனால் வெஜிடேரியன் அப்படின்னு இருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து கணேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இரண்டு உணவே பிடிக்குங்க அப்படின்னு இருக்காங்க. குன்னூர் வீரகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த சாப்பாடு கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதாங்க, இது சைவம் அசைவம் ஒன்றும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு எல்லோருடைய கமெண்ட்ஸை திரும்ப படிச்சிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஃப்ரீ ஃப்ரீ
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை

0: நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நம்ம நிகழ்ச்சியில் போட்ட போஸ்டருக்கு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சிடலாம். இப்போது ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவ சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சாம்பார் சாதத்தில் அதுவும் எனக்கு சாம்பார் சாதம் தான் ரொம்ப பிடிக்குன்னு இருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அசைவ உணவு தான் ரொம்ப பிடிக்கும், அதில் குறிப்பாக சிக்கன் பிரியாணி, மீன் வறுவல் மாதிரி உணவுகள்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசைவம் தான் ரொம்ப பிடிக்கும்னு இருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எளிமையான செரிமானத்துக்கும் குடல் ஆரோக்கியத்திற்குமே இதய பாதுகாப்பிற்கும் ஏற்ற சைவ உணவுகள் தான் நான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வடவேற்குடி வசந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி சாப்பிடுவது சைவ உணவு தாங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் அஹமித் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகம் விரும்பி சாப்பிடுவது சைவ உணவு தான் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க தான், எனக்கு சைவம் தான் ரொம்ப பிடிக்கும், அசைவத்தில் அவ்வளோவா விருப்பம் இல்லைன்னு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு எல்லாருடைய கமெண்ட்ஸும் திரும்ப படிச்சிடலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
2: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
1: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாரிகை வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: 81 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
0: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 500

நம்ம போட்டிருக்க எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டரில் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லோரோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம். பவன்நாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சைவம் தாங்க ரொம்ப பிடிக்குன்ட்ருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி மட்டும் இல்லை, விரும்பாவிட்டாலும் நான் சாப்பிடுவது சுத்த சைவம் தான் அப்படின்னு இருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவ உணவு தான் அதிக விரும்பி சாப்பிடுவேன்ட்ருக்காங்க. தில்லை சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம் தான் சாப்பிடுவேன்ட்ருக்காங்க. கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம் 50 அசைவம் 50 இது என்னங்கிறது. அண்ணப்பம்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவ உணவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்ருக்காங்க. கூடலூர் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடற்கரை கிராமத்தில் இருக்கிற எப்படிங்க சைவம் சாப்பிட முடியும், நமக்கு அசைவம் தாங்க எப்போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. மீன் குழம்பு இல்லைன்னா அவர் சாப்பாடே சாப்பிட மாட்டாரா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் எல்லாருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம்.

0: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
5: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
7: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பாமாயின் BVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ். பூமக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடையிலையும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சவதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
10: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
11: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருந்த போஸ்டருக்கு நேர்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கமெண்ட்ஸ் இப்போ படிச்சிடலாம். பஞ்சநதிக்குளம் கார்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 95% சைவங்க, 5% தான் அசைவம்ன்றிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி சாப்பிடுவது சைவத்தில் தான். ரசம் வைத்து பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு வைத்தும் துவையல் மிகவும் அருமையாக இருக்கும். நமக்கு சமையல் குறிப்புமே சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா இது, இதுதான் வேணுங்கிறது இல்லைங்க, எல்லா சாப்பாடுமே சாப்பிடுவாங்க போல இருக்கு. நீடாமங்கலம் மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரும்பி சாப்பிடுவது அசைவ உணவே, ஏனென்றால் அசைவ உணவு என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவது, ஆனால் அது விரும்பி சாப்பிட முடியாதுன்னு இருக்காங்க. அம்பலவாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சைவம் தான் சாப்பிடுவேன் இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு எல்லாருடைய கமெண்ட்ஸ் திரும்ப படிச்சிடலாம்.

0: for free.
1: Mallika Furniture Electronics Mobiles.
2: நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆண்டி மேடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம் அசைவம் இரண்டுமே பிடிக்கும்ன்றிருக்காங்க. கூரைநாடு கும்பு மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி சாப்பிடுவது அசைவ உணவு தாங்க, ஆனால் தற்போது சைவ உணவே பிடிக்கிறது, காரணம் தெரியலன்ட்டுருக்காங்க. அள்ளிநகரம் மகாதேவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சைவ உணவு தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. பேரளம் செந்தில்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போதும் சாப்பிடுவது சைவ சாப்பாடு மட்டும்தான், சைவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்ருக்காங்க. வேற அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அசைவம் தான் அப்படின்ட்டுருக்காங்க. வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம்தான் சைவத்தில் சாம்பார் சாதத்தோட கீரை வகைகள் சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்ருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினார்
3: டபுள் டோர் வார்டு.

அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அசைவம் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம்தான், சைவத்தில் சாம்பார் சாதத்தோட கீரை வகைகள் சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்குமா. காரைக்கால் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவம் அசைவம் இரண்டுமே அவங்களுக்கு பிடிக்குமா, அதுலேயும் ரொம்ப மீன் குழம்பு பிடிக்குமா. பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% சைவம் 50% அசைவம்னு இருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி சாப்பிடுவது சைவ உணவு தான் இருக்காங்க.

0: நேர்களை இதுவரை கேட்டது காயற்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களே, நம்ம போட்ட எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டருக்கு எல்லாரும் அவங்களோட கமெண்ட்ஸை பதிவு செஞ்சுருந்தாங்க. நேர்களே, காரைக்கால் பண்பை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தளங்கள் பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நிறைவு பெற்றது இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சி. நேரம் 4 மணி.

நேயர்கள் கேட்க இருப்பது தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் திருவாரூர் பனகல் சாலையில்
2: மல்லிகா தின விழா
0: நாள் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள்.
2: ரூபாய் 30,000 மேல்
0: பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்
2: செல்போன் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் பனகல் சாலை திருவாரூர்.
2: மனம் சொல்லுமே மல்லிகா.
0: மல்லிகா தின விழா
3: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
5: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
6: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
7: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
6: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
7: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
7: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
8: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: இன்றைய தேனி நேர் நிகழ்ச்சியில இணையும் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூந்தோட்டம் சதலபதி மேலத்தரு மகேந்திரன் மேடம்.
0: சரிங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு மாயி படத்துல இருந்து நிலவே வானிலவே,
0: இதோ நீங்க கேட்ட பாடல்.

0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
1: வல்லரசு படத்துல இருந்து அருப்புக்கோட்டை அக்கா பொண்ணு அந்த பாடல் சொல்லுங்க மேடம்.
0: இதோ நீங்க கேட்ட பாடல்.

0: மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் தேனின் நேரம்.
1: தியா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
11: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
12: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
11: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
12: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
11: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
13: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
14: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
13: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
14: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
15: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கல்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சோல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேர்களை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், RKG நெய், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: RKG நெய். ACLED TV, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: திருச்சி.
7: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகை, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: அதிரடி தள்ளுபடி.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடி ஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: நான் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பள்ளி ரவிச்சந்திரன் பேசுறேன் மேடம்.
6: சரிங்க சார், உங்களுக்கான பாடல்?
7: எனக்கு வந்து தூவல் நின்று போச்சு என்ற படத்துலேருந்து தங்கை தங்கிலையும் இன்னும் பயங்கள அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
6: சரிங்க சார், இது உங்களுக்கான பாடல்.
7: நன்றி மேடம்.

0: மாலை வணக்கம். மகிழ்ச்சியான மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: பின்னூர் சதா கௌதமன்.
1: சரிங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எங்கள் ஒரு காவல் கண் படத்துல இருந்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி படம்.
1: சரிங்க சார், இதோ நீங்க கேட்ட பாடல்.
0: நன்றி மேடம், நன்றி.

0: டெக்னிக் கல்லூரி
1: டிஎம்இ ட்ரிபிள் இசிஇ கம்ப்யூட்டர் சிவில் டிஎம்எல்டி அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.

0: மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய தேனி நேரம் கேட்டு இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில். இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வலைத்தள பக்கங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 4:30. நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். நேரோட இணைப்பு சரியாக இல்லை போல இருக்குது.

வணக்கம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் உங்க வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்களேன். வணக்கம். நேரோட வால்யூம் கம்மியா இருக்கிறதுனால அவங்க பேசுறது என்னன்னு புரியல.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
2: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
1: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
3: திருவாரூரில் மல்லிகா தின விழா
4: நாள் April 25-26, 2 நாட்கள்.
3: ₹30,000 மேல் பொருட்கள் வாங்கினார்
4: தங்க நாணயம் இலவசம்.
3: மல்லிகா பர்னிச்சர், பனகல் சாலை, திருவாரூர்.
5: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார்.
6: அரியலூர் மாவட்டம் திருப்பலூர் தெற்கு தாழம்பேட்டை.
5: சரிங்க சார், உங்களுக்கு எந்த பாடல் வேணும்?
6: அன்னைக்கிளி பாடத்துல இருந்து அன்னைக்கிளி உனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாலும் மேடம்.
5: ஆமா,
6: அந்த பாட்டு கொஞ்சம் நேயவிருப்பா எல்லாருக்கும்.
5: சரிங்க சார், போட்டுடலாம். நன்றி.
6: அதை கொஞ்சம் போடுங்க மேடம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: அகலந்தன்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு எந்த படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்?
1: கும்பகார தங்கையா படத்துலேருந்து தென்றல் காற்று என்ற பார்த்துக்கிறோம் மேடம்.
0: சரிங்கம்மா,
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தேனி நிகழ்ச்சியில அடுத்ததாக இணையும் நேயர், வணக்கம்.
4: இனிய பொன்மாலை வணக்கம்மா.
3: மாலை வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: பொன்மாலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். படம் சின்னவர், அந்தியில வாணன், இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்கும் கொடுங்கம்மா.
3: சரிங்க சார், நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: தேனி நிகழ்ச்சியில அடுத்ததாக இணையும் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன்.

நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வணக்கம் நேயர்களே, இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3, நேரம் 5 மணி. இந்நேயர்கள் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

வந்தனமடி வந்தோனோ வந்த ஜனம் எல்லாம் குந்தோனோன்னு பாடுவாங்க. அது இயல்பா இருக்கும். அந்த மாதிரி நாடகத்துல என்ன பண்ணுவாங்க, வந்தேனே வந்தேனே அப்படின்னு பாடுவாங்க. அதை சினிமாவில கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த என்ன இனிமையா கொடுத்துருக்காங்க தெரியுமா அந்த பாடல. தங்கச்சரிகை சேலை எங்கும் பழ பழக்க.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வளம் வரக்கூடிய பாட்டுக்கெண்ண போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்கள்.
2: ஆரூர் சகோதரி, திரைப்படத்துல இயல் இசை நாடகம் மூணையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல வசனம் அருமையா இருக்கும் திரைப்படத்துல, நல்ல பாடல்கள் இருக்கும், நல்ல பேச்சு. ஒவ்வொருவரும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தனித்துவமா இருக்கணும். நடிகர்கள் எல்லாம் வந்து சொந்த குரல்ல பாடுவாங்க, அது ஒரு காலம். அப்படி இருக்கிற போது பிறகு கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள்னு உருவானுச்சு. அந்த பாடல்களை அவங்க பாடும்போது பாத்தீங்கன்னா

அண்ண, பழைய பாடல்கள் காலத்துல அந்த கால நடிகர்கள் அதிகம் எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னா நாடகத்திலிருந்து வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல கூட இந்த நாடக கலை மட்டும் இல்ல, சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய கிராமிய கலைகள், அது கரகம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இதெல்லாம் கூட இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதை கொண்டு வந்து திரைப்படத்துல வச்சா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கரகாட்டம்னா சாமி பாட்டு மட்டும் இருக்கும். இன்னைக்கு ஒரு காதல் பாட்டை கூட கரகத்துல கொண்டு வந்து வச்சு மிகப்பெரிய பெருமையை புகழ் வந்தது இன்னைக்கு புதுப்பாட்டுல. அழகா கொண்டு வந்து போட்டான் மாங்கு.

0: சொந்த கதைதான்.
1: சகோதரி, நம்ம வீட்டுல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. அதுல பசு. இன்னும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களையும் நம்ம வளர்க்கறோம்ல, அது மீது நமக்கு ஒரு தனிப்பட்ட பாசமும் அன்பும் எப்போதும் இருக்கும். இயற்கையில நம்ம முன்னோர்கள் எல்லாம் பசுவை தெய்வமாக கும்பிட்டு இருக்காங்க. அது ஏதோ நமக்கு பலன் தருகிறது என்பதற்காக அல்ல, நம்ம வீட்டுல இருக்க புள்ள மாதிரி நம்ம பிள்ளைங்களே அது மீது அவ்வளவு பாசமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பசுவினத்தை மாட்ட நாம தெய்வமா மதித்ததை எங்க பாட்டுல என்ன அழகா கொடுத்தோம் தெரியுமா? சத்

0: கசுவென்று சொல்வார்கள் கண்ணே. குங்கும கலையோடு குலங்காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே.
1: அண்ணே, வீட்டில் உள்ள வளர்ப்பு உயிரினங்கள்ல பசுவை தான் அதிகம் கொண்டாடுவோம் நம்ம. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க பாடின இந்த முதல் நாலு வரியில பார்த்தா இதுதான் பசு அப்படின்னு தெரியாது, அதுக்கு பிறகு போகணும். ஆனா எங்களுடைய பாட்டுல அழகா சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு மனிதனை பார்த்து ஏண்டா மரம் மாதிரி நிக்கிறோம்போம், ஆனா அந்த மரத்தோட பெருமை தெரிஞ்சா சொல்ல மாட்டோம். அது நின்னா நிழல் கொடுக்கும், விழுந்தா விறகாகும், எரிஞ்சா கரியாகும், புதஞ்சா வைரமாகும், அது மரம். அதே மாதிரி பசு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கலாம், மாடு அது இருக்கக்குள்ள பாலை கொடுக்கும், செத்த பிறகு தோலை கொடுக்கும், அதுதான் ஏன் உயர்ந்தது. எத்தனையோ தாய் இல்லாத குழந்தைக்கு கூட தாயா இருந்து வளர்த்த ஒரு உயிரினா பசு. அது உங்க பாட்டுல மட்டும் இல்ல, எங்க பாட்டுலயும் அழகா சொன்னான்.

0: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரியே, கஜா புயல் வந்தது. மனிதனுடைய மனங்களையெல்லாம் அப்படியே கண்ணீர்ல மிதக்க வச்சிருச்சு. வீட்டுல இருக்கிற மரமெல்லாம், அந்த இளநீர் எல்லாம் அது கண்ணீர் விட்டது மாதிரி, மரமே கண்ணீர் விட்டது மாதிரி நம்ம எல்லாம் வீட்டுல உள்ள பிள்ளைகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அந்த சோகத்தை அது கொடுத்தாலும், சில நேரங்கள்ல நாம அடுத்த நிலைக்கு போகணும். எல்லாம் ஒரு நேரம் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. எல்லாம் வரும், துன்பம் வரும், அதுவும் கடந்து போகும். அதை எங்க பழைய பாடல்கள்ல தான் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. போனால் போகட்டும் போடா,
2: இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்.

0: செலவாகும்.
1: அண்ணே, ஒரு மனிதன் தப்பு செஞ்சா சொல்லுவோம், களி முத்தி போச்சும்போம். ஒவ்வொரு யுகமா மாறக்குள்ள கலியுகத்துல எல்லாமே தலைக்கலா மாறும்பாங்க. இயற்கைய மதிச்சு இயற்கைய போற்றின காலம் ஒண்ணு. ஆனா நம்ம இன்னைக்கு இயற்கைக்கு மாறா எல்லாத்தையுமே தப்பு தப்பா வாழ்க்கை நடத்துறோம். பூமினா இததான் கிரகிச்சுக்கணும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா அதை தாண்டி போய் நம்ம பாத்தீங்கன்னாக்கா பூமியிலே போய் மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம். அதெல்லாம் என்ன செய்ய தெரியுமா, ஒரு எதுக்குமே ஒரு எல்லை உண்டு. பூமியை கூட பெண்ணா சொல்லுவோம், தாயா சொல்லுவோம், எல்லைக்கும் ஒரு அளவு உண்டு. அந்த எல்லையை கடக்கும் பொழுது அது மனிதன் இல்ல எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா அழிச்சிடுங்கிறத கஜா புயல் சொன்னிச்சு. அதனாலதான் மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய இயல்புக்கு மாறா நடக்க கூடாது. அதை அழகு கொண்டு வந்து எங்களுடைய பாட்டுல போட்டான், ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவே மனிதா.

சகோதரி, மனிதன் தெய்வத்தை மறக்கின்ற போது ஏற்படக்கூடிய அழகான சிந்தனைகளை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்றைக்கு இயற்கையை நாம் அழிக்கிறதுனுடைய சூழ்நிலையை சொல்லி சொன்னீங்க. ஆனால் தெய்வத்தை எங்க வைக்கணுமோ அங்க மனுஷன் வைக்கல. இந்த உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய கவிஞர்கள் அழகா சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. அதை என்னுடைய கவிஞன் என்னுடைய பழைய பாட்டுல என்ன தெளிவா சொல்லியிருக்கான் தெரியுமா? உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை.

அண்ணே, இறைவன் உலகத்துல படைச்ச அத்தனை உயிர்கள்ல இறைவன் வாழ்றான். ஆனா நம்ம ரொம்ப எளிமையா சொல்லுவோம் வாழ்க்கைய, இறைவன் படைச்சான்னாக்கா அவன் பாத்துக்குவான். நம்ம எல்லாத்தையும் நினைச்சு கலங்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. இறைவன் நம்மள சொல்லும் போது சொல்லுவான், மரம் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அவன் இருக்கிறப்ப நீ ஏன்டா நம்பிக்கை எடுக்கிற? நீ உன்னோட வழியில போயிட்டே இரு. அது தர்மமான சத்தியமான வழியில இருந்துச்சுனா

0: நேர்களை பாட்டுக்கென போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத், ஆரு ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 5:15.
2: வீரப்பெருமகன் சாவர்க்கர். சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள்.
3: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம்தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்க்கர் என்ற விநாயக சாவர்க்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 May 28 அன்று பிறந்தவர் வீர சாவர்க்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்க்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்க்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்க்கருக்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்க்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்க்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்க்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சி அடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்க்கர் புனேவில் உள்ள

ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்ற போது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது. 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார். கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை. தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்கர் BA தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக் கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபினவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபினவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்கர் இருந்த 4 காலம் முழுவதும் இரவும் பகலும் அபினவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 நடந்த இந்திய விடுதலை போரின் 50வது நிறைவு விழாவை 1907 சாவர்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்கர் தேசத் தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிட்டார்.

வில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 வயதான தம்பி நாராயண சாவர்கர் மின்டோ பிரபு மீது எறியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியென தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்கு சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகச செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்து போ என்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். இந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்த பின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்கர் நாம்
வலிமையுடையவர்களாக

0: இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்க்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்க்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம், இன்றோ 1000 பிரிவினை வாதம். எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையன் சொல்வோம் வீர சாவர்க்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்க்கரை வணங்குவோம்.
1: வீரப்பெருமகன் சாவர்க்கர். சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இதமான வேலை இசைமீட்டும் மாலை.

0: அந்த வேளையில் இறை தேடலில் இசையால் பக்தி ஒளியால் ஏற்ற வருகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வசந்தோன் கோவின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருச்சி சாரதாஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொது தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
11: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
9: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
11: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி

0: இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
2: மன்னார்குடி
3: விளக்கேற்றும் வழியில் பக்தி ஒளியில் முதலில் ஏற்று வருவது எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய ஆதாரமே என தொடங்கும் பாடல்.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
4: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
8: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
9: तुम रिपोर्ट्स लाई हो ना?
10: नहीं, मुझे लगा तुम लाए हो.
11: चिक, चिक, चिक, चिक.
9: तुम हो ही भुलक्कड़.
10: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
8: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
10: आभा?
8: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
12: இதமான வேளையில் பக்தி ஒளியில் அடுத்ததாக வரவிருப்பது சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய அழகெல்லாம் முருகனே.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்த் & கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
7: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
14: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
13: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
14: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
15: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து ஒளிரவிருப்பது மின்மினியின் குரல் கர்த்தாவை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்தன்கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
8: இம்பார்ட்டன்ட்.
9: வாங்க.
10: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்தன்கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: DME, Triple E, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இதமான வேலை இசைமேட்டும் மாலை. பக்தி ஒளியில் அடுத்து மிளிரவிருப்பது விளக்கேற்றும் வேளையில் நாகூர் இஎம் ஹனிஃபாவின் குரல்.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என

0: ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி
6: வசந்தன் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: சரி சரி.
1: இனி நேர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: of the artificial intelligence curriculum to better equip learners for emerging technological trends. The discussions during the meeting focused on strengthening industry-academia collaboration and aligning AI education with future technological requirements. Railway Minister Ashwini Vaishnaw has said that Kazipet Rail Manufacturing Unit in Telangana will manufacture 200 intercity trains in the next 5 years. These trains will be deployed throughout the country for short-distance travel. Mr. Vaishnaw, along with Minister of State for Railways, Ravneet Singh Bittu, and senior officials today reviewed the plans to operationalize the Kazipet Rail Manufacturing Unit. These trains will typically run for about 300 kilometers, and each trip will have many stops so that the citizens can commute between towns and cities. These trains will give the people a new affordable option for intercity travel. Defence Secretary Rajesh Kumar Singh today co-chaired the 16th Defence Policy Dialogue with Defence Secretary of Singapore, Mr. Joseph Leong, in Singapore. In a social media post, the Ministry of Defence said the dialogue reaffirmed the robust bilateral defence partnership between India and Singapore. During the meeting, wide-ranging discussions were also held on key areas of defence cooperation, security collaboration, and avenues to further strengthen the strategic relationship between the two nations. Prime Minister Narendra Modi has congratulated Janez Janša on being elected as the Prime Minister of Slovenia. In a social media post, Mr. Modi said that he is looking forward to working closely with the Slovenian Prime Minister to further strengthen bilateral ties for shared prosperity and mutual benefit of the people of both countries. In badminton, India enjoyed an impressive day at the Singapore Open today with Lakshya Sen, PV Sindhu, the men's doubles pair of Chirag Shetty and Sattvic Sairaj Ranki Reddy, and the mixed doubles duo of Dhruv Kapila, Tanisha Krasto, all advancing to the quarterfinals. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின் தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவர் இன்று சிக்கிம் மாநில காவல்துறைக்கு சிறப்பு வண்ணத்தை வழங்கி பேசினார். இது சிறப்பான சேவை, அசைக்க முடியாத கௌரவம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும் வடகிழக்கிலிருந்து 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்கிறது. மேலும் காவல்துறை மக்களிடம், குறிப்பாக பெண்கள், ஏழைகள் மற்றும் குழந்தைகளிடம் அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை சமாளிக்க காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சிக்கிம் மாநில காவல்துறை அனைத்து நவீன வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த சவால்களை சமாளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை பராமரிப்பதிலும் பேரிடர்களை தணிப்பதிலும் சிக்கிம் காவல்துறையின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள திரையில் மதிப்பிடும் முறையானது அதிக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முற்போக்கான கருவி என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுக்கான ஓஎஸ்எம் அமைப்பில் உள்ள முரண்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டு இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்த கவலைகளுக்கு பதிலளித்து பேசினார். நடைபெற்று வரும் மறு மதிப்பீட்டு செயல்பாட்டின் போது அனைத்து குறைபாடுகளும் சரி செய்யப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களும் உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களும் ஓஎஸ்எம் அமைப்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் சிபிஎஸ்இ இந்த அமைப்பை செயல்படுத்துவது இதுவே முதல் முறை என்றும், ஓஎஸ்எம் செயல்முறை திட்டம் மூலம் கிட்டத்தட்ட 40 கோடி ஸ்கேன் பக்கங்கள் முதல் முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் விவரங்களை வெளிப்படையாக அணுகவும், தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை நேரடியாக பார்க்கவும் ஓஎஸ்எம் அமைப்புகள் வகை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மதிப்பீட்டின் போது ஏதேனும் விடையோ அல்லது பிரிவோ கவனிக்கப்படாமல் விடப்பட்டதா என்பதை அவர்கள் சரிபார்க்க முடிகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: நாட்டில் கடினமாக உழைக்கும் விவசாயிகளின் அயராத முயற்சியால் போதுமான அளவு உணவு தானிய இருப்பு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற காரிஃப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், இந்த ஆண்டு நாட்டின் மதிப்பிடப்பட்ட உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்களுக்கும் அதிகமாக உள்ளது என தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 5.3% அதிகம் என்றும் சுட்டிக்காட்டினார். வேளாண்மைக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் அரசு சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். காரிஃப் வேளாண்மை துறையின் நலனுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க இந்த 2 நாள் மாநாடு உதவும் என்று அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை மற்றும் பிற துறைகள் குறித்து விவாதிப்பதற்கும் இந்த மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 51வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றிய அவர், தற்போதைய சூழலில் மின்சார செலவுகளை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் பொது நிறுவனங்களிலும் சூரிய சக்தி தகடுகளை பொருத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு மசூதிகளில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஏழைகளுக்கு தானங்களை வழங்கினர். ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய திருநாளாக விளங்கும் பக்ரீத் பண்டிகை இறை நம்பிக்கை, சகோதரத்துவம், இரக்கம், நல்லிணக்கம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் இதனையொட்டி பல்வேறு மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இவர்கள் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முடிவில் இறைவனுக்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி தானமாக வழங்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகை தியாகம், தன்னலமற்ற குணம் ஆகியவற்றின் அடையாள சின்னம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுலத்திற்கு குறிப்பாக நலிவடைந்தவர்களுக்கு சேவை செய்ய நம்மை தூண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நல்ல தருணத்தில் சமூகத்தில் அண்மையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனித திருநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில், இப்பண்டிகை சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் நல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். ரேஷன் கடைகளை நவீனப்படுத்துதல், உணவு தானியங்களை கொண்டு செல்லும் மாநில ஏஜென்சிகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் உணவு தானியங்களை கையாள்வதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான செலவினங்களை மத்திய அரசின் சார்பில் உதவும் மற்ற நடவடிக்கைகளை சீரமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு 81.35 கோடி மக்களுக்கு உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்ற இத்திட்டம் உதவும். அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு இத்திட்டம் மாற்றான ஒன்றாக இருக்காது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரேஷன் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வறுமை மீட்பு திட்டங்களை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் பரவலை தடுக்கும் புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் வேளையில், சர்வதேச சுகாதார நிதியின் கீழ் பொது சுகாதார அவசர நிலையை உலக

0: சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்துள்ளது. இதனை அடுத்து உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளில் விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் இறங்குவதற்கு முன்பு சுய அறிவிப்பு படிவங்களை கட்டாயம் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளன. இந்நிலையில் காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது.
1: சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரின் துணிச்சல் மற்றும் தேசபக்தி மக்களை எப்போதும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வீர சாவர்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வீர சாவர்கரின் அறிவு கூர்மையில் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அவரது வலியுறுத்தலும் குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், சுதந்திர போராட்டத்தின் அச்சமற்ற போர் வீரரான வீர சாவர்கர் தனது முழு வாழ்வையும் தாய்நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் மீதும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் அவர் என திரு அமித்ஷா மேலும் தெரிவித்தார். தீண்டாமை போன்ற சமூக தீமைகளை வீர சாவர்கர் தனிமையாக எதிர்த்ததாகவும் நாட்டு மக்களை ஒருங்கிணைத்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அவரது வாழ்க்கை தொடர்ந்து மக்களுக்கு வழிகாட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின் தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இதமான வேலை இசைமீட்டும் மாலை. இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:20.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
4: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ச்சி ஜுவல்ஸின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை.
6: உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
10: ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
12: வணக்கம். விதியை பற்றி பேசாத இலக்கியங்களே இல்லை என்று கூறலாம். தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்பை, பதியின் பிழை என்று நம்மை பயந்தால் மதியின் பிழை என்று எல்லாம் விதி செய்த பிழை என்று ராமன் இலக்குனிடம் நாம் கானகம் வந்ததற்கு காரணம் தாயோ தந்தையோ அல்ல, விதிதான் என்று பேசியதாக ராமாயணம் காட்டுகிறது. மழை பெய்யாத காலத்தில் அதை பெய்யுமாறு செய்பவரும் இல்லை. மழை அதிகமாக பெய்கின்ற போது அதனை பெய்யாமல் தடுப்பவர் எவரும் இல்லை. அதுபோல தீமை செய்தவரை தேடி வரும் தீவினையையும் நன்மை செய்தவரை நாடி வரும் நல்வினையையும் சான்றுகளால் கூட தடுத்து நிறுத்த முடியாது என்கிறது நாளடியார் பாடல்.

0: ஒன்று. உறற்பால நீக்கல் உருவர்க்கும் ஆகா, பிறர்பால் அணையவும் அன்னவாம், மாதி வரப்பின் தருவாரும் இல்லை, அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல் என்பதே அப்பாடல். திருக்குறளில் ஊழியல் என்று தனியே ஒரு இயலை படைத்து ஊழிற் பெருவழி யாவுளை என்ற வினாவை எழுப்பி உழைவிட வலிமையானது எதுவும் இல்லை என்கிறார் வள்ளுவர். நன்மை பெறுவதற்கான ஊழ் செயல்படும் போது அது ஆகூழ் எனவும் நல்வினை எனவும் வழங்கப்பெறும். நன்மை இழப்பதற்கான ஊழ் அமையும் போது அது போகூழ் எனவும் தீவினை எனவும் வணங்கப்பெறும். ஆகூடால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூடால் தோன்றும் மடி என்பது வள்ளுவர் வாக்கு. பொருள் இழப்பதற்கு காரணமான ஊழானது அறிவை கெடுத்து பேதமையை உண்டாக்கும். பொருள் சேர்வதற்கு காரணமான ஊழ் அறிவை விரிவாக்கும் என்பதை பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை என்னும் குறள் விளக்குகிறது. ஒருவன் பொருள் திரட்டும் நோக்கத்தோடு நுட்பமான பல நூல் கற்றாலும் அவனுக்கு ஊழால் உளதாகிய அறிவே முன்னிற்கும் என்பதனை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று விளக்குகிறது வள்ளுவம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது முதுமொழி. ஊழன்றியும் ஓர் அணுவும் அசைவதில்லை என்கிறது நாலடியார். சிறுகா புருகா முறைப்பிழந்து வாரா, உருகாலத்து ஊற்றாக ஆம்மிடத்தே ஆகும் எனவும், உறற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா எனவும், வேண்டினும் வேண்டாவிடினும் உறற்பால தீண்ட விடுதல் அரிது என்று ஊழின் வலிமையை நாலடியார் விரித்துரைக்கின்றது. இத்தகைய ஊழின் வலிமையை நமது இடைவிடாத முயற்சிகளால் ஓரளவு உறுதியாக குறைத்து கொள்ள முடியும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிறார் வள்ளுவர். இறை அருள் துணை கொண்டு ஊழின் வலிமையை அழித்து விடலாம் என்கிறது வள்ளுவம். ஊழின் வலிமையை உணர்வோம், அதன் வழி வாழ்க்கையை கொண்டு செலுத்துவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்லும்போது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: அனைத்தும்
4: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஃப்ரீ ஃப்ரீ
10: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
10: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
9: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
10: வாருங்கள், வரவேற்கிறது
9: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
14: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
15: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
16: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
17: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
16: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
17: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக லைட் ஹவுஸ். இனி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அனில் பாஸ்தா, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எடுகேஷன், கொலுமாங்குடி மயிலாடுதுறை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். இதனைத் தொடர்ந்து வரவிருப்பது 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, இதில் மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை.

0: தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் ஒருங்கிணைந்த பண்ணையும். நாகப்பட்டினம் சிக்கல் எம் கொச்செங்கனம் அவர்களது நேர்முகம் கேட்கலாம். 8:00 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை கொலுமாங்குடி எழுமலையான் குரூப் ஆஃப் எடுகேஷனின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லாமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதுநாயகம் அவர்கள். 10:00 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொயிலும் ஒன். நேர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40

0: சதவீத பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லாக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லாக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
3: நான் வந்து 2020 8 லட்சம் ரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டு உள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை

0: கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியின் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எழுந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரி பண்பலை 100.3.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேர்களை இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
9: மூணுல இருந்து 4 நாள் நாங்கள் எந்த விதமான இதுவும் பண்ணுவோம். ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். அவனுக்கு ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்கறது, ஃப்ளூயிட் போடுறது, இதோட போயிட்டுருக்கோம். அந்த 3-4 நாள் ஆன பிறகு ஓரளவுக்கு அவனுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ தெளிவு கிடைக்கும் போது தான் நாங்கள் என்னென்னா அவனை கூப்பிட்டு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் ஒன்று போனோம். ரெண்டாவது குரூப் கவுன்சிலிங், ரெண்டு டைப்பை பண்ணோம். முதல்ல இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், அவனை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு, அது உண்மையான காரணமாக இருக்கும், இல்லாடி அவன் தவாளிக்கிறதுக்கு அவர்
10: ஏதாவது
9: ஒரு காரணம் வச்சுருப்பான். அது வந்து அக்செப்ட் பண்ணுற காரணமாக இருக்கும், அக்செப்ட் பண்ணாத காரணமாக இருக்கும். அதுக்காக நம்ம அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கிடையாது. அவனை என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கில் அவனை கூப்பிட்டு அப்போ தான் அவன் வந்து கொஞ்சம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வருவான். முன்னாடிலாம் வரமாட்டான். நம்மளோட சண்டை போட்ட பேஷண்ட்லாம் இருக்கான், அதனால் அவனுக்கு என்ன செய்யறான்னு தெரியாது. அப்போ என்ன ஒன்றா, இந்த மாதிரி அவனை கொஞ்சம் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவன் சொல்லும், என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், இல்லாடி பொண்ணு படிக்க மாட்டேங்குது, இல்லாடி ஒய்ஃப் வந்து என்னை திட்டிகிட்டே இருக்கா, சாப்பாடு போட மாட்டேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இவனை

0: அனுப்பி விட்டுட்டு மெயின்லி நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவங்க அப்பா அம்மா அவங்களோட ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க இது தான் மெயின் கான்சன்ட் பண்ண, மற்றவங்களாம் நாங்கள் கான்சன்ட் பண்ண மாட்டோம். இப்போ மேரேஜ் ஆகாமல் இருந்தால் பேரண்ட்ஸ், மேரேஜ் ஆகிட்டா ஒய்ஃபு அவங்களோட இது, அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி நடந்திருக்கு இது மாதிரி இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் மறுக்கும், ஏன்னா உண்மையிலே அது ஒத்துக்கவே ஒத்துக்காது, இதுதான் எல்லாரும் தயாராக பண்ணியிருக்கோம் எதாவது பண்ணியிருக்கோம் ஆனால் அது ஒத்துக்காது. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டு இப்படி இப்படி நடந்துங்கம்மா, நான் அப்படிலாம் செய்யலை சார், இப்படி செய்யலை, இருந்தால் மாற்றிக்க அப்படிதான் அவங்களுக்கு கவுன்சிலிங் போகும். இருக்கு நீ மாற்றுக்கன்னு நம்ம வந்து ஸ்டெபனாக பேசணும்னா ஏன்னா டாக்டர் வந்து அவங்க பக்கம் பேசிகிட்டு இருக்காருமா, அதனால் இதெல்லாம் வந்து இருக்குமா, அதனால் நீ அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த பழக்கவழக்கம் கொஞ்சம் மாற்றிக்கமா அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். அந்த மாதிரி நான் பண்ணுவோம்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த மெடிசன்ஸ்னால ஏதாவது பக்க விளைவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா?
0: பக்க விளைவுகள்னு ஒன்று அவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் இந்த மெடிசன்ஸை எடுக்கும்போது ஆட்காலை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ப்ராப்ளம் பெருசாக இருக்கும், ஏன்னா ஆர்கன் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக வந்து கிட்னி அடிபட்டு போயிடும்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டுட்டாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, இவங்க ஏற்கனவே இருந்த அவங்க பழக்கங்களால் இதை அதுக்கப்புறம் அவங்க எப்படி சரி பண்ணிக்கிறது? ஏன்னா சடனாக நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, சடனாக நிறுத்திட்டா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வரும், படிப்படியாக தான் குறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் நிலவுது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: அது ஒரு தவறான கருத்து, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நிறுத்தும்போது வித்ட்ராயல் சின்ட்ரோம்னு ஒன்று வரும், இந்த கைகால் ஆடுறது, பதஷ்டப்படுறது, தூக்கம் வராமல் போகிறது, கைகாலெலாம் சோர்வு எடுத்து போகிறது, ஏன்னா அதனுடைய அடிக்ஷனில் இருக்கிறதுனால அதனுடைய பாணியில் போகும்போது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்குரிய மருந்து நாங்கள் உடனே உடம்புல செலுத்துவோம், ஊசி மூலமாக இல்லை மாத்திரை மருந்துகள் மூலமாக டானிக் மூலமாக செலுத்துவோம். அதனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவில் கூட அவன் இருக்க மாட்டான், தூங்கிட்டு தான் இருப்பான். அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஃப் ஆகும், லிவரில் வந்து ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி தானே அந்த லிவர் வளரக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டினா இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லிவர், அது இவ்வளவு கூட இதுதான் போகிறோம் அப்படியே வளர்ந்துடும். அது மாதிரி இருக்கும்போது அது இட் ஹஸ் காட் இட் கெப்பாசிட்டி டு ஹீல் ஆன் இட்ஸ் ஓன். இப்போ அல்சர் இருந்தது அப்படின்னா இவன் குடிக்காம இருந்து சரியாக சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அது தானே ஹீல் ஆகிடும். லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா அது இருக்கக்கூடிய லிவர் செல்ஸை தானாகவே ரீஜெனரேட்டிங் ஆகிக்கும். மூளை சரியாமல் இருந்துச்சுன்னா அதனுடைய செல்கள் வந்து தானாகவே புதுப்பிக்கப்படும்.
1: அதனால குடிப்பழக்கத்தை வந்து உடனே நிறுத்துறதுனால கண்டிப்பாக நல்லது மட்டும்தான், எந்த தீமைகளும் கிடையாது,
0: தீமைகளே கிடையாது. ஆனால் கொஞ்சம் அது சைட் எஃபெக்ட் மாதிரி வரும்,
1: அதுக்கு ட்ரீட்மெண்ட்,
0: அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அவன் வந்து எந்த வகையிலும் அந்த இதை நாடமாட்டான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக் அலாவுதீன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர் நெஞ்சங்களை இசையால் வருட வருக காத்திருக்கிறது இசை தூரிகை. இன்றைய இசை தூரிகை பாடலுடன் விளையாட்டு சாதனை செய்திகளும் இடம்பெற காத்திருக்கிறது. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினார்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
5: இன்றைய இசைத்துறலில் தோரிகை வைத்து எழுதவிருப்பது டிக் டிக் டிக் படத்திலிருந்து பாடல்.

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
13: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
12: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
13: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
12: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
14: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
15: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
16: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஏ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல மாய்வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
17: காரைக்கால் GL மருத்துவமனை,
18: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
17: GL மருத்துவமனை,
18: காரைக்கால்.
16: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிடல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
19: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
19: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
16: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MIM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரத்தர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
16: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சூர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
16: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும்.

0: உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் குளமங்குடியின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பியசா தங்கமாளிகையின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்கமாளிகைக்கு வாங்க. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட்.

0: மாநிலத்தின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் குளமங்குடியின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகடெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயிலின் வழங்கும் என் சொல்லாமது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அழிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: இசைத்துறையில் குகேஷ் பிரக்ஞானந்தா அபார தொடக்கமாக இன்று தொடங்கினார். நார்வே செஸ் தொடரில் முதல் சுற்றில் இந்தியாவின் இளம் மாஸ்டர்களாக இவர்கள் தேர்ந்தார்கள். பிரக்ஞானந்தா ஆகிய இருவரும் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார்கள். குறிப்பாக உலக சாம்பியன் மேக்னஸ் கார்லஸை வீழ்த்திய பிரக்ஞானந்தா, இதை நான் மிகப்பெரிய வெற்றியாக கருதவில்லை, இன்னும் பல சுற்றுகள் உள்ளன என்று நிதானமாக பதிலளித்தார். இதன் மூலம் சர்வதேச செஸ் தரத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் பிரக்ஞானந்தா. பேட்மிண்டன் சிங்கப்பூரில் நடைபெற்றும் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து மற்றும் சாத்விக் சிராக் இணை தங்களது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கேட்டது விளையாட்டு செய்திகள். நிறைவு பெற்றது இசை தூரிகை. தொடரவிருப்பது
1: ஆல் இண்டியா ரேடியோ.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்ததே.
2: முதல் உலகப்போர் நேரத்தில் சென்னை கோட்டை மீது குண்டு வீசியது என்று எம்டன் கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் தாயே. அதற்கும் செண்பகராமன் பிள்ளைக்கும் என்ன தொடர்பு?
3: மகனே, பிரிட்டிஷாரின் நாடுகளை எதிர்க்க புறப்பட்ட ஜெர்மன் படையினருடன் சேர்ந்து கொண்டு உலகையே ஒலுக்க கிளம்பினான் செண்பகராமன். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த கப்பல் தான் எம்டன். இந்த கப்பல் மூலம் உலகம் முழுவதும் சென்று ஆங்கில காலனி ஆதிக்க நாடுகளில் இரகசிய போர் தொடுத்து ஆங்கில அரசை மிரட்ட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். அப்போது பிரிட்டன் கடற்படையினர் போரில் தங்களை வெல்ல எவருமே இல்லை எனும் ஆணவத்துடன் இருந்தார்கள். அவர்களின் இருமாப்பை முறியடிக்க திட்டமிட்டார்கள் ஜெர்மானியர்கள். அதற்கு 1908 கட்டப்பட்ட எம்டன் பெரிதும் உதவியது. அதை ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றே பலரும் நினைத்தார்கள். ஆனால் அது ஒரு சிறிய விசித்திரமான போர்க்கப்பல் தான். 1914 ஆகஸ்ட் இறுதியில் எம்டன் சீன கடற்பகுதியில் தனது ஆட்டங்களை காண்பித்துவிட்டு இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்தது.

இதன் திடீர் தாக்குதல் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. அங்கங்கே தன் கொடியை இடத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டு அந்தந்த நாட்டு துறைமுகங்களில் தேவையான நிலக்கரி மற்றும் வேறு சாதனங்களை தந்திரமாக பெற்றது. உணவுப் பொருள்களையும் சேகரித்து கொண்டது. எம்டனை தாக்க முயன்ற மற்ற நாட்டு கப்பற்படையினர் தோல்வியைத்தான் தழுவினார்கள். அவர்களால் எம்டனை அடக்க முடியவில்லை. பசிபிக் கடல், சீன கடல் பகுதிகளில் எம்டனின் தாக்குதல்களை அறிந்த பிறகுதான் பிரிட்டிஷால் தங்கள் காலனி நாடுகளுக்கு எம்டனை குறித்த எச்சரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தார்கள். தங்களது முக்கிய துறைமுகமான பர்மாவின் ரங்கோன் துறைமுகத்தை பாதுகாக்க துறைமுகத்தை முற்றிலும் மூடியே வைத்தார்கள். அதனால் எம்டன் கப்பலால் ரங்கோன் துறைமுகத்திற்குள் செல்ல முடியவில்லை. அண்டமான் தீவுக்கு செல்ல காலநிலை சரியாக இல்லாததால் அது மதராஸ் துறைமுகத்தை தாக்க எப்படியும் வரும் என்ற பீதி பரவியது. 1914 செப்டம்பர் 22 மாலை மாறுவேடத்தில் மீனவனாக மெட்ராஸ் கடற்கரையில் வேவு பார்த்து சென்றான் செண்பகராமன். அன்று இரவு 9:30 ஜார்ஜ் டவுன் இராணுவ பாராவோடு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. துறைமுகப் பகுதிகளில் டிராம் வண்டிகள், டாங்கா வண்டிகள், மோட்டார் கார்கள், கைரிக்ஷாக்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அப்போது திடீரென கடலிலிருந்து பளிச் பளிச்சென்று கண்களை பறிக்கும் ஒளி வீசியடித்தது. அந்த மாதிரியான வெளிச்சத்தை மெட்ராஸ் மக்கள் அதுவரை பார்த்ததில்லை. திடீரென பயங்கர இடியோசை காதுகள் கேட்கும் திறனை இழக்கும்படியான அதிபயங்கர ஓசையை கண்டதும் மக்கள் அச்சத்தில் சிதறி ஓடினார்கள். பரபரப்படைந்த ராயபுரம் காசிமேட்டில் உள்ள பிரிட்டிஷாரின் உஷார் கடற்படையினர் சர்ச் லைட் வெளிச்சத்தை கடலில் செலுத்தி பார்த்தார்கள். அப்போதுதான் அது தங்களது எதிரியான ஜெர்மன் போர்க்கப்பல் எம்டன் என்பது தெரிய வந்தது. உடனே அவர்கள் குறிபார்த்து சுட்டார்கள். அதற்குள் எம்டன் கப்பல் கடல் அலைகளுக்குள் புகுந்து மறைந்திருந்தது. எம்டனிலிருந்து கிளம்பிய குண்டுகள் துறைமுகத்துக்கு வெளியே நின்றிருந்த பிரிட்டிஷ் கப்பலின் மேல் தளத்திலிருந்த லைட் சிக்னலர் ஃபிளச்சர் என்பவனை தாக்கி மரணமடைய செய்துவிட்டது. ஆங்கிலேயருக்கு சொந்தமான பர்மாஷெல் ஆயில் டேங்குகள் மீது குண்டுகள் விழுந்து 2 எண்ணெய் டேங்குகள் தீப்பிடித்து எரிந்தன. அந்த பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்தது. அதன் காவலர்கள் மரணமடைந்தார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் பலமான சுற்றுச்சுவரை அடியோடு பெயர்த்து தள்ளியது ஒரு குண்டு. மற்றொரு குண்டு ஜார்ஜ் கோட்டையின் அருகே மணற்பாங்கான இடத்தில் விழுந்து வெடிக்காமல் மணலில் புதைந்து விட்டது. எம்டன் தாக்கிய செய்தி சில நிமிடங்களில் பரவி மக்களை அதிரச் செய்தது. மறுநாள் தி மெயில், தி ஹிண்டு, சுதேச மித்ரன் முதலிய நாளேடுகள் சிறப்பு செய்தியாக வெளியிட்டன. அதை படித்த மக்கள் பெரும் கவலையில் மூழ்கினார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்து ஊரை காலி செய்தார்கள். இந்த சம்பவத்தால் ஆங்கில அரசு பெரும் அதிர்ச்சி அடைந்தது. ஆங்கிலேய அரசுக்கு அந்த விதமான பயத்தை கண்ணில் காட்டினான் செண்பகராமன். மெட்ராஸிலிருந்து கொழும்பு சென்று அதன் பின்னர் பினாங்கு சென்று அங்கே சில போர்க்கப்பல்களை அழித்துவிட்டு பர்மாவுக்கும் சென்று துறைமுகங்களில் இருந்த கப்பல்களை அழித்து அண்டமான் தீவுக்கும் சென்றது எம்டன் கப்பல். அதனால் எம்டனின் பராக்கிரமம் மட்டுமல்லாது டாக்டர் செண்பகராமன் பிள்ளையின் வீரமும் உத்திகளும்

இலங்கை, மலேயா, பர்மா ஆகிய இடங்களில் இருந்த தமிழர்களிடையேயும் நன்கு பரவிவிட்டது. ஒரு முறை சர்வாதிகாரி ஹிட்லர், விடுதலை பெறக்கூடிய தகுதி இந்தியர்களுக்கு கிடையாது என்று செண்பகராமன் பிள்ளையின் முன்னே சொன்னார். அதனால் வருத்தமடைந்த செண்பகராமன் ஹிட்லரிடம் இந்தியா குறித்தும் அதன் தலைவர்கள் குறித்தும் அசைக்க முடியாத பலவற்றை கூறி வாதம் செய்தார். அவனது கூர்மையான வாத திறமையின் முன் ஹிட்லரின் பேச்சு எடுபடவில்லை. வேறு வழியின்றி தனது கருத்துக்காக வருத்தம் கொண்ட ஹிட்லர் எழுத்துப்பூர்வமாக செண்பகராமனிடம் மன்னிப்பு கோரினார். ஆனால் எப்போதும் பெருமிதத்திலேயே அலைந்து கொண்டிருந்த ஜெர்மன் நாட்சிகளுக்கு இது கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஓர் இந்தியனின் கருத்துக்காக ஹிட்லர் தலை வணங்கியதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் செண்பகராமனின் உணவில் மெல்ல கொல்லும் விஷம் வைத்தார்கள். உடல் நலம் குன்றிய நிலையில் அதை உணர்ந்து கொண்ட செண்பகராமன் தன் அன்பு மனைவி லக்ஷ்மிபாயிடம் தன் கடைசி ஆசையை சொல்லிவிட்டு 1934 மே 26 அன்று உயிர் துறந்தான். சுதந்திர இந்தியாவில் நாஞ்சில் மண்ணின் வயல்களிலும் கரமனை ஆற்றிலும் தனது சாம்பலை தூவ வேண்டும் என்ற அவனது கடைசி ஆசை 1966 செப்டம்பர் 19 இந்திய அரசின் உதவியுடன் நிறைவேறியது. அந்த மாவீரனின் நாட்டு மற்றும் மண்ணின் மீதான பற்றும் வியக்கத்தக்கதுதான். ஜெய்ஹிந்த் என்ற மந்திரத்தை முதன் முதலில் முழங்கிய செண்பகராமன் பிள்ளையின் போர் திட்டங்கள்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற மாவீரனை பின்னாளில் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியது.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர்

0: திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3,00,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும், கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது

0: மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹனவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 7:25.

0: இதமான வேலை இசை மீட்டும் மாலை. இது காரைப்பண்பலை 100.3.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இனி நேர்கள் கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: உழவர்களுக்கு
8: செல்வியக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
9: என்ன பூங்கடி, சொன்னாதானே தெரியும்.
8: நம்ம சுபாக்கா இருக்காங்கல்ல?
9: ஆமா.
8: உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுக்க சொல்லி என்கிட்ட தந்துட்டு போனாங்க.
9: ஒரு பேப்பரா? அந்த பேப்பர்ல என்ன பூங்கொடி எழுதிருக்கு?
8: அப்படியே நீங்களே படிச்சிருங்களேன். இந்தாங்க. சரிக்கா, படிக்கிறதும் படிக்கிறீங்க, வேகமா படிங்க.
9: பூங்கொடி, படிக்கிறேன், கேக்குறியா?
8: படிங்க படிங்கக்கா.
9: மாண்புமிகு மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவங்களோட தலைமையில வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் 2026 May 28-29, அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த தேதியில புதுதில்லி

0: பூசா என்ஏஎஸ்சி வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா சி சு சுப்பிரமணிய அரங்கத்தில் 2026 கரிப் பருவத்திற்கான வேளாண்மை குறித்த தேசிய மாநாட்டு வேளாண்மை மாநாட்டை ஏற்பாடு செய்ய போறாங்களாம்.
1: அட, நம்ம சுபாக்கா ஒரு நல்ல தகவலை தான் நம்ம கிட்ட தந்திருக்காங்க.
2: சுபா, வீட்ல ஃப்ரீயா தானே இருக்கிற? சித்த, அப்படியே என் கூட வாயேன். நம்ம வீட்டு ஆடு மாடெல்லாம் பசியில கிடக்கு சுபா, பசந்தி உன கொடுக்க மாட்டியான்னு. அதான் நம்ம ராமண்ண வீட்டுக்கு.
3: அக்கா அக்கா, என்னால போய் புல்லுலாம் அறுத்துட்டு வர முடியாது.
2: அட, நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்ல விடு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி வளர்க்கணும்னு, அதான் வரியான்னு கேட்டேன்.
3: ஓ, அதுக்கேக்க ராமண்ண போய் இந்த நேரத்துல தொந்தரவு பண்றீங்க? இந்த சுபாவுக்கு பசந்தியமனத்தை பத்தி தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையே இத்தனை நாள் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க பாருங்க.
2: என்ன சுபா சொல்ற, உனக்கு தெரியுமா?
3: தெரியுங்கா. இப்ப உங்களை மாதிரி ஆளுங்களா ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு தீவனத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
2: ஆமா, பெரிய கஷ்டம்தான்.
3: அதுக்கு தீர்வு தான் இந்த பசந்தீவனம். பசந்தீவனத்திலேயே மொத்தம் 4 வகை இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு?
2: என்னென்ன?
3: தானிய வகை தீவனம்னு இருக்கு, இந்த மக்காசோளம், சோளம், கம்பு, ஓட்ஸ், இந்த மாதிரி இந்த தானிய வகையில சேரும்.
2: சரி,
3: இந்த மாதிரியான தீவனத்துல மாவு சத்து அதிகமா இருக்கும். இப்போ ரெண்டாவது வகை பசுந்தீவனம்னு பாத்தீங்கன்னா பயிறு வகை பசுந்தீவனம். இந்த பசுந்தீவனம் எல்லாம் புரத சத்து அதிகமா வச்சிருக்கோம். அதோட வேருங்கள்ல நைட்ரஜனை சேமிக்கிற திறனையும் வச்சிருக்கோம்.
2: அது எது மாதிரின்னு சொல்ல சுபா.
3: இந்த வேலி மசாலு, முயல் மசாலு, இந்த தட்டப்பயிறு, காராமணி, இதெல்லாம் இந்த வகையில சேர்ந்ததுக்கா? மூணாவது பசந்தீவன வகை இந்த புல்லு வகை தீவனம்.
2: இந்த நேப்பியர் புல்லு, கினியா புல்லுலாம் சொல்லுவாங்களே, அதுதானே சொல்ற?
3: கற்பூரம் காணிங்க. இந்த மாதிரியான புல்லுலாம்க்கா வருஷத்துக்கு பல தடவை அறுவடை பண்ணலாம். கிளைரிசீடியாவையும் முருங்கையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் தீவன மர வகை பசந்தீவனம்.
2: உண்மையிலேயே கேட்க கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சுபா. இதுல இவ்வளவு பயன் இருக்குதா? இதை தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் பயிரிடாம போயிட்டோமேன்னு
3: தெரிஞ்சுக்கிட்டீங்களக்கா. இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிங்க.
4: கேட்டது உழவர்களுக்கு.
5: நேர்கள் கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதனை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: நேரம் 7:31.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது
9: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
8: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
9: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
8: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
10: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: சுபாகா, இன்னைக்கு நிகழ்ச்சி குறிப்ப கேட்டீங்களா?
2: நிகழ்ச்சி குறிப்பா இல்ல பொங்கடி, கொஞ்சம் வேலையா இருந்தனா அதனால கேட்க முடியல.
1: ரொம்ப நாளா ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறாங்களாம்.
2: அப்படியா? யாரு எங்க இருந்து பேச போறாங்க?
1: அக்கா, இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ல இருந்து எம் கோச்செங்கனன் அப்படின்றவங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
2: அப்பனா நிகழ்ச்சியை உடனே கேக்கணும் பொங்கடி.
3: விவசாய பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். கிசான் வாணி நிகழ்ச்சியில நம்ம பல்வேறு தலைப்புகள்ல பல்வேறு செய்திகளை வந்து உழவர்களுக்கு சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த உபத்தொழில் செய்பவர்கள் அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து சிறந்த விவசாயத்தை சந்திக்கிறோம். அவங்க வந்து மல்லிகை

0: போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மாமர தோப்பு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்த செயல்களில் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் தாலுக்கா சிக்கல் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து கோ செங்கணன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் தான் அனைத்துமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் வளர்ப்பு, கோழி, மல்லிகை வளர்ப்பு, மான் தோட்டம் இருக்கு, மற்ற மரப்பயிர்கள் வந்து பண்ணியிருக்கேன்.
0: அடிப்படையில் நீங்கள் வந்து விவசாயியா இல்லை வேற தொழில் பண்ணிட்டு இதையும் சைடில் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: அடிப்படையில் வந்து விவசாயினா அது என்னுடைய தாத்தா காலத்துலலாம் வந்து விவசாயத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ஆனால் அது ஆசிரியர் தொழிலுக்கு போயிட்டாங்க. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். என்னுடைய பிரதர்கள் எல்லாம் வெளியில் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து ஷிப்பில் கேப்டனாக இருக்காங்க. நான் தான் விவசாய நிலங்களை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முழுமூச்சாக இறங்கிட்டேன். இப்போ முழுமூச்சாக இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஒருங்கிணைந்த பண்ணை மாரி கேவிகே மூலியமாக எனக்கு நான் சில இவர்களை வச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வளர்ப்பு, கோழி, மல்லிகை தோட்டம், மாமரம் தோட்டம்,
0: மரங்கள் சொன்னீங்க.
1: மாமரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரோசுட்டு, வேங்கை, மகாகனி. அலங்கார பொருட்கள் செய்யறதுக்கு மகாகனி வந்து விலை உயர்ந்த ஒரு மரம் இருக்கு. தேக்கு இருக்கு.
0: தேக்கு மரம் வைக்கணும்
1: மகாகனிக்கு அப்படி கிடையாது, வேங்கைக்கு அப்படி கிடையாது. ரோசுட்டுங்கிறது வந்து என்கிட்ட கண்ணு கண்ணுகளாக இருக்கு. அட்ரஸ் சாகுபடியா மாரி நான் வந்து பண்ணேன்.
0: இப்போ
1: மரங்கள்லாம் நல்லா தரமா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு.
0: மல்லிகை வந்து எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க?
1: 75 குழின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்,
1: 75 குழி அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 1900 கண்ணு.
0: மல்லிகைனா என்ன மல்லிகை போட்டிருக்கீங்க?
1: நான் வச்சிருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ராம்நாடு குண்டுமல்லின்னு பேர். அதுக்கு மதுரை மல்லி கிடையாது, ராம்நாடு குண்டுமல்லி. இது நல்லா குண்டாகவும் கலர் வந்து நல்லா பியூர் ஒயிட்டாகவும் அது விவசாயம் செய்கிறத பொறுத்து தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ ரொம்ப தரமாக வெள்ளையாக பெருசாக இந்த ஏரியாவில் அதுமாரி கிடையாது. தஞ்சாவூர் திருச்சியிலிருந்தால் வந்து பூ நாகப்பட்டினத்து சைடுக்கு வரணும். அது வர்றதுக்குள்ளேயே நான் ஒரு காலை 10 மணிக்கே என்ன செய்வேன், என்னுடைய மல்லிகை தோட்டத்திலேருந்து கொஞ்சம் பூ போனதுனால இதுக்கு ஆஃபர் அதிகம். விலையும் ஒரு கிலோவுக்கு 100 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் சில நேரம் சேர்த்து எனக்கு கிடைக்கும். இதுதான் அடிப்படை காரணமே. எட்டிலிருந்து வர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. முன்னாடி வந்தால் மல்லி வந்து நல்லா ரேட் போகுது, அதை நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச ஒரு இதுதான் இது.
0: இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் மனைவி அவங்கலாம் ஒத்துழைப்போட நீங்கள் செய்கிறீங்க? ஏன்னா முன்னாடி ஒருத்தர் நான் பேட்டி காணும்போது நானும் என் மனைவி மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த குழியில் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் எப்படி ஆட்கள் வச்சு செய்கிறீங்களா, நீங்களாவே இதை பார்த்துக்கிறீங்களா?
1: வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் தோட்டம் இருக்கு. அதனால வீட்டில் இருந்து யாரும்
0: வர முடியாது,
1: பராமரிக்க. நான் காலையில் போயிடுவேன், சாயந்தரம் போயிடுவேன், மத்தியானம் போயிடுவேன். அப்புறம் என்னுடைய சித்தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க விவசாயம் செய்கிறவங்க தான். அதனால் எனக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்க, அவங்க கவனிச்சுவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து செய்கிறது தான். தேவையான ஆட்கள் வேணும்னா கூப்பிட்டு வச்சுட்டு வேலை வாங்கி சம்பளம் கொடுத்துருவோம். இந்த மல்லி பறிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மணிக்குள்ளே வந்து ஒரு 10 பேரை அளவுக்கு அதை வேணும்.
0: மலர்ந்துடுமா,
1: பறிக்கணும். அதனால வெயில் வந்துடும், அது பார்த்தீங்கன்னா அதில் நிற்க முடியாது, மயக்கம் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா பசங்க என்ன செய்வாங்க, ஆர்வமாக வருவாங்க பூ பறிக்க. அவங்களுக்கு பூ கொடுப்போம், சில நேரம் காசும் கொடுப்போம். அதனால இந்த பூ வேணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அவங்க பட்டில் ஆசைசியாக வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு அவங்க பறித்து கொடுத்துருவாங்க. அதுமாதிரி இப்போ பெரியவங்களும் வந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு பூ பறித்து எனக்கு கொடுத்துருவாங்க. அப்படி வந்து காலையில் பூ பறிச்சிருவோம்.
0: கன்றுகள்லாம் எங்கே சார்? அந்த
1: இந்த கன்றுகள் ராம்நாடு குண்டுமல்லி வந்து வந்துச்சுன்னா எனக்கு தோட்டக்கலை சார்பாக இது எனக்கு கிடைச்சது. என்னுடைய தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஏரியாவில் உள்ளது மாதிரி 3 அடிக்கு 4 அடிக்கு ஒரு குத்து குத்து மேரெலாம் இருக்காது. கார்டனில் வந்து நேர் நேராக ரோ ரோவாக விட்டால் எப்படி இருக்கும், அதுமாரி இருக்கும். அடல் சாகுபடி 1 அடிக்கு 1 கன்று 2 கன்றுன்னு சொல்லிட்டு கான் மாரி வெட்டி அதில் உரத்தை போட்டு அதில் அதுக்கப்புறம் மண்ணை போட்டு தண்ணி விட்டுட்டு பாக்கெட்டில் தான் வந்துச்சு. இது வந்து குச்சி குச்சின்னு பாக்கெட்டு தான் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால் வாய்க்காலாக வச்சு விட்டது. ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா 4 அடி வித்தியாசம். அப்படி வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் உரங்களை விட்டு தண்ணி ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணியிருந்தேன். அது பண்ணி கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சரியில்லை, கோட்டு மிதிச்சு கிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதுனால அதுக்கப்புறம் இப்போ ஓசில் ஒரு இடத்துல விட்டோம்னா இன்னொரு கடைசி வரைக்கும்
0: அடிக்கமான
1: ஒரு பாய் போட்டு

0: இப்பயும் அப்படிதான் இருக்கு என்னோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அதில் நடக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒன்றும் நல்லாவும் இருக்கும். அப்போ களைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த கண்ணு வச்ச இடையில மட்டும் களைகள் வரும். அது ஒன்று ரெண்டு வர்றதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வேலையாட்கள் விட்டு அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு வருஷத்துலேயே வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல எனக்கு பூக்க ஆரம்பிச்சிட்டு அந்த கண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நல்லா கொடுத்து கொடுத்தா தான் நல்லா தளச்சு வரும். அதுக்கப்புறம் அதிகம் வந்து துளிர் அப்படின்னு சொல்லிட்டு கேவிகையிலிருந்து பேராசிரியர்கள்லாம் வந்து வந்து பார்த்தாங்க, எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அவங்கள வந்து அதிகமாக நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னதுன்னா ஹியூமிக் ஆசிட் வந்து நான் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். ஹியூமிக் ஆசிட்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்கானிக் தான், அது ஹியூமிக் ஆசிட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அமினோ ஆசிட் இது இதுகளை வந்து அதிகமாக பயன்படுத்த. அதுக்கப்புறம் நானே வந்து என்ன செஞ்சேன்னா மீன் அமிலம் வந்து தயாரிச்சேன்.
1: நீங்களே
0: நானே தயாரிச்சேன். பார்த்துட்டு நான் அடிக்கடி அதை
1: வந்து கற்றுக்கிட்டீங்களா இல்லை நீங்களாவே கேள்விப்பட்டபடி பண்ணீங்க?
0: இல்லை சாரும் சொன்னாலும் அதுவும் பார்த்துருக்கேன். நானும் ஒரு யூடியூப்லாம் சில இது பார்ப்பேன். எப்போதுமே என்கிட்ட மீன் அமிலம் இருக்கும். இப்போ கூட என்கிட்ட இருக்கு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் இருக்கு. நான் தயாரிச்சது தான். அது தேவைப்படும் போது அதை ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்புறம்
1: இன்னொரு பெரும்பாலும் வந்து அந்த இதுவாயிடும், அழுகி போயிடும்ல பூக்கள்.
0: பூக்கள் வந்து அதுக்கு வளர்ந்து துளிர் வந்து வரும்போது அதுக்கப்புறம் இது நான் இன்னொரு பெரிய காரணம் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். இந்த ஏரியாவில் வந்து நான் மட்டும்தான் அங்கே மல்லி போட்டிருக்கேன்.
1: அது கேட்கலாம் நான் பார்த்தேன். இந்த ராமநாடு சொன்னீங்களா,
0: அது ராமநாடு வெரைட்டி ஒழியா இந்த ஏரியா நாகப்பட்டினத்தில்
1: பூக்களே நீங்கள்
0: இந்த சிக்கல் இதில் வந்து நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்போ வந்து நான் வெளியில் கேள்விப்பட்டதெல்லாம் அதிகமான பூச்சி தொந்தரவு இருக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நல்லா தளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் பூவெல்லாம் வரும்போது சாதாரணமாக ஒரு மருந்து அடித்தேன். அடித்ததுக்கப்புறம் எனக்கு அது வந்து எந்த ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. 20 நாளைக்கு ஒரு தான் அது ஸ்ப்ரே பண்ணுவேன். கண்ட்ரோலில் கிடச்சிடும், எதுவுமே இல்லை. நாங்களாம் நினச்சிக்கிட்டேன் என்ன இது நமக்கு இப்படி இருக்குது, மற்றவங்களாம் இது கூட பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி. அதுக்கு இது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். என்ன இருந்திருக்கலாம்னா மல்லியை தாக்கிற பூச்சி வகைகள் இங்கே இல்லையோ நம்ம ஏரியாக்குன்னு
1: அந்த இடத்துல வந்து
0: சொல்லிட்டு நான் நினச்சிட்டு அது சரியாக தவறானு எனக்கு தெரியல.
1: ஆனால் கவர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே போனாலும் அந்த பூச்சிங்க கரெக்டாக
0: அப்புறம் போரான் வந்து அதிகமாக அடிக்கடி இடையில கொடுப்பேன். போரான் சத்து கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா வெள்ளையாகவும் முழிப்பாகவும் நல்லா இருக்கும். நான் வச்சு 5-6 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பல ஏரியாவில் எப்படி பூச்சி தாக்குதல் இருக்குமோ அதே மாதிரி இப்போ எனக்கு இருக்குது.
1: அப்படிங்களா?
0: அதிகமான மருந்துகளை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போகிறேன் வர்றேன். சில மருந்துகள் அடித்தா 1 இயருக்கு ஒரு டைம் தான் அந்த மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, சில நேரம் நான் கேள்விப்பட்டது வாட்ஸ்அப்லாம் பார்க்கும்போது அந்த மருந்து திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து செடியோட தரம் வந்து போயிடும், மலட்டுத்தன்மையாக.
1: அதனால
0: அந்த மருந்துகள் வந்து ஒரு வருஷ பயிருக்கு வந்து வேணால் ஒரு ட்ரிப் அடிச்சு விடலாம். இது
1: நம்ம 20 வருஷம்
0: அது மற்ற விவசாயிகள் தெரியாமல் அடிக்கிறாங்களே என்னன்னு தெரியல. நான் பூச்சி இருந்தால் கூட சில நேரம் அந்த மருந்தை நான் பயன்படுத்த மாட்டேன். வேறு வகையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் போகலாம் வரலாம் தான் நான் யோசனை பண்ணுவேன் ஒழியும் அந்த மருந்தை நான் பயன்படுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு புழுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுதான் அதில் பெரிய பிரச்சனையே. வால்பேன், செம்பேன், இந்த மொட்டு கருகிறது இதுதான். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரே டயத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு வழிகளை வந்து வந்து பின்படுத்தணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த களையை எடுத்துட்டு நல்லா வந்து மண்ணை கொத்தி விட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து சில குருணை வகைகள் ஒரு 2-3 கார்போஹைட்ராக்சைட் சொல்லிட்டு ஒரு வகை குருணை இருக்கு. அப்புறம் வந்து தயோமிதாக்சின் கலந்த ஏதாவது ரெண்டு காம்பினேஷன் கலந்த ஒரு குருணை இருந்துச்சுன்னா அது தேவையான குருணையை போட்டுட்டு அடுத்த ஒரு 2 நாள்லேயே என்ன செய்யணும், லாம்டா சைக்ளோத்ரின் வந்து அப்படி 1-2 மேலே பறந்துட்டு இருக்க தாய் குச்சி முட்டை போடுறதை வந்து அழிக்கணும்னா வந்து லாம்டா சைக்ளோத்ரின் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அது செடி அளவில் உள்ள பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். புதுசாக உருவாகுறத மண்ணில் போடுற குருணை சரி பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். இப்படி வந்து ஒரே டயத்தில் 2-3 வேலைகளை வந்து சேர்த்து தான் கிடைக்கும்.
1: இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக கவனித்து
0: ஆமாம்
1: இதுவாக பார்க்குறோம் நம்ம.

0: தரம் விட்டுட்டோம்னா நமக்கு நீ ஒன்று ஒன்றுமே வந்து ஒரு நுணுக்கமான முறையில் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுறீங்க. செடி வச்சோம் அது வளருது, யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க விவசாயிகள், எல்லாருமே லாபம் வேணும் நம்பாங்க. இதான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதில் ஒரு கவனிப்பு கொடுக்குறீங்க. இன்னொன்று சொன்னீங்க, இந்த மருந்து அடிக்கிறது மூலமாக பூக்கிற தன்மையே போயிடும், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கூடுதலான ஒரு தகவல், கேட்குறவங்களும் வந்து ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு செடி எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வைப்பீங்க, அதுக்கப்புறம் எப்படி அகற்றிட்டு அடுத்த செடி வைப்பீங்க?
1: ஒரு விட பயிரிட்டோம்னா வந்து 20 வருஷம் வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு பயிர் இது. அதனால இதை அடிக்கடி வைக்கணும்னு தேவையில்லை. 20 வருஷம் இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மகசூல் கம்மி ஆயிட்டா என்ன செய்யலாம்? நம்ம வேற இடத்துல வந்து மல்லி பயிர்ன்றது ஒரு
0: அந்த இடத்துல மறுபடியும் போடக்கூடாதுன்றீங்க?
1: போடக்கூடாது இல்லை, அதில் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்காது, சரியாக வராது.
0: 20 வருஷத்துக்கு
1: கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேணா அது தொழுவுரங்கள் போட்டு அதை ஃபுல்லாக சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா பயிர் இல்லாமல் இல்லையா, 1 வருஷமாவது அது வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
0: நான் சத்துக்கெல்லாம் வந்து உறிஞ்சப்பட்டுட்டு மறுபடியும் போடும்.
1: இப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மாசத்துக்கு ஒரு விட 100 டன் சத்துக்கள் வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது 4 அடிக்கு உள்ள ஒரு ரோ வச்சிருக்கிறதுனால அது சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் உள்ள எல்லாத்தையுமே அது இழுத்து நம்ம அப்புறம் புதுசாக கொடுத்தா தான் செடியோட இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு பார்த்தாவே தெரியும். இப்படி தோட்டத்துக்குள்ள உள்ள போனோம்னா என்ன அப்படி செடி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போது இதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துருவேன்.
0: இப்போ அதோட விற்பனை வந்து நல்லா இருக்கா?
1: மற்ற ஏரியாவில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு டவுனுக்கு வர பூ வந்து 1 மணிக்கு வரும். நான் 10 மணிக்கே கொடுக்கறதுனால எனக்கு ஃபோன் பண்ணி ரெடி ஆகிட்டா ரெடி ஆகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எடுத்துட்டோமா கேட்பாங்க. நான் சொன்னோடனே அப்புறம் ஒன்று அங்கேருந்து வருவாங்க. இப்போ வந்து வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரேட்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கெட்டிங் ரேட்டோட எனக்கு அவங்க கிலோவுக்கு 100 ரூபாய் இல்லை 50 ரூபா அப்படி அவங்க சூழ்நிலை பொறுத்து நான் அதில் ஒன்றும் பெருசாக நான் பார்க்க மாட்டேன்.
0: குறைவாக அதாவது உங்களுக்கான
1: லாபம் கம்மியாக வராது, இதோட கம்மியாக வராது எனக்கு, அதோட கொஞ்சம் அதிகமாக தான் வரும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேச பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பொங்குடி நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் எம் கோச்சங்கணன் அவங்க அவங்க வச்சிருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீன், ஒரு பக்கம் பூச்செடிங்க, இன்னொரு பக்கம் மர வகைங்க, இப்படி அருமையால ஒருங்கிணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க.
3: அக்கா, இதுலயும் சிறப்பு 75 குழியில இவங்க ராம்நாட் மல்லிகைப்பூ தான் வளர்த்துட்டு வராங்களாம், அதுவும் அடர்முறை சாகுபடியில.
2: நானும் கவனிச்ச பொங்குடி, அவங்க பகுதியிலேயே இவங்க தான் இந்த மல்லிகை சாகுபடியை சிறப்பாக செய்கிறாங்களாமே.
3: சரி வாங்கக்கா, அடுத்த பகுதியில் என்னென்னலாம் வளர்க்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: இப்போ இந்த ராம்நாடு குண்டு மல்லி பண்ணுறீங்க, அது தவிர்த்து மரம் அந்த மாதிரி ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ணுறதா?
5: மாமரம் வச்சிருக்கேன். ஒரு
4: எத்தனை மரம் வச்சு?
5: ஒரு 30 மரம் இருக்கு.
4: என்ன வகை மாமரம் வச்சிருக்கீங்க?
5: பங்கனப்பள்ளி, ஒட்டு, செந்தூரம், இமாம்பாசுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இப்ப இந்த பழுத்துக்குன்னு வச்சுங்களேன், போன் பண்ணி வந்து வாங்கிட்டு
4: போடுவாங்க. ஒரே சீசன்ல தானே எல்லாமே காக்கக்கூடிய?
5: ஆமா ஆமா,
4: மாம்பழ சீசன் வந்தா எல்லா மாம்பழமும்.
5: இது வந்து ஆந்திராவில இருந்து வந்த ஒரு கண்ணு, அது
4: இமாம்பாசு சொல்றீங்க.
5: ஆமா, மாமரத்துக்கு நான் வந்து கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு அதிகம் யூஸ் பண்ணது கிடையாது. உரங்கள் தான் வைப்பேன், உரங்கள் வச்சுட்டு தண்ணி விடுவேன். அதோடைய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க மாதிரி பழுக்க வச்சு இதெல்லாம் இது பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் இருக்காது.
4: அதாவது காயாக பறிச்சு வச்சு பழுக்க வச்சு,
5: இது வந்து நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, பழுத்துட்டுனா எனக்கு பழுக்கிற ஸ்டேஜ் இருக்குன்னா எனக்கு ஒன்று
4: எனக்கு வாசனையே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள்
5: தேன் பெட்டி வச்சுருந்தேன்,
4: அதுவும் வச்சுருந்தேன்.
5: அந்த மாம்பூ பூக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேனுடைய வாடை அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது முடிஞ்சிட்டு எறும்புகள் தொந்தரவு வந்து அதிகமாகி காலி
4: பண்ணி
5: தேன் பெட்டியும் வச்சுருந்தேன். அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா பூ அப்படி இருக்கும், அவ்வளோ கமகமனு அந்த தேன் வாடையே அடிக்கும். இல்லை தேக்கு மரங்கள்லாம் கஜா பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மரம் வந்து சாஞ்சிட்டு, அந்த சாஞ்ச மரங்களே அப்புறம்

0: பர்மிஷன் வாங்கி நான் கொண்டு அறுத்து, அதப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மரமாகவே இருந்துச்சு. இப்போயும் இருக்க மரங்கள் இருக்குது, நல்லா தரமாக இருக்குது, தேக்கு இருக்குது. அப்புறம் வேங்கைன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது, குரோத் அதிகமாக இருக்கும். இருக்கிறது தேக்கு, மகாகனி, ரோஸ்வுட்டு, இதை காட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கைங்கிற ஒரு மரம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லாவே இருக்கும்.
1: அந்த மண் வந்து அதுக்கேற்ற இது,
0: அது எப்படி எப்படின்னு தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேங்கை எல்லாமே வந்து தேக்க காட்டிலையும் மகாகனி காட்டிலையும் ரெண்டு மடங்கு வளர்ந்துருக்கும், வளர்ச்சி நல்ல பருமனாக இருக்கும். இப்படி இதில் கண்டு வந்து கிடைக்குதுன்னா வனத்துறை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க.
1: எல்லாமே அங்கே தான் வாங்கியிருக்கீங்க?
0: ஆமாம், தேக்கு வந்து நான் வெளியில இருந்து கொண்டு வந்தது,
1: முன்னாடி நான்
0: தேக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த மகாகனி வேங்கை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து கொடுத்தாங்க. மகாகனிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மரம்னு சொல்லிட்டு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ரொம்ப உயர்வான மரம், அது பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் இந்த டேபிள் அலங்கார பொருட்கள் செய்யறதுக்கு அதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எத்தனை வருஷம் சார் அது வளருதுக்காக? தேக்குனா ஒரு
0: 20-25 வருஷம், 30 வருஷம் ஆகும்
1: தேக்கு வளர.
0: அதேமாரி மகாகனியும் அப்படிதான். எனக்கு இந்த செம்மரம் பயிரிடணும் ஒரு ஆசை, பட் ஆனால்
1: அரசு மூலமா அது பண்ண முடியாது,
0: பண்ண முடியல. எனக்கு இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஒரு தெரு பக்கத்துல இருக்கிறதுனால வீடுகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வந்து ஆடு மாடுகளை விட்டு கம்பி வேலையவே வந்து பிரிச்சு விட்டு உள்ள விட்டுறாங்க. அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிட்டு அதனால அதை பண்ணல. இல்லைன்னா அதுல ஃபுல்லா நான் செம்மரம் வச்சிருக்கிறது தான் ஐடியா பண்ணிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் குளம் அதுலயே வந்து மீன் வளர்க்குறேன். ஒரு 10 வருஷம் மேல வளர்ப்பு கண்டைகள் பொட்லான்னு சொல்லிட்டு ஒண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இப்ப எல்லாம் அதை விடுறது கிடையாது. அந்த பொட்லாங்கிற ஒரு மீன் பாத்தீங்கன்னா அதிக வளர்ச்சி எடுத்துக்கும், மேல் லெவல்ல உள்ள
1: தீனி.
0: ஆமா, சீக்கிரம் வளர்ந்துடும். தீனிய மற்ற மீன்களுக்கு உள்ள தீனியை கூட இது என்ன செஞ்சிருவோம்னா இது சாப்பிட்டுரும். இது சாப்பிட்டு இது பெரிய அளவுல வந்துடும். ஆனா மார்க்கெட்ல அந்த மீனுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. வளரும் ரோகுங்கிறது இடையில வளர்றது, சிசியோ அப்படி மேலையும் கீழே இருக்கும். இந்த பொட்லாங்கிறது பாத்தீங்கன்னா மேல் லெவல்ல உள்ளது, பொட்லா கட்லா இது ரெண்டு வெரைட்டியுமே. அதனால கட்லாவும் சீக்கிரம் வளர்ந்துடும். இந்த பொட்லா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறதுனால மற்ற மீன்களை காட்டிலும் இது பெருசாயிடும். அதனால மற்ற மீன்கள் வந்து வளர்ச்சி கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொட்லா வந்து நான் அதுக்கப்புறம் விட்டுறது கிடையாது.
1: என்ன மாதிரியான தீவனம் அதுக்கு போடுறீங்க?
0: இது ஃபர்ஸ்ட் கடையில வாங்கிய மிதவை தீவனம் இருக்குங்களா, அதுவாதான் குஞ்சுகளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அதுல ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கு, மீன் பெருசா பெருசா மீடியம் சைஸ் அப்புறம் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் இருக்கு, அது போடுவேன். அதுக்கப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா கோழியோட கழிவுகள் இருக்கு, அந்த அதோட தீனி நான் இறஞ்சி அப்படியே இதாயிரும், அதை கொண்டு போவேன்.
1: கோழிகளுக்கு வைக்கிற தீனிய போடுவீங்க?
0: தீனி சாப்பிட்டு வேஸ்ட் இருக்குல்ல, வேஸ்ட் பிளஸ் அதோட கழிவுகள்
1: போடுவீங்க.
0: அப்புறம் சில நேரம் என்ன செய்வேன், சாதத்தை வடிச்சு சொல்லுவாங்க, அது ரொம்ப கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரியும் என்ன தோட்டத்துல
1: வெள்ள சாதத்தை வடிச்சு அப்படியே போட்டு பொரியெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க.
0: அது மாதிரி
1: நீங்க எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி எல்லாம் இறைச்சிட்டு மீன் இது பண்ணிடுவீங்க?
0: ஆமா, கோடை முடிஞ்சு அந்த தண்ணி வர நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த தண்ணி நான் இறைச்சி விட்றதுக்கு போறதுக்கும் அதில் உள்ள மீன் எல்லாம் பிடிச்சிட்டு தண்ணி அந்த செடிகளுக்கு பாய்ச்சிட்டு இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா தண்ணி கரெக்டா வந்துடும். அந்த கரெக்டா வர நேரத்து வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதுதான் குளம் நல்லா ஆழமா இருக்கிறதுனால தண்ணி பற்றாக்குறை.
1: இந்த மாதிரி மீன்ல அந்த சேர் நாற்றெல்லாம் வராம இருக்கிறதுக்கு
0: என்னுடைய குளத்துலாம் அது மாரி வந்தது கிடையாது. ஏன்னா கழிவுகள்லாம் அதிகமா போட மாட்டேன். கொஞ்சம் மிதவை தீவனத்தையும் அதிகமாக நான் வந்து நான் போட்டுக்கிட்டு மற்றது கொஞ்சம் வந்து தான் வேறு இடம் இதெல்லாம் தீவனம்லாம்
1: கழிவுகள்லாம் போடுவீங்க.
0: ஆமாம், அதனால குளம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும்.
1: இப்போ இதுக்கு நோய் மேலாண்மைலாம் எப்படி பண்ணுறீங்க? மீன்
0: எனக்கு மீனில் எனக்கு நோய் வந்து அந்த அளவுக்கு வந்தது கிடையாது. ஒரே ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமான குஞ்சுகளை விட்டதுனால ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆர்வ கோளாறுல அதிகமாக குஞ்சு விட்டுட்டேன். அதுக்கு தேவையான தீனிகள்லாம் பக்காவாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஆரம்பிக்கிற நேரத்தில் மேகம் கூட்டங்கள்லாம் அதிகமாக இருந்து இந்த கிளைமேட் சேஞ்சு ஒரு மாதிரியாக வந்தோடனே எல்லா மீன்களும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால குளம் ஃபுல்லாக வாயை திறந்துட்டு
1: அப்படியே வந்து வாயை திறந்துட்டு.
0: ஆமாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கலக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ரெண்டு பேரும் பசங்களை விட்டு அப்புறம் நீச்சல் அடிக்க சொல்லி போய் வந்து அதில் ஒரு 10-15 டேமேஜ் ஆணுச்சு மல்லாந்துட்டு அதனால அதை எடுத்துட்டு அதுமாரி ஆணுச்சுன்னா உடனே எடுத்துடணும். ஒரே ஒரு நிலம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அளவான குஞ்சுகள்,
1: அதுக்கப்புறம் அனுபவம் வந்த பிறகு
0: அளவான குஞ்சுகளை விட்டு
1: அடுத்து கோழி வளர்ப்பு சொன்னீங்க. என்ன நாட்டுக்கோழி வளர்க்குறீங்களா சார், பிராய்லர்
0: இல்ல? நாட்டுக்கோழி தான். நான் வந்து ஒரு 250-300 வரைக்கும் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோழி பண்ணை வச்சிருந்தேன். அதுல அந்த ஸ்கீம்ல வந்து தான் நான் வாங்கினேன். அந்த இது கலெக்டர் வரைக்கும் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. இந்த அளவுக்கு வேற

0: வச்சில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவு சுத்தமா எந்த ஒரு ஸ்மெல்லும் அடிக்காம போகாம.
1: கோழி பண்ணனாலே
0: ஒரு ஸ்மெல் பாத்தீங்கன்னா கீழே வந்து உமி போடணும், இல்லைன்னா இந்த மரத்தூள் வந்து சொல்லுவாங்க, மரத்தூள்களை வந்து போட்டு அப்பப்போ வந்து அதை கிளறி விடணும், அதை வந்து அதை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும். காற்றோட்ட வசதி நல்லா இருக்கணும். வந்து சில பேர் போட்டு சுத்தமாக அடைச்சி வச்சுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் வந்து சீக்கிரம் காயாமல் அதில் அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அமோனியா ஃபார்ம் ஆனிச்சுன்னா வந்து இதுதான் அந்த ஒரு அழுகுன முட்டை வாசம். அமோனியாவுக்கு எப்போதுமே அந்த ஒரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அழுகுன முட்டை வாசம் தான் அதை சொல்லுவாங்க. அதுமாதிரி அடிக்க ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும் உள்ள கோழிகளுக்கு. அப்போ டிசீஸ் வரும். டிசீஸ் வந்துட்டு அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் ஈஸியாக
1: அவங்களுக்கே அந்த வாசனை.
0: அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும்னா லசோட்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் குஞ்சு தான் எனக்கு வந்துச்சு. இந்த ஒரு நாள் குஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கழிச்சு, அஞ்சாவது நாள் ஆறாம் நாள் என்ன செய்யலாம்னா அந்த லசோட்டாங்கிற ஒரு டிராப்ஸ் இருக்கு, அந்த டிராப்ஸ் வந்து கண்ணில் வந்து ஒரு சொட்டு போட்டோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் ஒரு டிராப்ஸ் இருக்குது, அது போடலாம். அப்புறம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நடை வந்து நீங்கள் லசோட்டாவை போட்டுவிட்டாவே அந்த வெள்ளை கிழிச்சல் நோய் வந்து வராது. அதுதான் முக்கியம். அந்த கோழிகளுக்கு மற்ற நோய்களை காட்டிலும் வெள்ளை கிழிச்சல் நோய் தான் வந்து பாதிக்கிறோம்.
1: வெள்ளை கிழிச்சல் தான் அதிகமாக பாதிக்கும்.
0: என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசில்னு ஒன்று இருக்குது. அசில் வந்து குஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குரோத் ஆகும், நல்ல பெரிய அளவில் வரும் அது. அப்புறம் கடக்நாத்து கிராமப்பிரியான்னு சொல்லிட்டு கிராமப்பிரியா மட்டுமே இறக்கியிருந்தேன், 200 குஞ்சு இறக்கியிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கடக்நாத் மட்டுமே ஒரு 200 குஞ்சு இறக்கியிருந்தேன். இப்போ ஒரு நாள் குஞ்சியை பாதுகாக்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து எல்லா வசதியெல்லாம் வச்சிருக்கேன். கூண்டு வச்சிருக்கேன், லைட்டு இல்லை, செட்டிங்கு, தண்ணி வைக்கிறது, இது ஏகப்பட்ட இது இருக்கு.
1: இப்போ கோடை காலத்தில் வந்து அந்த வெயில் தாக்கத்தால் பிரச்சனை வருது, அதை எப்படி சமாளிப்பீங்க நீங்கள்?
0: இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. முன்னாடி எனக்கு அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு வந்து தகரத்தில் தான் போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம், அந்த கோடை காலத்தில் தென்னை மட்டைகளை வந்து கயிறில் கோத்து அதோட கூரையிலிருந்து கீழே ரெண்டு சைடும் வந்து தொங்குற மாதிரி போட்டு விட்ருவேன் தென்னை மட்டைகளை. பின்னாடி பைப் லைன்லாம் பக்காவாக வச்சிருந்து கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. அப்போ தான் டிசீஸ் பரவாது. ஷெட்டுக்கு பக்கத்தில் வந்து பாத்திரங்களை கழுவுறதுக்கு போகிறது வரது எல்லாம் வந்து டேப் லைன்லாம் கரெக்டாக வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன செய்வோம், ஓஸ் போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இந்த வெயில் காலத்தில் ஒரு ரெண்டு நடை சும்மா சும்மா
1: போயிட்டு
0: அப்படி பண்ணி விடுவேன். இப்போ அந்த ஷெட்டில் நான் இப்போ கோழி வளர்க்கல, நான் வேறு வேறு இதில் வளர்த்துட்டு இருக்கேன். அதில் என்ன பிரச்சனைனும் அதெல்லாம் குச்சி பெருசா வரல.
1: சரி சரி சரி. பாம்பு தொல்லையெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்களே, கோழி பிடிக்க வரும்
0: இருந்தா அது வரதா செய்யும். நான் என்னுடைய அனுபவத்துல இருந்தா அது மாதிரி வரல.
1: மாம்பழம் மாம்பழத்துல வந்து நம்ம கொஞ்சம் லேசா பழுக்காச்சு, சில பேர் பறிச்சு கல்லு வச்சு பழுக்க வச்சு என்ன பழுத்துச்சுன்னா அணில் கடிச்சிரும், காக்கா கொத்திரும் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு எப்படி சமாளிப்பீங்க?
0: என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் எல்லாம் இதுதான், குருவிகள் தானே சாப்பிட்டு போகுது உண்மையாகவே. நான் அப்போ தான் விட்டுருப்பேன். பழத்துக்கு நான் வந்து காயாக பறிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய உள்ள வெரைட்டி எல்லாமே வந்து பழத்துக்காக உள்ள வெரைட்டி. ஒரே ஒரு மரம் தான் வந்து நீளம்னு சொல்லுவாங்க, அது ஒரே ஒரு மரம் தான் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒட்டு வெரைட்டி இப்போ தான் அது காய்க்க ஆரம்பிக்குது. அது ரெண்டு தான் எனக்கு வந்து பழத்துக்கு இல்லாமல் காயாக பறிக்கிறதுக்கு ஒரு இதாக உள்ளது. மீது எல்லாமே வந்து பழங்களுக்காக உள்ளது. எனக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். அணில் குருவிகள் வந்து குடஞ்சி குடஞ்சிட்டு இன்னைக்கு பறிக்கலான்னு இருப்போம், விட்டுட்டு போனோம் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா டேமேஜ் ஆகிருக்கும். அதிகமான பழங்கள் எனக்கு டேமேஜ் ஆக தான் செய்யும். என்ன செய்யலாம்னா முன்னாடி ஒரு கவர் பாலித்தீன் கவரை வந்து அது அந்த அளவுக்கு நம்ம மரங்களில் ஏறி
1: பராமரிக்க முடியாது,
0: பராமரிக்க முடியல. அதை வந்து நுனியில் போய் நின்று அதை கட்டுறது அளவுக்கு போகிற அளவுக்கு இன்னும் வரல. அதுக்கு டெக்னாலஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்தால் தான் நம்ம பண்ண முடியும்.
1: இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய விவசாய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்கள மாதிரி இந்த மாதிரி விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விவசாயம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் ஈடுபடுவது குறித்து, அதனால் என்ன லாபம், என்னெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க விவசாயத்தை இப்போ பார்க்குறதுல, அந்த வகையில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
0: விவசாயத்தில் இறங்குறவங்களுக்கு என்ன ஒன்று சொல்லலாம்னா அதோட அடிப்படை அதை பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஒரு உரம் கொடுக்குறோன்னா அந்த உரத்தில் என்னென்ன வந்து காம்பினேஷன் இருக்குது, அந்த எது எதுக்கான அந்த உரம் வந்து போகுது, தண்டு வளர்கிறதுக்கா இல்லை காய் பிறக்கிறதுக்கா அந்த உரம் எதுக்கு அப்படி தெரிஞ்சிட்டாங்கன்னா அந்த உரத்தை அவங்க சரியாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அது காய் கனி வரும்போது பொட்டாசுன்னு சொல்லுவாங்க, அந்த பொட்டாஸ் வந்து நீங்கள் நாற்றுலேயே கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இல்லை. அது எப்போ கொடுக்கலாம், மணி சத்து எப்போ வந்து கரு உருவாகுதோ அப்போ அந்த நேரத்துக்கு கொடுத்தோம்னா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபீல்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து இறங்கினாங்கன்னா நல்லா சாதிக்கலாம். விவசாயிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இளையவர்கள் வந்து வரலாம்.
1: உங்க ஆலோசனைகள் அவங்க பெறணும்னு ஆசைப்படுறாங்க சார், அதனால உங்களோட தொலைபேசி எண்களை கொடுத்துருங்க சார்.
0: என்னுடைய தொலைபேசி எண் வந்து 7845349960.
1: ஐயாவோட நம்பரை குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவர் உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவார். நிலையத்திற்கு சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி கூறி விடைப்பேன்.

0: பார்க்கலாம். நன்றி.
1: விவசாய பெருமக்களுக்கும் பேர்கள் செய்த அம்மாவுக்கும் இளைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வணக்கம்.
2: சுபாக்கா, சொல்ல போனா உங்களுக்கு ஏத்த நிகழ்ச்சி தான் இது. ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் எம் கோச்சங்கரன் அவங்க 5 வகையான மாரகங்களை வளர்த்துட்டு வராங்களாம். பங்கனப்பள்ளி, செந்தூரா, இமாம் பசந்த், ஒட்டு, நீலம், இப்படி வளர்த்துட்டு வரதுனால அவங்களுக்கு நல்ல மகசூலும் தருதான்.
3: ஆமாம் பூங்குடி, இவங்க தேனீ வளர்ப்பையும் விட்டு வைக்கல, அதுவும் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் மீன் வளர்ப்பில் கூட அவங்க என்ன மீன்கள் வளர்க்குறாங்க, அதை எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி பூங்குடி, நீ சொன்னதுனால ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இதில் என்னக்கா இருக்கு?
4: இதுவரை நேயர்கள் கேட்டது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3, நேரம் 8 மணி.

0: கடலோரம் வீசும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: இனி நேர்கள் கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
7: வாருங்கள், வரவேற்கிறது
8: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
11: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
14: 10th மற்றும் 12th பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 year கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
15: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
16: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
17: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மேல் 9 நடைபெறுகிறது.
16: அதனைத் தொடர்ந்து இரவு 9 அளவில் கின்ன சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
17: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில், ஆதிரங்கம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த எண்ணில் இணையலாம் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 04368 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணில் இணைஞ்சு உங்களுக்கு

பாட்டு கேட்கலாம். 2 9 9 4 8 0 என்ற எண்ணிலும் இணையலாம். 2 9 9 5 8 0 என்ற எண்ணிலும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதோடு மட்டும் இல்லைங்க, 9 5 6 6 4 2 7 2 3 1 என்ற எண்ணிலும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். பாட்டு மட்டும்தான் கேட்கலாமா? இல்லையே, அது கூடவே நான் ஒரு கேள்வியும் கேட்க போகிறேன், அதுக்கும் நீங்கள் பதிலை சொல்ல போகிறீங்க. அதாவது நம்ம அன்றாடம் ஒவ்வொரு செயலை ஏதோ ஒரு நற்செயலை செஞ்சுட்டு தான் இருப்போம். இருந்தாலும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நற்செயல் செய்ய வேண்டியது சிறப்பான விஷயம் இல்லையா? அதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கண்டிப்பாக செய்வீங்க. அது என்ன செயல் அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உறங்க போகும் முன் நீங்கள் செய்யும் நற்செயல் என்ன? நீங்கள் உறங்க போகும் முன் நீங்கள் செய்யும் நற்செயல் என்ன? இது குறித்து ஃபோனில் வர நேயர்கள் ஃபோனில் சொல்லுங்கள். ஃபோனில் வர முடியாத நேயர்கள் எஃபில, அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இதே கேள்வியோட. அந்த கேள்விக்கு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. இது காற்றில் வரும் கானம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
4: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணையவருக்கு காத்திருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். முதல் நேயர் யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
11: நீங்க உற்சாகமான ஜில்லன் ஒரு இரவு. வணக்கம் மேடம்.
10: உற்சாகமான ஜில்லன் வணக்கமா, உங்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
11: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தல மேடம் பேச முருகன் மேடம்.
10: ஆ சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
11: எனக்கு பாடல்கள் வேற படத்துல இருந்து
10: உடலுக்கு தேவையான ஒரு நற்செயல செஞ்சுட்டு படுத்துறேன். நல்லது, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது காட்டுல.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஃப்ரீ ஃப்ரீ
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: நேயர்களே, நாளை காலை 7:45 முதல் 8:15 வரை காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஸ்ரீ கந்தாஸ் பிளைவுட் ஹார்ட்வேர்ஸின் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் பிவின் ஆயிலின் என் சொல்லாமது.
7: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை

0: 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்குமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிட்டுக்கிண்ண சுட்டுக்குறு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியம் வழங்கும் ஓரும் உறவும். கடலோரம் வீசும் காற்றலை, காற்றலையில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம், காற்றில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: இரவு வணக்கத்துடன் வருவது திருவாரூர் மாவட்டம் காட்டூர்.
0: சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன சொல்லுங்க?
1: படம் கட்டபொம்மன், பாடல் பிரியா பிரியா. அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: என்ன நன்றி சொல்லிட்டீங்க? நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, இரவு தூங்குவதற்கு முன் நீங்கள் செய்யும் நற்செயல் என்னன்னு சொல்லிட்டு.
1: தூங்கும்போது மேடம் நான் மட்டும் நல்லா இருக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருந்து காலையில பொழுது நல் பொழுது விடைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டி.
0: ரொம்ப அழகான விஷயங்க. நமக்கு மட்டும் வேண்டாம, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் வேண்டாம, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டீங்க பாருங்களேன். உங்க பிரார்த்தனை நிறைவேறட்டும். உங்களுக்கு பிடிச்ச,
1: உண்மைதான்.
0: சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.
1: நன்றி.

0: திருவாரூரில் மல்லிகா தின விழா
1: நாள் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள்.
0: ரூபாய் 30,000 மேல் பொருட்கள் வாங்கினால்
1: தங்க நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் பனகல் சாலை திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: ஃப்ரீ ஃப்ரீ
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
0: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: கடலோரம் வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். காற்றில் வரும் காணத்தில் அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: வேதாரண்யம் மட்டும் தானிகோட்டம் தெற்கு முருகவேல் மேடம்.
8: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு
9: வந்து ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல மேடம், சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா?
8: அந்த அதானே, நம்ம ஊரை போல வருமாங்க. சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நற்செயல் செய்யற வழக்கம் உண்டா?
9: நான் தூங்க போறதுக்கு முன்னாடி மேடம், நான் உங்க கால் கொஞ்சம் வரவரப்பா இருக்கு, நான் என்ன ஃபுல்லா தடவிட்டு படுப்பேன் மேடம்.
8: ஓஹோஹோ, சரி சரி சரி. ஆயில் போடுறது ஒரு வழக்கமா வச்சிருக்கீங்க.
9: ஆமா மேடம்.
8: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருதுங்க, கேட்டு ரசிங்க.
9: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியவர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. தொடர்ந்து கேட்கலாம் மகிழலாம் மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
4: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
4: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
5: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ஃப்ரீ ஃப்ரீ
9: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
8: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
9: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
9: வாருங்கள், வரவேற்கிறது
8: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம்.

0: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானத்தில் அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
2: ஹலோ, வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
3: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து ஆண்டனி. சோரி,
2: மதுரையிலிருந்து ஆண்டனி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
3: இது எப்படி இருக்கு திரைப்பட சோதரி அல்ல ஜேசஸ் ஐயா அண்ட் ஜானகி அம்மப்படியா, எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சொல்லுங்க என்ற பாடல் சொல்லி நன்றி சார். தேங்க்யூ சார்.
2: என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோமே, உறங்க போகும் முன் நீங்கள் செய்யும் நற்செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
3: என்ன சரி, என் நற்செயல்கள் சொல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டின்.
2: அப்போ நிகழ்ச்சியை கேட்கல நீங்க, அப்படிதானே? சரி, பரவாயில்ல. உறங்க போகும், அதாவது உறங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யற ஒரு நற்செயல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறேன்.
3: நற்செயல்கள் தான் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சரி மேன்மைப்படுத்தும். அதற்கு முன்னாடி வர இறைவன் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி சொல்லிட்டு கழுது. நான் நற்செயல்னா சிலிண்டர் முதல் முக்கியமா வந்து சிலிண்டர் ஆஃப் இருக்கான டெய்லி எவ்ரிடே பாப்பேன் சார்.
2: பாருங்களேன், இதை விட ஒரு நற்செயல் செய்ய முடியுமா? அதாவது எல்லா சுவிட்சும் ஆஃப்ல இருக்கா, பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி கேஸ் ஆஃப்ல இருக்கா, அதெல்லாம் செக் பண்றதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம்.
3: நன்றி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் வரும், விளம்பரத்துக்கு பிறகு. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
10: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
11: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நாளை மாலை 6:20 நாச்சர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல அமுது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
14: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கேள்வியை கேட்டிருந்தோம், போன்லயும் கேட்கிறோம், அதே மாதிரி எஃபிலையும் அதே கேள்வியை கேட்டு நம்ம போஸ்டும் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்? உறங்க போகும் முன் நீங்கள் செய்யும் நற்செயல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கு பதில் வந்திருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா பதில் வந்திருக்கு இல்லைங்க, கொட்டி இருக்கு. 21 மெசேஜ் இது வரைக்கும் நமக்கு அப்டேட் ஆயிருக்கு, இன்னும் நிகழ்ச்சியில் நமக்கு வரத்துக்கு காத்தும் இருக்குது இல்லையா. அந்த வகையில் யாரெல்லாம் நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்களுடைய பதிலாக என்னெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ் சரண்யா இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, கடவுளுக்கு நன்றி சொல்வது வழக்கமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகராஜன் இவங்க சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கம் நமக்கு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு. மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இஷ்டதெய்வங்களுக்கு என்னுடைய இந்த நாள் நல்ல நாளாகும், நாளை மறுநாள் சிறப்பானதாகவும் இருக்கும், இருக்கோ வேண்டிட்டு அவங்க படுக்கிறதா சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். 21 முன் இறைவனை வணங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடுஞ்செழியன் இடங்கண்ணி. அயோமடி அசோக் ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர்களுக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு, என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்குவேன், இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு தூங்குவேன். சூப்பருங்க. நம்ம மட்டும்

0: நல்லா இருந்தால் பார்த்தாது, மற்றவங்களும் நல்லா இருந்தால் தானே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதை அவ அழகாக அவங்க வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு படுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்றைய பொழுது நற்பொழுதாக அமைந்தது, நாளை பொழுது மட்டும் அல்ல, எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமைய வேண்டும். இவங்க பாருங்களேன், அட்வான்ஸ்டாக பல ஆண்டுகளுக்கு சேர்த்தே இவங்க வந்து வேண்டுதலை நடத்திட்டு படுத்துக்கிறாங்க போல இருக்கு. நாட்கள் நல்லா அமைய வேண்டும் என்று என் குலதெய்வம் குலதெய்வத்தை வேண்டி அவங்க சொல்கிறதா சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஓடுதுறை காரைக்கால் மேலே ஓடுதுலேருந்து சேப்பு விஜயராகவன் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இரவு ஒன்று தூங்குவதற்கு முன் என்னத்தை நினைக்கிறது போங்க, காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தால் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு எப்போ படுதுன்னு தான் தோணும், வேறு ஒன்றும் நினைக்கவே மாட்டேங்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பாக சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இப்படிலாம் நீங்கள் சலிச்சிக்கக்கூடாது. அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, காலையில் 9 மணிக்கு போகிறது என்ன, நீங்கள் காலைல எழறீங்க இல்லையா, எழுந்ததுலேருந்து அன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு நல்ல தினமாக அது மாறி இருக்குது. எந்த கஷ்டங்களும் வராமல், கஷ்டமே இருந்தாலும் கூட இதை விட கஷ்டங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தித்து பண்ணிட்டு படுக்கலாமே, சலிப்பு வேண்டாமே. அன்பான அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் யாருக்கும் உதவி செய்தேனா என்று நினைத்து பார்ப்பேன். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து யாருக்காவது உதவி செஞ்சுருக்கேனா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு படுப்பாங்க அப்படின்னு. அப்போ நிறைய உதவி செய்கிறத இவங்க செய்வாங்க போல் இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருஞ்சேரி ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இரவு தூங்கும் முன் என் அரை மணி நேரம் ஜபம் செய்துவிட்டு தூங்குவேன். சூப்பருங்க, அரை மணி நேரம், அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் இதுக்காகவே அவங்க ஒதுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் தூங்குவதற்கு முன் வீட்டில் உள்ள தேவையில்லாத பல்பு ஃபேனு மின்சார செலவுகளை குறைத்து கொண்டு வீட்டை நன்றாக தாழிட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டம். இதே பதில் தான் வந்து, அதாவது இது பதில்னா, அதாவது கேஸ் எல்லாம் நான் வந்து மூடிட்டு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரும் சொன்னாங்க இல்லையா, அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு பொறுப்பால நபர்கள் வந்து ரொம்ப தேவை இல்லையா, அதாவது அன்னன்னைக்கு யாரை பார்த்துப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க மனைவி பார்த்துப்பாங்க அப்படின்லாம் படுக்காம இவங்க வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு படுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். இப்போ நேர் காத்திருக்கிறாங்க, என்னடா நம்ம கேட்ட பாட்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோமா.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூரில் மல்லிகா தின விழா
5: நாள் April 25-26, இரண்டு நாட்கள்.
4: ₹30,000 மேல் பொருட்கள் வாங்கினால்
5: தங்க நாணயம் இலவசம்.
4: மல்லிகா பர்னிச்சர், பனகல் சாலை, திருவாரூர்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
12: என்ன சுனாமியா?
11: ஆமாங்க, நம்ம ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேன்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபேன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
13: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். காற்றில் இணைந்து பாடல்களை கேட்கும் இந்த நேரம் 8:48. இந்த நிமிடத்தில் அடுத்து வரும் நேயர். வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
13: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
14: வேதாரண்யம் வட்டம் சம்படை மேற்கு, முருகானந்தம்.
13: முருகானந்தம் ஐயாவுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
14: சிந்தபிலிருந்து பாடறிய பற்றிய.
13: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நீங்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நற்செயல் செய்கிறீங்கன்னா அது என்னவாக இருக்கும்?
14: அதை மேடம் 8:30 சாப்பிட்ருவேன்.
13: ஆ,
14: சாப்பிட்டு எப்பவும் கட்டுக்கிட்டே வாக்கி போவேன். வாக்கி போவேன்.
13: சூப்பருங்க.
14: போயிட்டு திரும்பி அருணா உட்காந்துட்டு மணி எப்பவும் கட்டுக்கிட்டு ஷார்ப்பாக 9:00 படுத்துருவேன்.
13: எல்லாமே நற்செயலாகவே இருக்கு. ஏன்னா 8:30 சாப்பிட்றதுன்றதே ஒரு சிறப்பான விஷயம்தான்.
14: ஆ, காலைல 5:00 கிளம்புவேன்.
13: ஆ,
14: அப்போ 1 hour வாக்கி.
13: சரி சரி சரி. உடலை ரொம்ப ஆரோக்கியமா காக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அந்த நற்செயல்களை ரொம்ப அழகா செய்யறீங்க. அது கூடவே காரை எஃப்எம்யும் கேக்குறீங்க அதானே?
14: நன்றி, வணக்கம் மேடம்.
13: நன்றி நன்றி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது.
14: நன்றி, வணக்கம்.
13: பாட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஃபியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு இல்லையா. அவங்க படிக்கிறது காத்திருப்பாங்க இல்லையா, அதையும் படிக்கிறது நமக்கு உகந்தது இல்லையா. அந்த வகையில் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்தை மிச்சப்படுத்த சீக்கிரமாக தூங்கி போயிடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுங்க இது மின்சாரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக சீக்கிரம் தூங்குறீங்க?

அப்போ உங்க உடல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சீக்கிரம் தூங்குறது இல்லையா? ஆனா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. அண்ணம்பேட்டையிலேருந்து ஜோதி, அது அவங்களுடைய ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க போல இருக்கு. மின்சாரத்தையும் அது மூலமா சீக்கிரம் படுத்துறதா சொல்றாங்க. இதுவும் நம்மளும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லை. இரவில் தூங்கும்போது கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்ணைப்புறம் மணிகண்டன். நீங்கள் கேட்டு கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேங்க, இரவு வணக்கம் மணந்தாங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இரவுக்கு வணக்கம் மணத்தும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்காடு வித்யா வீரமணி, இன்றைய பொழுது நல்லதாக இருந்தது, இறைவனுக்கு நன்றி. விடுகிற பொழுதும் அனைவருக்கும் நல்விடியலாக இருக்கட்டும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை என் இஷ்ட தெய்வத்தை மனதுக்குள் நினைத்து மனமாறு வேண்டிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன் இஷ்ட தெய்வத்தினை நினைத்து பிரை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லூர் சதா கௌதமன் சொல்லியிருக்காங்க. இன்று சாமியை கும்பிட்டு செல்வேன், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயன் ஜெயகாந்தி இவங்க சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரம் வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு 10 நிமிடம் வாக்கிங் போவேங்க, நைட்டில் போயிட்டு வந்து தண்ணீர் குடித்துட்டு படுப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பருங்க, நல்ல விஷயம் செய்கிறீங்க. ஆனால் தண்ணீர் நிறைய குடிக்காதீங்க, கொஞ்சமாக குடிங்க. ஏன்னா நைட்டு வந்து தண்ணீர் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான நேரம் இல்லை, குறைவாக குளிச்சுக்கோங்க சரிங்களா. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தூங்கு போகும்போதுக்கு முன் ஒரு சிறிய பாத்திரத்தில் திருநாய்களுக்கு தண்ணீர் வைப்பேன், அசத்துறாங்கங்க. அதன் பிறகு காரைக்கால் பண்பலி பாடல் கேட்பேன். அதற்கு முன்பு என்னுடைய செல்ஃபோன் சார்ஜ் போட்டு என்னிடத்தில் 2 மீட்டருக்கு தூரத்தில் செல்ஃபோனை வைப்பேன். நான் எப்பொழுதும் தூங்கும்போது செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடவே மாட்டேன். அதன் பிறகு விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்களாம். என்ன அருமையாக மெசேஜ் போட்டிருக்காங்க, இது அவங்களோட வழக்கமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கேட்குறதுக்கு. அதாவது வந்து திருநாயங்கள்லாம் பாவம் இல்லையா, அது தண்ணி எங்கே அலையும், அது கூடவே கொஞ்சம் சாப்பாடும் வச்சோம்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அவங்க தண்ணீரும் வைக்கிறாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா காரைப்பண்பலையே கேட்குறாங்களா, அதை வந்து நல்ல அழகான ஒரு லெட்டரில் வேறு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த சார்ஜ் போடுறது நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதனால வந்து நைட் முழுக்க போட்டுட்டு பக்கத்தில் வச்சுட்டு படுக்காமல் அவங்க 2 மீட்டர் தூரத்தில் வந்து மொபைல் வச்சுருக்காங்களா, சார்ஜும் வந்து நைட்டு ஃபுல்லாக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணுறாங்க, இது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு பார்த்து சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் திருவாளபுத்தூர் கடக்கம் கிராமத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ஐங்கரன் தரணி, அன்பே சிவம் என்று வணங்கி உறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சூப்பருங்க. இன்று என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி தந்தருக்கு. நாளை என்னும் புதிய ஐப்பினை சரியாக பயன்படுத்த வாய்ப்பினை, அது வாய்ப்பினை வந்து கொஞ்சம் தவறுதல் அடிச்சிருக்காங்க, சரி பரவாயில்ல. வாய்ப்பினை பயன்படுத்த இந்த பிரபஞ்சமே எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி. ரொம்ப சூப்பரான விஷயங்க, அதாவது கடவுள்களை தாண்டி பிரபஞ்சம் வந்து நமக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வழக்கம் இல்லையா. அதை வந்து இவங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி அதுக்கான விடையை கேட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணன் ஷோபா, செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க சொல்லியிருக்காங்க. இரவு பொழுது நல்லதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட வேண்டி நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு படிப்பேன் அப்படின்னு சொல்லி பேரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. நான் இரவே தூங்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லி உண்ணுவதற்கு இடமும் கொடுத்த கடவுளுக்கு, அதாவது உண்ணுவதற்கு உணவும் இடமும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி படிப்பாங்களா. நக்கம்பாடி சுதா, நான் இரவு தூங்கும்போது கடவுளிடம் சொல்வது என்னவென்றால், இன்றைக்கு நல்ல ஆகாரமும் பிறப்பதற்கு இருப்பிடமும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களா நாகம்பாடி சுதா. சரி இப்போ பாட்டு வருது, ஏர் காத்திருப்பாங்க, கேட்டுடலாம்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க, உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் ஃப்ரீ.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: நிகழ்ச்சியில் வரும் நிறைவான நேயர், ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம், நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கம் கமலாகண்ணன் பேசுறேன்.
6: ஆ, பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன வேணும்?
7: வேதம் புதியது படத்துலமா, கண்ணுக்குள் 100 இரவா, அந்த பாடல் கொடுங்க.
6: சரி, நன்றி.

0: மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எடுகேஷனின் காட்சியில் வரும் காணம்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
1: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு 25

0: Indian wrestlers advanced to the semi-finals of the Asian Under-17 Wrestling Championships in Vietnam. And that's all in the news at 9. Good night.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரி பண்பலை 100.3. நேரம் 9:15. இனி நேயர்கள் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சிவபக்தியை உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்.
1: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய போது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ண நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூலபல சைன்யத்தைப் போல இரட்டை மண்டலத்துப் படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்பு உவமையில்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்கப் புறப்பட்டார். வடக்கே தக்கோலம் என்னும் இடத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தை போன்ற மாபெரும் போர் நடந்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது. ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார். உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சயத்தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார். ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை. அரிஞ்சயத்தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்துப் போருக்குச் சென்றிருந்தார். அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை. ராஜகுலத்தில் பிறந்து அந்த சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான். ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனத்தை செலுத்தி வந்தவர். அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை. மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார். தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதித்தார். சிவஞான செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார். வாழ்வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை. யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை. பொய்யும் புனை சுருட்டும் வஞ்சகமும் வேஷம் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார். திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டார். மகனே, விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்து விட்டது. பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துக்களினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்யபாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உன் தந்தை மரணத்தருவாயிலிருந்த உன் பாட்டனாரின் மனத்தை மேலும்

0: புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார். உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்யவதியான வீர நாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார். நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழர் மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவிலிருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார். குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாக சோழகுலம் மகோன்னதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள். இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான பிரேமை. ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும், அவருடைய சந்ததிகள்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார். இந்த விவரங்களையெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார். பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார். சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாதென்று எண்ணினார். உன் தந்தைக்கு ராஜ்யமாளும் ஆசை இல்லை, ராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை. அவர் புண்ணிய புருஷர். அவருடைய உள்ளம் சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானின் இடையடி தாமரைகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தது. ஆகவே தமது தம்பியாகி அறிஞ்சயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார். தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். முன்னமே சொன்னேனே, அதுபோல் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை. ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன். நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்று அறிந்ததனாலேயே அவர் என் மீது பிரியங்கொண்டு என்னை திருமணம் புரிந்தார். அவரை பதியாக அடைந்த நான் பாக்யசாலி. எத்தனையோ ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும். அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்யசாலி. இந்த உலகில் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான். சிவபெருமான் ரிஷபாரூடராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இம்மண்ணுலகிலிருந்து அழைத்து போனார். நான் இப்போது உன்னை என் ஊன கண்களால் பார்ப்பது போல உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார். அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள்.
1: அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது. அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. அது எப்படி தாயே? என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே. நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன்? எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன்? என்றான் மதுராந்தகன்.
0: மகனே கேள், உன் தந்தை சிவபெருமானுடைய பாதமலர்களை அடைந்தபோது நீ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார், நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. கன்னிப்பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த பிரேமையாக மாறியது. நாளடைவில் என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் இருதயம் தாபம் கொண்டது. மற்ற பெண்களின் கையிலும் அடியிலும் குழந்தையைக் கண்டால் என் உடம்பில்

தாம் துடித்து உள்ளம் பற்றி எறிந்தது. குழந்தைப் பருவத்தில் என்னை ஆட்கொண்ட இறைவனிடம் வரம் கோரினேன். இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார். உன்னை எனக்கு அளித்தார். ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன். மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேனோ என பயந்தேன். அந்த மகாபுருஷர் என் மீது கோபிக்கவில்லை. ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்திவிட்டு போனார்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: திருநாரையூர் இளம் நம்பின செம்பியன் மாதேவி பக்தி பூரிப்புடன் குறிப்பிட்ட அந்த சிறு பிள்ளை பெரிய பீடத்துல நடுநாயகமா அமர்ந்திருந்தது மதுராந்தக தேவருக்கு எரிச்சல மூட்டி இருந்தத கவனிச்சோம். தாயாரின் வற்புறுத்தலால பொறுமையா உட்கார்ந்திருந்தாலும் அந்த நம்பி மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன்ங்கிற பகுதியை பாடினது மனசுல சுகமா பதிஞ்சது அல்லவா? இந்த வீர பரம்பரையில சிவயோகம் மட்டுமே வலுத்திருந்ததால என் தந்தைய தனாதிகாரி புண்ணிய புருஷர்னு பாராட்டினார். எனது யோகம் முழுக்க முழுக்க ராஜயோகம்னு காட்டுறேன். இப்ப இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு வைப்போம். அந்த புண்ணிய புருஷரோட விருப்பத்தை நிறைவேற்றணுமா? நான் என்ன செய்யட்டும்? விறுவிறுப்பான கட்டம். சரி, தக்கோலம் காஞ்சிக்கு வடகிழக்கே 27 கிலோமீட்டர், அரக்கோணத்திற்கு தென்கிழக்கே 13 கிலோமீட்டர். குருக்ஷேத்திரம் பண்டைய வரலாறுகள்ல 56 தேசங்கள் பற்றின குறிப்புகளை காணலாம். அவற்றில் ஒண்ணு குரு, நம் நாட்டின் வடபகுதியில இருந்த பகுதி. அஸ்தினாபுரம் பிரதான தலைநகரம், டெல்லிக்கு வடகிழக்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். பின்னாளில் ஏற்பட்ட பிளவுகளால இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களின் தலைநகரம் ஆயிடுச்சு. இது டெல்லியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. குருக்ஷேத்திரம் டெல்லிக்கு வடக்கே 160 கிலோமீட்டர். இங்கே நடந்த பெரும் போருக்கு காரணங்கள் துரியோதனின் பேராசை, கௌரவரின் சூழ்ச்சி. 300 எழுத்துகள் வடமொழியில உபசர்க்கம் எனப்படும். சகவாசம், இதுல சக 300, இது உருமாற்றம் பெறாமல் இணையும். இங்க உடன் கூட என்ற பொருள்ல வாசம் என்பதோட சேர்ந்து இணைந்து தங்கியிருப்பது குடியிருப்பது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்குது. சுருக்கமா நட்பு, நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில் தொரும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருவது போல நற்பண்பாளருடன் பழக பழக அந்த நட்பு இன்பம் தரும்னு தெய்வப்புலவர் சொல்றார். சிவஞான செல்வர்களோட கண்டராதித்தர் கொண்டிருந்த நட்பு சிவஞான கண்டராதித்தர்ங்கிற பெரும் புகழ தந்தது. ரிஷபாரூடர், ரிஷபம் காளை, இங்க நந்தி. ஆரூடர் அந்த வாகனத்தின் மேல் ஏறி அமர்ந்தருளும் சிவபெருமான். ஆரூட ஆரோகண இதெல்லாம் ஒரே பொருளை தரும் சொற்கள். ஏறி அமர்தல் கருடாரூடர், கருடன் மேல் அமர்ந்தருளும் திருமால். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களின் நெஞ்சங்களில் ஊஞ்சல் ஆட வருகிறது காரைக்கால் பியசா தங்கமாளியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: திருவாரூர் பனகல் சாலையில்
8: மல்லிகா தின விழா
7: நாள் April 25-26, இரண்டு நாட்கள்.
8: ₹30,000 மேல்
7: பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்,
8: செல்போன் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம்.
7: மல்லிகா பர்னிச்சர், பனகல் சாலை, திருவாரூர்.
8: மனம் சொல்லுமே மல்லிகா.
7: மல்லிகா தின விழா.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
12: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
11: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
12: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
11: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
12: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
11: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில், ஆதிரங்கம்.
13: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல் ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: இன்றைய இசை ஊஞ்சல் ஒரு பட பாடலா ஊஞ்சலாட இருக்கிறது. அந்த ஒருபட பாடல் எந்த படத்திலேருந்து வர இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா?

இந்த படத்தின விவரத்தை கொஞ்சம் சொல்றேன், அது என்ன படம்னு நீங்களே கண்டுபிடிங்களேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிஆர் விஜயலட்சுமி ஆசைவின் முதல் பெண் ஒளிப்பதிப்பாளவராக இதில் அரங்கேறுறாங்க. அந்த பெருமையை சேர்றது இந்த படத்தில் தான். அவர் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படமும் இதுதான். இதுதான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியன், அதாவது பாடு நீலா அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிற அந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் இதில் நடிச்சிருக்காங்க. நடிகர் ரகுமான் அறிமுகமாகி நாயகி லாவண்யா ராஜேஷ் இதில் அறிமுகமாகறாங்க. முதன்மை கதாபாத்திரமாக இவங்கெல்லாம், இவங்க கூட சேர்ந்து ஜனகராஜ், ஸ்ரீவித்யா, சின்ன ஜெயின் இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. வித்தியாசமான கதைக்களம். என்ன மாதிரியான கதைக்களம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மனநல காப்பகம்தான் இந்த கதையோட கருவே. யோசிச்சிட்டிங்களா என்ன படம்னு? பாடலை கேளுங்க, சொல்லலாம்.

யாராவது உங்களை பாட்டு பாடவா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாட்டை விட இந்த படம் தான் ஞாபகம் வரும்ல. இந்த படத்தை என்னங்க கண்டுபிடிக்கலாம் சொல்கிறீங்க? முதலடி சொன்னோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பாட்டு வேற போட்டிருக்கீங்க, எப்படி கண்டுபிடிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?

இந்த படம் பார்த்தீங்கன்னா 1995 ஆசியாவில் முதன் ஒளிப்பதிப்பாளர் பிஆர் விஜயலட்சுமி அவங்களோட இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் வெளியாகி இன்றைக்கும் நம்ம மனசில் ஒரு நெருக்கமான இடத்த இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் வந்து ஒரு பாடகராக ஜெயிச்சு வர்றப்போ நமக்கு வர்ற சிலிர்ப்பு இருக்கே அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த படத்துலேருந்து அடுத்த பாடலை கேட்போமா?

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லமுது தார்பாய்கள் கிரீனைட்ஸ் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
5: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகோ ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
7: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: மல்லிகோ ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நாம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டு பாடவா. அபூர்வமான எஸ்பிபி அவர்களோட குணச்சித்திர வேடங்களில் பல படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவரோட நடிப்பு ஒரு உன்னதமான இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு படத்தோட மைய கதாபாத்திரம் கதையை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு நாயகனாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். நிஜ வாழ்க்கையோட ஒத்த கதையாக இருக்கும். படத்தோட எஸ்பிபி பாடிய பாட்டு போட்டிகளில் வென்று ஒரு பின்னணி இசை பாடகராக மாறி விருதுகளை குவிச்சிருப்பார் இந்த படத்தில். நிஜ வாழ்க்கையிலும் அவர் இந்திய திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக பாடகர் அப்படிங்கிறதுனால நேர்களோட நெஞ்சத்தில் இந்த கதாபாத்திரங்களோட ரொம்ப எளிமையாகவே இணைஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். உமாராமனோட இளையராஜா இசையில் பாடிய முன் பாடலை நம்ம கேட்டோம். அடுத்து வர இருக்கு எந்த பாட்டு தெரியுமா? இனிய கானம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் சுரேந்தர் இணைஞ்சு பாடியிருக்காங்க. கேட்டு ரசிங்க.
9: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பாடல் காற்றலையில் இதோ.

0: ஒரு அமுத கானம் இன்னைக்கு இசை ஊஞ்சல் ஆடிட்டு போயிருக்கு இல்லையா? இன்றைக்கு ஒருபட பாடலா வந்தது பாட்டு பாடவா. நீங்களும் ரசிச்சிருப்பீங்க, நாங்க நம்புறோம்.
1: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
2: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
1: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
0: நேர்கள் நெஞ்சில் இதுவரை ஊஞ்சல் அடி சென்றது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: எழுந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள், இது காரைப்பண்பலையின் 100.3.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியோ சுகரோ இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
6: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: சுனு,
8: एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
9: तुम रिपोर्ट्स लाई हो ना?
10: नहीं, मुझे लगा तुम लाए हो.
9: तुम हो ही भुलक्कड़.
10: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
8: ली. मत जानिए आभा के बारे में.
10: आभा?
8: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
11: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
12: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
13: உங்கள் கடை காரைக்கால்.
14: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
16: வணக்கம். விதியை பற்றி பேசாத இலக்கியங்களே இல்லை என்று கூறலாம். தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்பை, பதியின் பிழை என்று நம்மை பயந்தால் மதியின் பிழை என்று, எல்லாம் விதி செய்த பிழை என்று ராமன் இலக்குனரிடம், நாம் கானகம் வந்ததற்கு காரணம் தாயோ தந்தையோ அல்ல, விதிதான் என்று பேசியதாக ராமாயணம் காட்டுகிறது. மழை பெய்யாத காலத்தில் அதை பெய்யுமாறு செய்பவரும் இல்லை, மழை அதிகமாக பெய்கின்ற போது அதனை பெய்யாமல் தடுப்பவர் எவரும் இல்லை. அதுபோல தீமை செய்தவரை தேடி வரும் தீவினையையும், நன்மை செய்தவரை நாடி வரும் நல்வினையையும் சான்றுகளால் கூட தடுத்து நிறுத்த முடியாது என்கிறது நாலடியார் பாடல் ஒன்று. உறற்பால நீக்கல் உருவர்க்கும் ஆகா, பெறர்பால் அணையவும் அன்னவாம், மாதி வரப்பின் தருவாரும் இல்லை, அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல் என்பதே அப்பாடல்.

குறளில் ஊழியல் என்று தனியே ஒரு இயலை படைத்து ஊழிற் பெருவழி யாவுள்ள என்ற வினாவை எழுப்பி ஊழைவிட வலிமையானது எதுவும் இல்லை என்கிறார் வள்ளுவர். நன்மை பெறுவதற்கான ஊழ் செயல்படும் போது அது ஆகூழ் எனவும் நல்வினை எனவும் வழங்கப்பெறும். நன்மை இழப்பதற்கான ஊழ் அமையும் போது அது போகூழ் எனவும் தீவினை எனவும் வழங்கப்பெறும். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி என்பது வள்ளுவர் வாக்கு. பொருள் இழப்பதற்கு காரணமான ஊழானது அறிவை கெடுத்து பேதமையை உண்டாக்கும். பொருள் சேர்வதற்கு காரணமான ஊழ் அறிவை விரிவாக்கும் என்பதை பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை என்னும் குறள் விளக்குகிறது. ஒருவன் பொருள் திரட்டும் நோக்கத்தோடு நுட்பமான பல நூல் கற்றாலும் அவனுக்கு ஊழால் உளதாகிய அறிவே முன்னிற்கும் என்பதனை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று விளக்குகிறது வள்ளுவம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது முதுமொழி. ஊழன்றியும் ஓர் அணுவும் அசைவதில்லை என்கிறது.

0: அவனுக்கு ஊழால் உளதாகிய அறிவே முன்னிற்கும் என்பதனை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று விளக்குகிறது வள்ளுவம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது முதுமொழி. ஊழன்றியும் ஓர் அணுவும் அசைவதில்லை என்கிறது நாலடியார். செருகா பொருகா முறைப்பிழந்து வாரா உருகாலத்து ஊற்றாக ஆம்மிடத்தே ஆகும் எனவும், உறர்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா எனவும், வேண்டினும் வேண்டாவிடினும் உறற்பால தீண்ட விடுதல் அரிது என்று ஊழின் வலிமையை நாலடியார் விரித்துரைக்கின்றது. இத்தகைய ஊழின் வலிமையை நமது இடைவிடாத முயற்சிகளால் ஓரளவு உறுதியாக குறைத்து கொள்ள முடியும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிறார் வள்ளுவர். இறை அருள் துணை கொண்டு ஊழின் வலிமையை அழித்து விடலாம் என்கிறது வள்ளுவம். ஊழின் வலிமையை உணர்வோம், அதன் வழி வாழ்க்கையை கொண்டு செலுத்துவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: திருவாரூரில் மல்லிகா தின விழா
2: நாள் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள். மனம் சொல்லுமே மல்லிகா.
0: நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: இசைவானம் மலர்ந்து மனம் வீசும் தருணம். இது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸின் இரவும் மலரும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
9: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
11: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலங்களால் மறைக்கப்பட முடியாத பாடல்கள், இரவு பாடல்கள். இது இரவும் மலரும் வேளை. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்கான பாடல். இது 1961 PB சீனியர்

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: நேர்களுக்கு ஒழுங்கடைந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் அனில் பாஸ்தா, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எடுகேஷன், கொலுமாங்குடி, மயிலாடுதுறை, மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
6: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நெஞ்சங்களை நெகிழ்ச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி

இரவும் மலரும். இரவு மலர்ந்திருக்கும் இத்தருணம் 10:10. இத்தருணத்தை அழகாக்க வரும் அடுத்த பாடல் 1966 வெளியான அன்பேவா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் சுசிலா பாடிய பாடல்.

0: திருவாரூரில் மல்லிகா தின விழா
1: நாள் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள்.
0: ரூபாய் 30,000 மேல் பொருட்கள் வாங்கினார்
1: தங்க நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் பனகல் சாலை திருவாரூர்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் எரோன் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கசூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்த இரவில் அடுத்து மலரவிருக்கும் பாடலின் படம் சர்வ சுந்தரம். 1964 வெளிவந்த இந்த படத்திற்கு டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: பத்து மணி 20 நிமிடத்தில் இருந்திருக்கிற இந்த வேளையில் அடுத்து வரும் பாடலின் படம் ராமு படத்திற்காக பி வி சீனிவாஸ் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் 1966 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேர்களே, காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஸ்ரீ கந்தாஸ் பிளைவுட் ஹார்ட்வேர்ஸின் ஆலய உலா நாளை காலை 7:45 8:15 வரை காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாலும் பழமும் படத்திற்காக 1961 வெளியான இந்த படத்திலிருந்து பாடல் சுசிலா டி எம் சவுந்தரராஜன் பாடியது, விஸ்வநாதன் இசையில்.

நெஞ்சங்களை நெகிழச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இசைவானில் அடுத்து மலரவிருப்பது போலீஸ்காரன் மகள் படத்திற்காக. 1962 வெளியான இந்த படத்தில் இருந்து பாடல் வருகிறது. பி.பி. சீனிவாஸ் பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்கள் நெஞ்சங்களை வருடிச் சென்றது. மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இரவும் மலரும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
7: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
8: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
9: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
8: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
9: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
8: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நெஞ்சங்களை நெகிழச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலையின் 100.3. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர காத்திருப்பது வெள்ளி விழா படத்திற்கான பாடல். 1972 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பாடல் LR ஈஸ்வரி பாடியது, வி குமார் இசையில், வாலி வரிகளில்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: நெஞ்சங்களை வருடி கொண்டிருக்கிறது இரவும் மலரும் பழைய காலத்தால் மறைக்க முடியாத மாற்ற முடியாத பாடல்கள். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் 1965 வெளிவான இதய கமலம் படத்திற்கான பாடல். பி. சுசிலா பாடியது. கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். காற்றலையில் இதோ உங்களுக்காக.

0: திருவாரூரில் மல்லிகா தின விழா
1: நாள் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள்.
0: ரூபாய் 30,000 மேல் பொருட்கள் வாங்கினார்
1: தங்க நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் பனகல் சாலை திருவாரூர்.
2: நெஞ்சங்களை வருடிச் செல்லும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இரவும் மலரும். எந்த நேரம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 10:42. இந்த நேரத்தில் வரும் அடுத்த பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை படத்திற்காக பி.வி. சீனிவாஸ், பி.சுசீலா பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எடுகேஷன் குளமாங்குடியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் உமெல்சின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: LED TV, fridge, washing machine வாங்குவோருக்கு
6: double door wardrobe free.
5: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க.

நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் பேரளி ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவு வானை அழகாக மலர வைப்பது இசைவானம். அந்த இசைவானத்தில் இப்பொழுது மலரவிருப்பது இருவர் உள்ளம் படத்திற்கான பாடல். பிசுசுலா பாடியது, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

10:54 இணைந்திருக்கும் இந்த வேளையில் இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் திருவருட்செல்வன் படத்திற்காக பி சுசிலா குழுவினர் பாடியது. கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில். 1967 இடம்பெற்ற இந்த திரைப்படத்தில் பாடல் இதோ.

தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங

0: திருவாரூரில் மல்லிகா தின விழா
1: நாள் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள்.
0: ரூபாய் 30,000 மேல் பொருட்கள் வாங்கினார்
1: தங்க நாணயம் இலவசம்.
0: மல்லிகா பர்னிச்சர் பனகல் சாலை திருவாரூர்.
2: இதுவரை நேயர் நெஞ்சங்களை மலர்ந்தும் மலராமல் மீட்டிச் சென்றது இரவும் மலரும்.

நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நம் நிலையம் நாளை ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கே ஜின்னை, காரைக்கால் பியசா தங்க மாளிகை, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ். 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்து

நிகழ்ச்சி குறிப்புகள் 6:05 ஆங்கிலத்தில், செய்திகள் 6:10 இணையதளம் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுலமுது, வழங்குவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எம் பிரான்சியா, 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 7:45 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ஸ்ரீகாந்தாஸ் பிளேவுட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா கும்பாபிஷேக

7:45 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஸ்ரீகாந்தாஸ் பிளேவுட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா கும்பாபிஷேக நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். எட்டு காந்தி அஞ்சலி, 8:25 துள்ளி வரும் பாட்டு. இதில் மயிலாடுதுறை ஏஆசி நடிசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். எட்டு ஆர்ஜி நெய் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. பைக்கிங் பனியம் ட்ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரி மூர்த்தி அவர்கள். 9:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் நெடுங்காடு ஆர் பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 10:00 சிந்தனை அரங்கம் நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 மலிகு ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மலிகு ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் மனத்தில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 உழவை போற்றுவோம். உரங்களின் சமச்சீர் பயன்பாடும் நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 ஆர்கேஜி நெய் வழங்கும் எல்எஸ்சி. 3:30 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 4:00 மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும் ஊரும் உறவும். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நாளை நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. தொடர்பிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Navanita Adhikari Srivastav. Prime Minister Narendra Modi today met the representatives of the Tribal Security Forum in New Delhi. In a social media post, Mr. Modi said their dedication to the tribal community is truly commendable. He stated that during the meeting, meaningful discussions were held on various topics related to the development of tribal communities and their empowerment. Union Home and Cooperation Minister Amit Shah has reiterated the government's firm commitment to identify and deport every illegal immigrant from the country. He was addressing a public rally after inaugurating and laying the foundation stone for various developmental projects worth 340 crore rupees in the Gandhinagar Lok Sabha constituency today. Mr. Shah emphasized that the government is committed to securing the borders and eradicating illegal immigration in the country. During his address, the Home Minister also congratulated the West Bengal government for swiftly providing 600 hectares of land to the Border Security Force within a week.

துயிலும் முன். பகலின் சத்தத்தில் உன்னால் உன்னை கவனிக்க இயலாது. இரவின் அமைதியில் உன்னோடு நீயே பேசு. உன்னை விட உனக்கு சிறந்த வழிகாட்டி இந்த உலகில் யாரும் இல்லை. இதை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இந்த நற்பொழி மொழியோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும்